நிகழ்ச்சியில் அடுத்து பெற்றால்தான் பிள்ளையா படப்பாடல் ஒலிக்கும். இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி சுசீலா குழுவினர்.

0: வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

0: நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் மனோ, படம் ராஜா தி ராஜா.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.

அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் நமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 2 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவரிடம் புரட்டாசி மாதம் 7 நாள் 24 தேதி செப்டம்பர் மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை

0: மற்றவரை பற்றி தாழ்த்தி பேசி தன்னை உயர்த்தி கொள்ளும் பொய் வாழ்க்கை வாழ்வதை விட செத்து போகலாம். அது அறம் கூறும் வளங்களை தரும். குறள் எண் 183, அதிகாரம் புறம் கூறாமை.
1: புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் மாக்கம் தரும்.
0: மற்றவரை பற்றி தாழ்த்தி பேசி தன்னை உயர்த்தி கொள்ளும் பொய் வாழ்க்கை வாழ்வதை விட செத்து போகலாம். அது அறம் கூறும் வளங்களை தரும். குறள் எண் 183, அதிகாரம் புறம் கூறாமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுரலா பகுதியின் வேளாண்

மீட்பு பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழை பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து

செலுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 734,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பங்களாதேஷில் இருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தாம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் வளம் வரும். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள் கேட்கலாம். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் ஆர் கணேசனேர் அவர்கள். 7:00 வணக்கபரணி நிகழ்ச்சியில் முதலில் தொழில் தொடங்குவோம் முறை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழை அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 கேட்கலாம் வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து 8:15 கேட்கலாம் வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு நமக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா இல்லை சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமா. இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-2561132. இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். அப்படி இல்லைனா 0462-2561133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நேர்களே, இன்று காலை 9:30 10:30 11:30 12:30 1:30 4:00 5:30 6:30 7:30 இந்த நேரங்களில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். 10:02 கேட்கலாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 மணித்திறன் ஆடை நிகழ்ச்சியில்

டார்ஜிலிங் மலை ரயில் பற்றிய தகவல்கள் தான் இன்னைக்கு வலம் வர இருக்குது. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்னேகிதி நிகழ்ச்சியில் எதிர்பாராமல் கணவரிடமிருந்து கிடைத்த பரிசு பற்றிய நினைவுகள் பற்றி தான் தோழிகள் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. 1:05 நலம் தான நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள். 1:10 நலம் தன நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான சருமத்திற்கான உணவு முறைகள் பற்றி அறியலாம். 2:00 அன்பின் வரிகள் நம்முடைய நிகழ்ச்சிகள் குறித்து நேயர்களின் கருத்துக்கள் உலா வரக்கூடிய நேரம். 3:02 திரையறிவி கேட்கலாம். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி விளம்பரம் NCERT. 4:05 பொதிகை தும்பி விளம்பரம். 5:02 படமும் பாடலும். இன்று 1995 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் பற்றிய தகவல்கள் விளம்பரம். 5:45 நேயர்கள் நீங்கள் நம்மளுடைய வானொலியில் கேட்க போகிறீங்க. 65வது சுப்ரோட்டா கோப்பை கால்பந்து போட்டியின் ஜூனியர் பாய்ஸ் 17 வயதிற்குட்பட்டோருக்கான இறுதிப் போட்டி டெல்லியில் உள்ள டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் விளையாட்டரங்கிலிருந்து நேரடி வர்ணனையாக வளமரும். அதனை தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக கேட்டு ரசிக்கலாம். 6:02 பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்கலாம் பக்தி பாடல்களோடு. 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் விளம்பரம், 7:00 அறிவியல் தகவல்கள் கேட்கலாம், 7:35 ஆசை அஞ்சல் நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடல்களை கடிதம் மொழியாக கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி, 8:25 குக்கு நிகழ்ச்சி விளம்பரம். நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எங்களுக்கு தொலைபேசி எண் 9443360794 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், 9443360794 இந்த நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். 9:00 இடைவிடாத இசை மழை வளமரும். 9:30 இலக்கிய சேரல் நிகழ்ச்சியில் 10:10 மானமும் வீரமும் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். 10:00 2026 நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு வளமரும். 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில். இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ந்து கேளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் இணையதானம் நலவை கேட்க. உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
1: நேரம் காலை 6:10. இனி கேட்கலாம்
2: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: நட்பு உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றார் வள்ளுவர். ஆடை நழுவும் போது கை எப்படி தானாக சென்று மானத்தை காக்கிறதோ, அதை போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது யோசிக்காமல் ஓடி சென்று உதவி செய்பவனே உண்மையான நண்பன். நம் தமிழ் இலக்கியத்தில் நட்புக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்காமலேயே கவிதைகள் மூலமும் குணங்கள் மூலமும் நட்பு வளர்ந்து கடைசியில் தன் நண்பனுக்காக வடக்கிருந்து உயிர் துறந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு இன்றும் உலக பேர் ஆச்சரியம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கிறார் வள்ளுவர். அதாவது

0: முகம் மட்டும் மலரும்படி சிரித்து பேசுவது நட்பல்ல. மனமும் மலரும்படி உள் அன்போடு நேசிப்பதே உண்மையான நட்பு ஆகும். விவிலியத்தில் தாவீது யோனத்தான் ஆகிய இருவருக்கும் இடையேயான நட்பு வரலாற்றின் மிகச்சிறந்த தூய்மையான ஆழமான நட்பிற்கு இலக்கணமாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் சாம்வேல் முதல் புத்தகத்தில் இவர்களின் நட்பு மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. தாவீது கோலியாத்தை வீழ்த்திய பிறகு சவுல் ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார். அங்கே சவுலின் மகனான இளவரசர் யோனத்தான் தாவீதை சந்திக்கிறார். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இணைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் என்கிறது விவிலியம். யோனத்தான் ஒரு இளவரசராக இருந்த போதிலும் தாவீது மீது கொண்ட அன்பினால் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். தன் இளவரச தகுதியை குறிக்கும் உடை, பட்டயம், வில், கச்சை ஆகிய அனைத்தையும் தாவீதுக்கு கொடுத்து கனப்படுத்தினார். இது யோனத்தானின் சுயநலமற்ற அன்பை காட்டுகிறது. சவுல் ராஜா தாவீதின் புகழைக் கண்டு பொறாமைப்பட்டு அவரை கொல்ல முயன்றார். சவுலுக்கு பின் யோனத்தான் தான் ராஜாவாகி இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் தாவீதையே அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை யோனத்தான் உணர்ந்திருந்தார். தன் அரியணையை விட தன் நண்பனின் உயிரும் கடவுளின் சித்தமுமே முக்கியம் என்று கருதினார். தன் தந்தை சவுல் தாவீதை எப்படி கொல்ல திட்டமிடுகிறார் என்பதை யோனத்தான் ரகசியமாக கண்டறிந்து தாவீதை எச்சரித்து அவருடைய உயிரை காப்பாற்றினார். வயல்வெளியில் அவர்கள் இருவரும் சந்தித்து அழுது விடைபெறும் காட்சி விவிலியத்தின் மிக உருக்கமான பகுதிகளில் ஒன்றாகும். யோனத்தான் போர்க்களத்தில் மரித்த போது தாவீது மிகுந்த துயரமடைந்து புலம்பல் பாடினார். பின்னர் தாவீது ராஜாவான போது தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கின்படி யோனத்தானின் முடமான மகனான மேவிபோசேத்தை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு அவனுடைய சொத்துக்களை திருப்பி தந்து தன் சொந்த மகனைப் போல தன் பந்தியிலேயே என்றும் உணவருந்தச் செய்தார். உலகளாவிய இலக்கியங்களில் உண்மையான நட்பிற்கு இது இன்றும் மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்றனர். வழியில் ஒரு வாக்குவாதம் வர ஒரு நண்பன் மற்றவனை அடித்து விட்டான். அடி வாங்கியவன் மணலில் எழுதினான், இன்று என் சிறந்த நண்பன் என்னை அடித்தான் என்று. அடுத்த நாள் அவன் ஆற்றில் மூழ்கப் போன போது அதே நண்பன் அவனை காப்பாற்றினான். இப்போது அவன் ஒரு பாறையில் செதுக்கினான், இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று. நண்பன் கேட்டான், ஏன் மணலிலும் பாறையிலும் எழுதினாய் என்று. அவன் சொன்னான், துரோகங்களை காற்று வீசினால் அழியும் மணலில் எழுத வேண்டும், உதவிகளை என்றும் அழியாத பாறையில் எழுத வேண்டும் என்று. நண்பர்களின் சிறு தவறுகளை மறந்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைவில் கொள்வோம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்கிறது விவிலியம். நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். நண்பனை கொண்டே நம்மை மதிப்பார்கள். நல்ல நட்பை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ். வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேரம் 6:15. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு. நல்ல எண்ணங்களே நல்ல வாழ்க்கைக்கு அடித்தளமாம். நாம் மற்றவர்களை பற்றி நல்லதாக நினைக்க தொடங்கும் போது நம்முடைய மனமும் அமைதியாகுமாம். இன்றிலிருந்தே ஒரு நல்ல எண்ணத்துடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குவோம்.

வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மன்னிப்பு என்பது பலவீனம் கிடையாதாம், அது மனதின் வலிமையாம். நம்மை வருந்தியவர்களை மன்னிக்கும் பொழுது அவர்களை விட நமக்குத்தான் அதிகமான நிம்மதி கிடைக்குமாம். மனதில் பாரம் இல்லாமல் வாழ மன்னிப்பை தேர்ந்தெடுக்கலாமா?

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இருந்து நம்மிடம் இருப்பதற்கு நன்றி சொன்னால் இல்லாததை பற்றி கவலை குறையுமாம். காலை எழுந்தவுடன் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை, குடும்பம், ஆரோக்கியம் போன்றவற்றை நினைத்து நன்றி கூறலாமா? நன்றி உணர்வு இருக்கும் இடத்தில்தான் மன நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்குமா?

வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பிறருக்கு செய்யும் சிறிய உதவியும் பெரிய புண்ணியமாம். ஒரு இனிய வார்த்தை, ஒரு சிறிய உதவி, ஒரு அன்பான புன்னகை, இவையும் ஒருவருடைய நாளையே மாற்றிவிடுமாம். இன்று குறைந்தது ஒருவருக்காவது மகிழ்ச்சி தரக்கூடிய செயலை செய்வோம்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நம்பிக்கையுடன் தொடங்கும் நாள் நல்ல வழியில் பயணிக்குமாம். சில நேரங்களில் நமக்கு பிடித்தபடி விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் இறைவன் மீது நம்பிக்கையுடன் முயற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டுமாம். முயற்சி நம்முடையது. நல்ல முடிவை இறைவனிடம் ஒப்படைப்போம்.

மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தந்தை சொல்லை

வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். இன்புல பெண்கள் குறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலியை

மனிதனின் வாழ்வு முடிவதை அன்று இதயத்தினாலே உணர்ந்தார். தம்முடல் குளித்து கபனுடை தரித்து கணவரின் மார்பில் சரிந்தார். கண்ணீர் முன்

0: நேரம் 6:45 நேர்களை இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: உயர் விளைச்சலுக்கேற்ற வம்பன் 7 பாசிப்பயிறு ரகமானது அதிக விளைச்சல் மற்றும் சீராக முதிர்ச்சி பெறும் தன்மை கொண்டது.

மஞ்சள் தேமல், சாம்பல் நோய் மற்றும் இலைச்சுருள் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. காய்கள் முதிர்ச்சி அடைந்தவுடன் வெடிக்காத தன்மை கொண்டது. அதிக புரதச்சத்து கொண்டது. மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்க மிகவும் உகந்தது. ஆடி புரட்டாசி மற்றும் தை பட்டத்திற்கு ஏற்றது. இந்த ரகம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. 1 கிலோ விதைக்கு 4 கிராம் கார்பன் டாசிம் அல்லது திறம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். புஞ்சான விதை நேர்த்தி செய்த 24 மணி நேரம் கழித்து உயிர் உரங்களுடன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு தேவையான விதையுடன் ஆரிய அரிசி கஞ்சியில் 1 பொட்டலம் ரைசோபியம், 1 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா மற்றும் 100 கிராம் சூடோமோனாஸ் ஆகியவற்றை கலந்து 15 நிமிடம் நேர்த்தி செய்து 15 நிமிடம் நிழலில் உலர்த்தி 24 மணி நேரத்திற்குள் 30 க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில விதைக்க வேண்டும். களைகளை கட்டுப்படுத்த விதைத்த 3ஆம் நாள் பெண்டிமெத்திலின் களைக்கொல்லி மருந்தை 1 ஏக்கருக்கு 1.3 லிட்டர் அளவில் 200 லிட்டர் நீரில் கலந்து மண் ஈரப்பதத்தில் கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். பின்பு விதைத்த 20 முதல் 25 நாட்களில் 1 கைக்களை எடுக்க வேண்டும். அல்லது விதைத்த 15ஆம் நாள் இமாசிதிபர் களைக்கொல்லியை 1 ஏக்கருக்கு 200 மில்லி லிட்டர் மற்றும் குயிஸ்லாபாப் ஈத்தேல் 400 மில்லி லிட்டர் என்ற அளவில் 200 லிட்டர் நீரில் கலந்து 2 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும். களைக்கொல்லி பயன்படுத்தவில்லை எனில் விதைத்த 15 மற்றும் 30ஆம் நாட்களில் கைக்களை எடுக்க வேண்டும். நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி கடைசி உழவின் போது 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் இட வேண்டும். விதைக்கும் முன் 1 ஏக்கருக்கு 22 கிலோ யூரியா, 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 17 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் மற்றும் 10 கிலோ துத்தநாக சல்பேட் ஆகியவற்றை ஒரே சீராக அடி உரமாக இட வேண்டும். மணிச்சத்தை சூப்பர் பாஸ்பேட் உரமாக இடுவதால் கந்தக சத்தை தனியாக இட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் DAP உரம் இடும்போது பயிருக்கு தேவையான கந்தக சத்தை ஜிப்சம் உரம் மூலம் அளிக்க வேண்டும். இந்த உரங்களை ஒன்றாக இடுவதன் மூலம் பயிரின் விளைச்சல் அதிகரிக்கிறது. மண்புழு உரம் 1 ஏக்கருக்கு 340 கிலோ என்ற அளவில் இடுவதன் மூலம் பயிருக்கு தேவையான தழைச்சத்தின் அளவை 50% வரை குறைக்க முடியும். பயிருக்கு தேவையான நீரை விதைத்தவுடன் 1 உயிர் தண்ணீரும் 3ஆம் நாள் மற்றொரு உயிர் தண்ணீரும் அவசியம் பாய்ச்ச வேண்டும். பின்னர் காலநிலை மற்றும் மண் பாகுக்கேற்ப 7 முதல் 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். பூக்கும் பருவம் முதல் காய்கள் முற்றும் பருவம் வரை நிலத்தை காயவிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பயிரின் 50% பூக்கும் பருவத்தில், அதாவது 25வது நாளில், 2% DAP கரைசலை இலைவெளி உரமாக மாலை வேளைகளில் கைத்தெளிப்பான் கொண்டு செடிகளின் மீது படுமாறு தெளிக்க வேண்டும். தெளித்தவுடன் உடனடியாக நீர் பாய்ச்ச வேண்டும். பின்னர் 15 நாட்கள் கழித்து, அதாவது காய்பிடிக்கும் பருவத்தில், மீண்டும் 1 முறை தெளிக்க வேண்டும். இதனால் காய்பிடிக்கும் திறன் அதிகரிக்கும். இந்த 2% DAP கரைசல் தயாரிப்பதற்கு 1 ஏக்கருக்கு 4 கிலோ DAP தேவைப்படும். இதனை 10 லிட்டர் தண்ணீரில் முதல் நாள் ஊற வைத்து மறுநாள் காலையில் தெளிந்த கரைசலை சேகரித்து தெளிக்க வேண்டும். அல்லது 1 ஏக்கருக்கு 2 கிலோ பயர் ஒன்றர் மருந்தை ஒட்டும் திரவத்துடன் 200 லிட்டர் நீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் தெளிக்க வேண்டும். இதன் மூலம் செடிகள் வறட்சியை தாங்கி 20 முதல் 25% வரையில் கூடுதல் விளைச்சலை அளிக்கும். காய்த்துளைப்பானை கட்டுப்படுத்த இண்டாக்சிகார்ப் மருந்தை 1 ஏக்கருக்கு 333 மில்லி லிட்டர், 200 லிட்டர் நீரில் கலந்து மாலையில் தெளிக்க வேண்டும். மஞ்சள் தேமல் மற்றும் இலைச்சுருள் நோய்களை கட்டுப்படுத்த நோய் தாக்கிய செடிகளை பிடுங்கி அழிக்க வேண்டும். மேலும் இதனை பரப்பும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த டைமெத்தோயேட் 30 EC 200 மில்லி லிட்டர் மருந்தை 200 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். காய்கள் ஒருமித்து முதிர்ச்சியுறும் தன்மை கொண்டது. காய்கள் வெடிக்காத தன்மையுடையது. 65 முதல் 70வது நாள் 80% காய்கள் முதிர்ச்சி அடைந்தவுடன் அறுவடை செய்ய வேண்டும். ஒரு செடியில் சராசரியாக 45 முதல் 60 காய்களும், ஒரு காயில் சராசரியாக 10 முதல் 13 விதைகளும் காணப்படும். 1 ஏக்கருக்கு 450 முதல் 500 கிலோ அளவில் விளைச்சல் தரவல்லது. எனவே வம்பன் 7 பாசிப்பயிறு ரகத்தை சாகுபடி செய்வதன் மூலம் விவசாயிகள் கூடுதல் லாபமும் வருமானமும் பெறலாம். நாட்டுக்கோழிகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கு சரியான கொட்டகை அல்லது அடைக்கும் இடம் மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்பு அவசியம். மிகவும் ஈரப்பதமுள்ள மழைக்காலம் மற்றும் குளிர்காலங்களில் கோழிகளுக்கு காக்சிடியோசிஸ் எனும் இரத்த கழிச்சல் நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கோழிகளை அடைக்கும் இடத்தை திரைச்சீலைகள் கொண்டு மூட வேண்டும். தரை ஈரமில்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். வெயில் காலங்களில் விட்டமின் சி மாத்திரை 20 கோழிகளுக்கு 1 என்ற விகிதத்தில் தண்ணீரில் கலந்து தினமும் கொடுக்கும் போது வெயில் காலத்தில் அதிக வெப்பத்தால் ஏற்படும் வெப்ப அயற்சியை தடுக்க முடியும். கோழிகளின் சிறந்த ஆரோக்கியத்திற்காக 3 மாதங்களுக்கு 1 முறை குடற்புழு நீக்க மருந்தை கொடுக்க வேண்டும். பெண் கோழிகள்

0: 20 வார வயதில் முட்டையிடத் தொடங்கும். இந்த காலத்தில் உணவில் 3% கால்சியம் சேர்த்து கொடுப்பதன் மூலம் நாட்டுக்கோழிகள் தோல் முட்டைகள் இடுவதை தடுக்க முடியும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 49 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 41% முதல் 69% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காளிச்சரன். நான் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பொதிகை மலை தமிழ்நாட்டின் நீர் தேக்கமாக செயல்படுகிறது. தாமிரபரணி நதி இங்கிருந்துதான் உருவானது. இந்த மலைப்பகுதி கார்பன் சேமிப்பிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பல்லுயிர் பாதுகாப்பு மையமாக திகழ்கிறது. காடழிப்பு, சுற்றுலா அதிகரிப்பு, மருத்துவ மூலிகை சேகரிப்பு ஆகியவை அச்சுறுத்தல்களாக உள்ளன. பொதிகை மலை என்பது தமிழ் கலாச்சாரத்தின் ஆன்மா, இயற்கையின் அரும்பெரும் பரிசு, தமிழ் இலக்கியத்தின் சாட்சி, பல்லுயிர் செல்வத்தின் களஞ்சியம் என பல சிறப்புகளை கொண்டது. இந்த மலையின் அழகை ரசிக்கும் ஒவ்வொருவரும் அதன் பாதுகாப்பிலும் பங்கேற்க வேண்டும். பொதிகை மலை புகழ் பாடுவோம், அதன் பாதுகாப்புக்கு உறுதி கொடுப்போம். பொதிகை மலை வாழ்க, தமிழ் வாழ்க.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என் பெயர் காளிச்சரண்.
1: இனி வருவது சூழல் ஒளி. வழங்குகிறார் ஆர். கணேச நேரு அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே. கண்ணாடி அறை விளைவு. பூமி தனது மேற்பரப்பில் வெப்பத்தை தக்க வைத்து உயிர்கள் வாழ தேவையான வெப்பச் சூழலை வழங்கும் முறையே பசுமை இல்ல விளைவு அல்லது கண்ணாடி அறை விளைவு எனப்படுகிறது. சூரியனிலிருந்து தொடர்ந்து வெப்பக்கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன. பூமி அந்த வெப்பத்தை கிரகித்து கொண்டு பின்னர் அந்த வெப்பத்தை வெப்பக்கதிர்களாக காற்று மண்டலத்திற்கு அனுப்புகிறது. வளிமண்டலத்தில் உள்ள பசுமை இல்ல வாயுக்கள் எனப்படும் நீராவி, கரியமில வாயு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும் குளோரோஃபுளூரோ கார்பன் போன்றவை இந்த வெப்பத்தின் பெரும் பகுதியை தடுத்து மீண்டும் பூமிக்கு திருப்பி அனுப்புகின்றன. இதனால்தான் பூமி குளிர்ந்து போகாமல் சராசரியாக 15 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலையுடன் உயிர்கள் வாழ தேவையான ஒரு சூழலை பராமரிக்கிறது. புதைபடிவ எரிபொருள்களின் பயன்பாடு, தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகைகள், குளிர்சாதன பெட்டி பயன்பாடு, அதிக மின் நுகர்வு போன்றவற்றால் காற்றில் பசுமையில்ல வாயுக்களின் அளவு தொடர்ந்து அதிகரிக்க தொடங்குகிறது. இதன் விளைவாக அதிகளவு வெப்பம் காற்று மண்டலத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது. தொடர்ந்து வெப்பநிலை உயர்வதால் துருவப் பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகத் தொடங்கி கடல் நீர் மட்டம் உயரத் தொடங்குகிறது. இது காலநிலை மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. 1981 முதல் ஒவ்வொரு 10 ஆண்டிற்கும் சராசரியாக 0.18 டிகிரி சென்டிகிரேடு என்ற அளவில் வெப்பம் அதிகரிப்பதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. சூரியனிலிருந்து வரும் நீண்ட அலைவரிசை கதிர்களை ஒரு வாயு உட்கிரகித்து கொண்டால் அந்த வாயுவே பசுமையில்ல வாயு எனப்படும். 1901 நீல்ஸ் ருஸ்டாஃப் எக்ஹோம் என்பவர் இந்த நிகழ்விற்கு பசுமை இல்ல விளைவு என பெயரிட்டார். பசுமை இல்ல வாயுக்களால் பருவமழை பொய்த்தல், கடுமையான வறட்சி, எதிர்பாராத கனமழை, புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. கரியமில வாயுவை கடல் நீர் உறிஞ்சிக் கொள்வதால் கடலின் அமில காரத்தன்மையில் இருந்த சமநிலை மாறி கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பவளப்பாறைகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனலாம். அதிக அளவு மரங்களை நடுவதன் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் தாக்கத்தை குறைக்கலாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தி புகையின் அளவை மட்டுப்படுத்தலாம். மின்சார வாகனங்களை பயன்படுத்தலாம். இரசாயன உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். இதன் வாயிலாக பசுமையில்ல வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைத்து அதனால் ஏற்படும் விளைவுகளை தடுக்க தனிநபர் அளவிலும் சமூக அளவிலும் நாம் பொறுப்புடன் செயல்பட்டு நமது சுற்றுப்புறத்தை பாதுகாப்போம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் ஆர். கணேச நேரு அவர்கள்.

0: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் 7 மணி ஆயிட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளை திறக்கிறதுக்காகவும் தொழில் உலகத்துல வெற்றி பாதையில பயணிக்கிறதுக்காகவும் வழிகாட்டக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சி தான் தொழில் தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்த விரும்புறவங்களுக்கும் நல்ல பயனுள்ள ஆலோசனைகள்லாம் அனுபவங்களோட வெற்றிக்கான வழிமுறைகளா நமக்கு வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்களாக, தொழில் வளர்ச்சிக்கான புதிய யோசனைகளா ஊக்கமூட்டக்கூடிய தகவல்களோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வளம் வந்துட்டே இருக்குது. வாங்க, இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்போம்.
1: இன்று வீடுகளிலே அனைத்து வீடுகளிலும் கேஸ் அடுப்புகள் பயன்படுத்துகிறார்கள். கேஸும் பரவலாக இந்திய அரசு சப்ளை செய்கிறது. குறைந்த விலையில் கூட, மானிய விலையோடு கூட கேஸ் வழங்குகிறார்கள். ஏனென்றால் முன்பு போல் விறகு அடுப்புகள், கரி அடுப்புகளை பயன்படுத்த முடியாது. அதிலிருந்து வருகிற புகை மற்றவர்களை பாதிப்பதால் அதை யாரும் பயன்படுத்த அனுமதிப்பதில்லை. எனவேதான் அனைத்து வீடுகளிலும் கேஸ் அடுப்புகள் இருக்கின்றன. அவை சென்ற ஒரு சிங்கிள்

அடுப்பாக இருக்கும், ரெண்டு அடுப்பாக இருக்கும், வெளிநாட்டுகளில் இருந்து வரக்கூடிய ஒரு டேபிள் அளவுக்கு இருக்கக்கூடிய நவீன வசதிகளோடு கூடிய அடுப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது உள்ள பர்னர் துருப்பிடித்துவிடும். அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு செல்கிற அந்த கேஸ் உள்ளே கொண்டு செல்லப்படுகிற அந்த ரப்பர் டியூப் ஏதாவது சிறிய ஓட்டையாகிவிடும், அடிபட்டு விடும், அப்போது அதை மாற்ற வேண்டும். இப்படி பல பொருட்களை எப்படி டூ வீலர் சைக்கிளுக்கு அடிக்கடி அதனுடைய உதிரி பாகங்களை 6 மாதம் 1 வருடம் 2 வருடத்துக்கு 1 முறை மாற்ற வேண்டி இருக்குமோ, அதுபோல் கேஸ்

0: பொருட்களை புதியவற்றை வாங்கி விற்பனை செய்வது, பழையவற்றை வாங்கி அழகாக பெயிண்ட் அடித்தோ அல்லது பழபழ என்று மாற்றியோ அதை விற்பனை செய்வது, அதோடு அதுக்கு தேவையான பல உதிரி பாகங்கள், 25க்கு மேற்பட்ட உதிரி பாகங்கள், தள்ளுவண்டியிலேயோ அல்லது ஸ்கூட்டரிலோ கூட அந்த அத்தனை உதிரி பாகங்களை வைத்துக்கொண்டு கேஸ் அடுப்பு ரிப்பேர் என்று கத்திக்கொண்டே நிறைய பேர் செல்வதையும் அவர்கள் நன்றாக சம்பாதிப்பதை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி அதிக தொழில்நுட்பம் தேவையில்லை, நிறைய முதலீடு தேவையில்லை, சின்னஞ்சிறு எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கருவிகள் தான் தேவை. இப்போதெல்லாம் மாடர்னாக ஒருவருக்கு ஃபோன் நம்பரை பத்திரிகையிலோ டிவியிலோ யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்வார்கள். அடுப்பு ரிப்பேர் என்ற உடனேயே வாகனம் மட்டும் வைத்திருப்பார்கள், ஒரு ஆட்டோ, அதிலே அவர்களுக்கு தேவையான ஒரு அடுப்பை வாடகைக்கு கொண்டு போய் குறைந்த வாடகைக்கு அதை கொடுத்து விட்டு அங்கிருந்து அடுப்பை எடுத்து வந்து விடுவார்கள். அதை முழுமையாக சர்வீஸ் செய்ய வேண்டுமா, சில பாகங்களை மட்டும் மாற்ற வேண்டுமா, புதிதாக மாற்றி செய்து தர வேண்டுமா, செய்து ஒரு சில தினங்களிலே இதை கொண்டு போய் கொடுத்து விட்டு அந்த அவர்களுடைய வாடகைக்கு கொடுத்ததை எடுத்து விட்டு வந்து விடுவார்கள். இப்படி இந்த டூ வீலர் சர்வீசிங் என்று சொல்வார்கள், கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் சர்வீசிங் என்று சொல்வார்கள், மொபைல் ஃபோன்ஸ் ரிப்பேரிங் சர்வீசிங், பழையவற்றை வாங்கி விற்பது லாபம் என்று சொல்வார்கள். அதை போன்றே தான் இந்த அத்தியாவசியமான கேஸ் அடுப்புகளுக்கு வேண்டிய உதிரி பாகங்களை சப்ளை செய்வது, முழுமையாக புதிதாக மாற்றி பெயிண்ட் அடித்து புத்தம் புதிதாக தருவது, அதற்கு தேவையான உதிரி பாகங்களை நேரிலேயே கொண்டு போய் சப்ளை செய்வது என்று பல வகை லாபம் இந்த துறையில் இருக்கிறது. புதிய அடுப்பை கூட சிலருக்கு வந்து பார்க்கும்போது எங்களிடம் குறைந்த விலையில் ரீகண்டிஷன் செய்து வைத்திருக்கிறோம் என்று பழைய அடுப்புகளை விற்பனை செய்வதும் உண்டு. பெரிய வெளிநாட்டு அடுப்புகளை கூட அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பித்து விட்டது சென்னையில். அந்த உதிரி பாகங்களை வாங்கி வெளிநாடுகளிலிருந்து வாங்கியவற்றுக்கு ரிப்பேரிங்கும் சர்வீஸிங் செய்வது மிக கஷ்டம், அந்த பொருட்கள் அதுக்கு வேண்டிய பொருட்கள் கிடைக்காது. இப்போது அனைத்தும் சென்னையிலே கிடைப்பதால் எந்த ஒரு வகையான புதிய மாடர்ன் அடுப்பாக இருந்தாலும் இலகுவாக ரிப்பேரிங் செய்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இதை தரமாக நன்றாக செய்வதற்குரிய பயிற்சியை நீங்கள் எடுத்திருப்பது நல்லது. அதுபோல் நல்ல இடத்திலே மினிமம் 100 முதல் 200 சதுரடி கடை மெயின் ரோட்டில் இருந்தால்தான் மக்கள் வந்து பார்த்து கொடுத்து விட்டு செல்வார்கள். இதற்கு விளம்பரம் தேவை. கெல்லி சென்ற இடத்திலே என் நண்பர் ஒரு கடை வைத்திருந்தார். ஆனால் செங்கல்பட்டு இல்லையே ஒருத்தர் ஃபோன் செய்வார், நான் தினத்தந்தியில் உங்களை விளம்பரம் பார்த்தேன் என்று. அங்கு போய் வண்டியிலே போய் ஒரு ஸ்பேர் அடுப்பு கொடுத்து அதை வாங்கி வருவார்கள், ரிப்பேரிங் சர்வீஸிங் செய்து திருப்பி கொண்டு போய் அந்த வண்டி வாடகையும் சேர்த்து வாங்கி கொண்டு வருவார்கள். அதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அப்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டத்திலும் இந்த ரிப்பேரிங் சர்வீஸிங் துறை மிக தொழில் நன்றாக நடக்கும். பெரிய முதலீடு அதிகம் தேவையில்லாத தொழில். இதை கண்ணுங்கருத்துமாக செய்தால் அதிகாலை முதல் 10 மணி வரைக்கு ரிப்பேரிங் சர்வீஸிங் வந்து ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். காரணம், சின்ன ரிப்பேர் ஆனாலும் பயப்படுவார்கள், அதை மாற்றுவதற்கோ கேஸ் லீக் ஆகிவிடுமோ, இதை நாம் தொட்டால் என்னமோ ஆகிவிடுமோ என்று யாரும் தங்களுடைய அடுப்பில் ரிப்பேர் வந்தால் தொட பயந்து கொண்டு உடனே அந்த ரிப்பேரிங் சர்வீஸ் சென்டருக்கு தான் ஃபோன் செய்வார்கள். எனவே அருமையான தொழில், நல்ல விளம்பரம் செய்ய வேண்டும், நீங்கள் முழுமையாக கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அதேபோல் தரமாக செய்து அதிக கட்டணம் வசூலிக்காமல், நிறைய இடங்களிலே வாய்க்கு வந்ததை சொல்கிறார்கள், நிறைய கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்றெல்லாம் பொதுமக்கள் புகார்கள் வருகின்றன. அப்படி இல்லாமல் நியாயமான கட்டணத்தை வாங்கி கொண்டு செய்தால் இந்த துறை அருமையான துறையாக அமையும். பலர் பழையவற்றை நீங்கள் விலைக்கு எடுத்துக்கொண்டு புதியதை கொடுங்கள் என்று வாங்கி செல்வார்கள். அந்த பழையதை ஒரே நாளில் தேவையான கருவிகளை கொண்டு புத்தம் புதியது போல் மாற்றி நல்ல விலைக்கும் விற்கலாம். அப்படி பல வகையிலே வருமானம் வரக்கூடிய இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம். அதற்கு அரசுடைய ஆதரவு நிறைய இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு இப்போது ஜிஎஸ்டி வரி போடுவதால் அதற்கு தேவையான கடனுதவியை நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாலே பெற்றுக்கொள்ளலாம். இதை மேலும் மேலும் வலுப்படுத்தி பெரியதாக மாற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகளுடைய கடனுதவியை பெற்று நீங்கள் முன்னேற முடியும். தினந்தோறும் அன்றாட வருமானம் வரக்கூடிய, நீங்கள் சனி ஞாயிறு கூட லீவோட தேவையில்லை, அத்தியாவசிய துறையின் கீழ் வருவதால் இது நன்றாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொடங்கி முன்னேறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி. பயனுள்ள தொழில் தகவல்கள், புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை வழங்கிய தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு நல்ல யோசனை, சரியான திட்டமிடல், விடாமுயற்சி இருந்தது அப்படின்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டிகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை தேடுறவங்க இருக்காமல்

வேலை வழங்குறவங்களா நாம் உயரணும், கனவுகளை மட்டும் நம்ம கண்டுகிட்டே இருக்காமல் அதை சாதனைகளை மாற்றணும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 7:11 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. வணக்க பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போறீங்க தமிழை அமுதே. இனிமையையும் செழுமையையும் பெருமையையும் நிறைந்த நம் தாய்மொழி தமிழோட சிறப்புகளை எடுத்துருக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சி தான் தமிழோட தொன்மை இலக்கிய வளம் பண்பாட்டு பெருமை வாழ்வியல் சிந்தனைகளை இனிய நடையில் உங்களோட பகிர்ந்துக்க வர்றாங்க பயிலுங்க அவர்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க வாங்க கேட்போம்.
1: செந்தமிழ் மொழியாம் நம் தமிழ் மொழி முன்னை

எலிக்கெல்லாம் முன்பிறந்து மூப்பரியார் அழகுமொழி. தென்னை இளநீரும் தேன்பாகும் சர்க்கரையும் தரும் இனிமையிலும் மேம்பட்டது. இப்படிப்பட்ட பழமையான தமிழ் மொழியில் சொல் பெருக்கு என்பது கொட்டி கிடக்கிறது. தமிழ் பேரகராதி, தமிழ் லெக்சிகன், முதன்மை தொகுதி 1924 இருந்து 34 வரை 6 தொகுதிகளாக வெளியிடப்பட்டது. அத்தொகுதியிலே தமிழில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை 104,405 என்று குறிப்பிடுகிறது. 1939 இணைப்பு தொகுதி வெளிவந்தது. அதிலே 13,357 சொற்கள் சேர்க்கப்பட்டன. அதன் பிறகும் சேர்க்கப்பட்ட சொற்களையும் சேர்த்து இன்றைக்கு 124,405 சொற்கள் இருப்பதாக தமிழ் லெக்சிகன் குறிப்பிடுகிறது. ஆனால் இன்றைய இணையவழி அகரம் முதலிகளில் 15,00,000 மேற்பட்ட சொற்கள் பதிவேற்றப்பட்டதாக விரிவிக்கப்பட்டு வருகிறது. கம்பன் மட்டுமே தன்னுடைய காப்பியத்திலே 3,00,000 சொற்களை கையாளுகிறார். மீண்டும் மீண்டும் வராத சொற்களை எண்ணி பார்த்தால் 80,000 சொற்கள் கம்பனிலே கையாளப்படுகிறது. அப்படிப்பட்ட சொல் ஆற்றல் மிக்க இந்த தமிழ் மொழியில் சில அரிதான சொற்கள் சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவை வழக்கொழிந்து போயிருக்கிறது. தமிழ்மொழி சொற்களை பிறமொழி சொற்களோடு ஒப்பிடும்போது தமிழின் சொல்வளம், சொற்களுக்கு இருக்கின்ற ஆற்றல், அதை பயன்படுத்துகின்ற முறை ஆகியவற்றை பார்க்கும் பொழுது அவை நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. குறுந்தொடை தொகையிலே ஓர் பாடல் சங்க இலக்கிய நூலான 8 தொகைகளில் ஒன்று குறுந்தொகை. அந்த நூல் 400 பாடல்களை உடையது. அதிலே ஒரு பாடல், இன்றைக்கு சூடு ஆறாமல் இருப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்ற தெர்மாஸ் பிளாஸ்க் என்னும் கலனை 1892 ஜேம்ஸ் தீவார் என்பவர் கண்டுபிடித்து உலகு கழித்தார் என்று சொல்லி வருகிறோம். ஆனால் தமிழன்னை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அக்கலனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அது நம்மை வியப்பில் வாழ்த்துகிறது. அந்த சங்கப்பாடலான குறுந்தகை பாடல் இவ்வாறு அந்த கலனை பற்றி சொல்கிறது. ஆசில் தெருவில் நாய் இல் வியன் கடை சென்னல் அமலை வெண்மை வெள் இழுது ஓர் இல் பிச்சை ஆற மாந்தி அர்ச்சிர வெய்ய வெப்ப தண்ணீர் சேம செப்பில் பெரியரோ நீயே மின் இடை நடுங்கும் கடைப்பயல் வாடை எக்கால் வருவது என்றி அக்கால் வருவர் எம் காதலரே என்பது 277 குறுந்தொகை பாடல். அதாவது தலைமகன் தலைவியை பிரிந்து சென்றிருக்கிறான். அவன் குறிப்பிட்டு சென்ற கார்காலம் வந்துவிட்டதாக தலைவி உணர்கிறாள். அதனால் அவன் வரவை எண்ணி ஏங்குகிறாள். இதனை கண்ணுற்ற தோழி அறிவரை அழைத்து, அறிவர் என்பவர் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லுகின்ற ஆற்றல் உடையவர், அவரை அழைத்து எப்பொழுது வாடைக்காலம் வரும் என்று வினவுவதாக இப்பாடல் அமைந்திருக்கிறது. மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் என்பது தொல்காப்பிய புரைத்தனையியல் நூற்பா. தலைவன் கார்காலம் வருமுன் வந்து விடுவதாக கூறி செல்கிறான். தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவி எப்பொழுது வருவான் என எதிர்பார்த்திருக்கிறாள். தலைவன் இல்லாத வழி விருந்தினரை உபசரிப்பது தன் தமிழ் பண்பாடு அன்று. அறிவர் என்பவர் முக்காலமும் உணர்ந்த முனிவர் என்பது புறப்பொருள் வெண்பா மாலை உரையாசிரியர் தரும் இலக்கணம். நல்லனவற்றை தலைவன் தலைவியருக்கு கற்பித்தலும் அல்லதவற்றை விளக்கலும் ஆகிய செயல்களை செய்பவர் இவர். இப்பொழுது இவர் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவருக்கு உபசரிக்க முடியவில்லை, விருந்தளிக்க முடியவில்லை. அதனால் தோழி இவ்வாறு சொல்கிறார். ஆசில் தெருவில் நாயில் வியன்கடை என்றால் குற்றமில்லாத தூய்மையான நாய் இல்லாத அகன்ற நடைவாயில் உள்ள வீட்டில், தெருவிலே நாய் இருந்தால் அந்த தெருவிற்குள் அறிவரால் நுழைய முடியாது என்பதற்காக இப்படி சொல்கிறார். சென்னல் வெண்மை வெள் எழுது சிவந்த சிறந்த

0: செம்பா அரிசி சோறும் வெண்மை கலந்த கரிய எருமையின் வெண்ணையும் ஓரில் பிச்சை ஆற மாந்தி பல வீடுகளுக்கு சென்று அலையாமல் ஒரு வீட்டு பிச்சையாகவே கிடைத்து அங்கேயே உண்டு இருந்து உண்டு ஆற அமர்ந்து உண்டு. அடுத்தால சொல்றா, அர்ச்சிர வெய்ய வெப்ப தண்ணீர் சேமச்செப்பில் பெரியரோ நீயே, பனிக்காலத்திற்கு இதமாக குடிப்பதற்குரிய வெந்நீரை உங்கள் கையில் இருக்கின்ற சேமச்செப்பு, அதான் தெர்மால் ஃப்ளாஸ்க், அந்த சேமச்செப்பில் பெருவீராக. சேமச்செப்பு என்பது மூடி உள்ள செப்பு குவளை வெப்ப குடுவை, இரட்டை சுவர் உள்ள செம்பு. இதுவே பின்னாளில் தெர்மாஸ் பிளாஸ்க் என்று அழைக்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். இப்படி இந்த மின் இடை நடுங்கும் கடைப்பயல் வாடை எக்கால் வருவது என்று அக்கால் வருவர் எம் காதலரே. இடையிடையே மின்னல் வெட்டி நடுங்குகின்ற குளிர்ச்சியை தருகின்ற மழை பெய்கின்ற வாடைக்காலம் எப்பொழுது வரும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது என்னுடைய தலைவர் வருவார். என் தலைவர் வந்தார், உம் பசி தீர, உம் ஆசை தீர, எம் தலைவி உமக்கு உணவளிப்பாள் என்று கூறுகிறாள் தோழி. இப்படி சேமச்செப்பு என்ற சொல் இன்று வழக்கழிந்து விட்டாலும் கூட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் வெப்ப குடுவையை பயன்படுத்த அச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பல இந்த சேமச்செப்பு என்பது அறியும் பொழுது தமிழரினுடைய அறிவாற்றலை எண்ணி எண்ணி வியக்காமல் இருக்க இயலாது. அத்தகைய சொல் வளம் பொருள்வளம் நிறைந்த சொற்கள் தமிழில் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. அவற்றை படிப்போம், ரசிப்போம், மகிழ்வோம். நாளை பார்க்கலாம்.
1: தமிழே அமுதே கேட்டீங்க. நிகழ்ச்சியில் தமிழோட இனிமை, இலக்கிய செழுமை, அதோடைய பெருமைகளை ரொம்ப அழகாக எடுத்துரைச்சாங்க. இப்போ இளங்கோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். தமிழ் அப்படின்றது வெறும் மொழி கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உணர்வு அப்படின்னே சொல்லலாம். அந்த அமுத தமிழோட இனிமையை இன்னைக்கு மீண்டும் சுவைக்க வைத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்காக இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, ராவணக்கூட்டம் திரைப்படத்திலிருந்து திவாகர் பாடியிருக்கிறாங்க, கே ஏகாதேசி வரிகள் எழுதியிருக்கிறாங்க, ஜஸ்டின் பிரபாகரன் வந்து இசை அமைச்சிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இன்னைக்கு உலகத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, தகவல் தொடர்பு, தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து விளங்கிட்டுருக்கு. அந்த ஆங்கிலத்தை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கிறதுக்கு உதவக்கூடிய பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆங்கிலம் அறிவோம். புதிய சொற்கள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், சரியான உச்சரிப்பு, எளிய இலக்கண விளக்கங்களோட உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஆங்கில அறிவை மேம்படுத்த உதவியாக இருக்குது அப்படின்றதுல ஐயமே கிடையாது. இன்னைக்கு ஆங்கிலம் அறிவு முறை வழங்குறாங்க எஸ் முத்தையா அவர்கள். வாங்க, இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம்.
1: ஆங்கில ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம், வெக்காபுலரி. வெக்காபுலரி அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளோட தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ வார்த்தைகள் தெரியும் அப்படிங்கிறதா நம்மளோட வெக்காபுலரி. அப்போ இந்த வார்த்தைகள் நிறைய தெரிய தெரிய நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயம் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லணும், எப்படி சொல்லலாம்? இப்போ சூடு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஹாட் அப்படிங்கிற வார்த்தை உடனே ஞாபகத்துக்கு வந்துடும், இட்ஸ் ஹாட். ஆனால் சூடு அப்படிங்கிறதுலையே வேறு வேறு அளவுகள் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ சூடாக இருக்குதுன்னு சொல்லும் போதே வெது வெதுப்பாக இருக்குது அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம குளிக்கணும், வெந்நீர் போடணும் அப்படின்னா வெது வெதுப்பாக இருக்குது, அது போதும், ரொம்ப சூடு எனக்கு தாங்காது. சில பேருக்கு கொஞ்சம் நல்ல சூடாகவே குளிப்பாங்க, அப்போ அவங்களுக்கு வார்ம், WARM, வார்ம், வார்மாக இருந்து இட்ஸ் வார்ம் வாட்டர். சரி, அதுக்கு மேலே சூடாக இருந்தால் ஹாட், அப்போ தான் ஹாட் வருது, HOT. ஹைச்சின்னு சொல்லக்கூடாது, HOT, EICH மாதிரி வாசிக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் ஸ்கோல்டிங் வாட்டர் அப்படிங்கிற ஸ்கோ அப்படிங்கிறது நம்ம லோரி, லாரியை லோரின்னு மலையாளி சொன்ன மாதிரி ஸ்கோ, மெல்ல லிப் ரவுண்ட் ஆகும், ஸ்கோல்டிங் வாட்டர். இன்னொரு வேர்டு இருக்குது ஸ்கோல்டு அப்படின்னா, SCOLD. இந்த ஸ்கோல்டுக்கு அர்த்தம் திட்டுறது அப்படின்னு அர்த்தம். ஹீ ஸ்கோல்டட் மீ, த டீச்சர் ஸ்கோல்டட் மீ அப்படின்னா டீச்சர் என்னையே திட்டினாங்க. அப்போ அதுவும் ஸ்கோல்டு, இதுவும் ஸ்கோல்டு. அப்போ என்ன வித்தியாசம்? ப்ரொனன்சியேஷனில் இந்த SCALD-ஐ தான் ஸ்கோ அப்படின்னு சொல்கிறது, ஸ்கோல்டிங், ஸ்கோல்டிங் ஹார்ட். அந்த SCOLD திட்டுறதை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கோல்டு அப்படின்னு. அது என்னன்னா ஒரு ஆ உ, அது ஒரு டிஃப்தாங் அப்படி, ரெண்டு ஒலி இருக்குது, அதில் ரெண்டு சவுண்ட் இருக்குது. ஸ்கோல்டு, ஹீ ஸ்கோல்டட் மீ அப்படிமா, இட்ஸ் ஸ்கோல்டிங் ஹார்ட், ஹீ ஸ்கோல்டட் மீ, அந்த ரெண்டு வித்தியாசம். அப்போ ஒரு வேர்டு படிக்கும்போதே

0: அந்த வேர்டோட ஸ்பெல்லிங் படிக்கணும், ஸ்பெல்லிங் படித்ததோட ப்ரனன்சியேஷன் அதுவும் படிக்கணும், அது வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொரு விஷயம் எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் டெய்லி 5 வார்த்தை படித்தா, இது எனக்கு பெரியவங்க சொன்ன ஐடியா, நான் படித்த நான் சின்ன பையனாக இருந்து படிக்கும்போது டெய்லி 5 வார்த்தை படித்தேன்னா ஒரு மாதத்தில் 150 படிச்சிடலாம், வருஷத்துக்கு பார்த்தா 1800, இப்படியே நீ டெவலப் ஆகிட்டே இருந்தானா ஒரு 10-20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும். அது உண்மையா? நான் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்கேன். டெய்லி 5 வார்த்தை, வார்த்தைனா வெறும் வார்த்தையை மட்டும் படிக்கக்கூடாது, வெறும் வார்த்தை மைண்டில் நிற்காது. இது கடையில் போய் வெறும் கையில் காஃபி வாங்க முடியாதுங்கிற மாதிரி தான். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு கப்பு ஏதாவது வேணா. இப்போ இதை எப்படி, இதை ஒரு சென்டென்ஸாக படிக்கணும். சென்டென்ஸு மைண்டில் ஞாபகத்தில் இருக்கும், வார்த்தைகள் தனியாக படிச்சிங்கன்னா ஞாபகத்தில் இருக்காது. முக்கியமான விஷயம். அப்போ ஒரு வார்த்தையை படித்த உடனே எனக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஒரு 5 வார்த்தை எழுதுவேன், படிப்பேன், அடுத்த நாள் இன்னொரு 5 படிப்பேன், 3வது நாள் முந்தா நாள் படித்த வார்த்தை மறந்துடும். படிக்க படிக்க மறந்துக்கிட்டே இருக்கும், மறக்கும். மறதி இயற்கை, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா அதை திருப்பி ரிவைஸ் பண்ணணும், அது வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு வார்த்தை எப்போ நம்ம மைண்டில் நிற்கும் அப்படிங்கிறத பற்றி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு பிடிச்சது நாவல் ரீடிங் தான். அதை பற்றி நான் நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம் அந்த டாப்பிக்கு. நாவல் ரீடிங், நாவல் ரீடிங்கில் ஒரு வார்த்தை புதுசாக வரும்போது புது வார்த்தை யாருக்குமே தெரியாது, ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, ஒரு அந்நியர் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது 0%, அது எனக்கு சுத்தமாகவே தெரியாது. செகண்ட் டைம் பார்க்கும்போதும் நமக்கு சுத்தமாக தெரியாது, ஆச்சரியமாக இருக்கும். 2வது அந்த வேர்டை பார்த்துருப்போம், தெரிஞ்ச வேர்டே 2வது பார்க்கும்போதும் நமக்கு தெரியாது. சில பேர் சொன்னாதான் பார்த்தா, நீங்கள் இப்போ நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஓஹோ அப்படியே எங்கே, ஆ இப்போ தான் ஞாபகம் வருது. அப்போ 2வது பார்த்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், அது தெரியாது, 0% தான் நமக்கு தெரியும். 3வது பார்க்கும்போது ஆ இந்த வார்த்தையை பார்த்துருக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வரும், ஆனால் நான் மீனிங்கை கெஸ் பண்ணுவேன் 80% தப்பாக தான் இருக்கும். 4வது பார்க்கும்போது பார்த்தால் 50% வார்த்தை தெரியும், நான் மீனிங் சொல்லும்போது சில சமயம் கரெக்டாக இருக்கும், சில சமயம் தப்பாக இருக்கும், 50%. 5வது இதே வார்த்தையை வேறு வேறு நாளில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரே நாளில் இல்லை, வேறு வேறு நாட்களில் பார்க்கும்போது 5வது பார்க்கும்போது ஆக அந்த வார்த்தை நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைப்பேன், மீனிங்கை கெஸ் பண்ணுவேன், 80% தான் கரெக்டாக இருக்கும். 6வது பார்க்கும்போது தான் நான் சொன்ன அந்த வார்த்தையும் தெரியும், இந்த மீனிங் நான் நினைக்கிறதும் அதே மீனிங்காக இருக்கும். அப்போ நான் ஒரு வார்த்தையை நல்லா படித்து என் மைண்டில் இருத்துறதுக்கு, நான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு 6 வேறு வேறு நாளில் பார்க்க வேண்டியிருக்கு. இது நான் சொல்கிறது எனக்கு. அதாவது சில பேருக்கு 4 இட்லி சாப்பிட்டா போதும் வயிறு நிறைஞ்சிரும், சில பேருக்கு 8 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நிறையாது. அதனால் ஆளை பொறுத்து இந்த வேரியேஷன், 6, 7, 8 சரியா? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 1, 2 அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு வார்த்தையில் படிக்க முடியாது. இதுக்கு இன்னும் கண்டினியூஷன் இருக்குது, அதை நாளை பார்க்கலாம். நன்றி.
1: ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள ஆங்கில சொற்கள், எளிய வாக்கியங்கள், நடைமுறை பயன்பாடுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக நமக்காக வழங்கினாங்க எஸ் முத்தையா, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்றது ஒரே நாளில் நடக்காத விஷயம், ஆனால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பயிற்சியும் முயற்சியும் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பேசுகிறது எழுதுறது ரொம்பவே எளிமையான விஷயமாயிரும். எப்போவுமே ஒரு விஷயம் செய்யும்போது தவறு செய்கிறதுக்கு தயங்கக்கூடாது, முயற்சி செய்யவும் தயங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்ல கற்றுக்கிட்டே இருக்கணும், ஒரு புதிய முன்னேற்றத்தை அடையலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து அறிவு வரிகளில் அனிருத் இசையில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:34 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து. வணக்க பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரிசல்பட்டி மற்றும் சேரன் மகாதேவி துணை மின் நிலையங்கள்ல இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் சில இடங்கள்ல மின் விநியோகம் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கரிசல்பட்டி, பிள்ளைக்குளம், மணிமுத்தான்குளம், புலவன் குடியிருப்பு, கோவிந்தபேரி, தெய்வநாயகப்பேரி, மீனவன்குளம், பட்டன்காடு, இடையான்குளம், கங்கனான்குளம், சடையமான்குளம், வெங்கட்ரங்கபுரம், சிங்கிக்குளம், தேவநல்லூர், காடுவெட்டி, சேரன் மகாதேவி, பத்தமடை, கோபாலசமுத்திரம், மேலச்சேவல், வாணியங்குளம், சுப்பிரமணியபுரம், கரிசூழ்ந்தமங்கலம், கேசவசமுத்திரம், மலையடி, மேல்கரை, இந்த பகுதிகள் எல்லாம் காலையில 9 மணிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால மின்சாரம் சார்ந்த வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. காளி திரைப்படத்திலிருந்து நிவாஷ் மற்றும் ஜானகி ஐயர் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: காய்கள் பழங்கள்லாம் சந்தையில் விலைக்கு விற்குது, கிலோ ஒன்றுக்கு நாங்க சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 27 ரூபாயில இருக்குது, 25 ரூபாயில இருக்குது. கத்திரிக்காய் 38 ரூபாயில கிடைக்குது. வெண்டைக்காய் கிலோ ஒன்றுக்கு 38 ரூபாயில கிடைக்குது. புடலங்காய் 30 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 160 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 62 ரூபாயில இருக்குது, 60 ரூபாயில இருக்குது. சின்ன வெங்காயம் 98 ரூபாயில இருக்குது, 96 ரூபாயில இருக்குது. தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 66 ரூபாய். இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 170 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றுக்கு 46 ரூபாய், சௌச்சௌ 40 ரூபாய், முட்டைக்கோஸ் 28 ரூபாய், பீட்ரூட் கிலோ ஒன்றுக்கு 42 ரூபாய், வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு 280 ரூபாய், சேம்பு கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாயில் இருக்குது, 40 ரூபாயில் கிடைக்குது. சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 60 ரூபாய். பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் 110 ரூபாயில் இருக்குது, நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 65 ரூபாயில் கிடைக்குது. ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாயில் கிடைக்குது, மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், திராட்சை 120 ரூபாயில் கிடைக்குது. சாத்துக்குடி கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாயில் கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக, பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைக்கி ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில் நமக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோமா இல்லையா, சமூகத்திற்காக வாழ்கிறது போல் நடிக்கிறோமா, இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறீங்க. பாடல் வந்துகிட்டே இருக்குது. கூலி திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்கம் பரணி, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. 7:50 ஆயிட்ருக்கு. தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழே டிஜிடியில் நடத்தக்கூடிய அகில இந்திய தொழிற் தேர்வில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்கள்ட்டேருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தனி தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க விண்ணப்ப படிவம் முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பீடு வந்து தேர்வு கட்டணம் செலுத்துறதுக்கான வழிகாட்டுதல் இது எல்லாத்தையும் www.skilltraining.tn.gov.in இந்த இணையதளத்திலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேர்வு கட்டணத்தில் ₹200 அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து www.karuvulam.tn.gov.in இந்த இணையதளத்தின் வழியாக இசெல்லான் மூலமாக நீங்கள் செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணத்தோட விளக்கு குறிப்பில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர்கிட்ட நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு முதுநிலை தேர்வுக்கான எழுத்து தேர்வு 26/11/2026 அன்னைக்கு இந்திய அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்துவாங்க. எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு மட்டும் செய்முறை தேர்வு மறுநாளே வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான முழு வழிகாட்டுதல் எல்லாமே www.skilltraining.tn.gov.in இந்த இணையதளத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தனி தேர்வர்களாக தேர்வு எழுதுறதுக்கு 21/9/2026 நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி 9/10/2026, அடுத்த மாதம் 9 சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பெறக்கூடிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் தேவைப்பட்டவங்க இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வருது

7:55 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தக்கூடிய வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 இந்த நிகழ்ச்சி வந்து செப்டம்பர் 28 வந்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்களையும் நடைபெற இருக்குது இந்த திட்டம். வருங்கால வைப்பு நிதி தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், ஓய்வூதியம் பெறுவோர் இவங்க எல்லாத்துக்கும் குறைதீர்க்கும் மற்றும் சேவை வழங்கக்கூடிய தளமாக தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் செயல்பட இருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் 28 காலையில் 9 லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளி சேரன் மகாதேவி ரோடு கோடீஸ்வரன் நகர் அருகில் திருநெல்வேலி டவுன் இந்த முகவரியில் வச்சு நடக்க இருக்குதுன்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி சார்ந்த சந்தாதாரர்கள், ஓய்வூதியம் பெறுவோர், தொழிலதிபர்கள், தொழிற்சங்கங்கள், தொழில் நிறுவன அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்துக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வந்து 2026 அதுக்கு முதல் மாவட்டம் மற்றும் மண்டல அளவில் வந்து நடைபெற்று வந்துட்டுருக்குது. 9ஆம் தேதியிலிருந்து அப்படின்றதை தெரிவிச்சிருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியை. இதில் நீச்சல் போட்டி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி 16ஆம் தேதியிலிருந்து நடைபெறுறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெற்று இருக்கிறதுனால மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு 6/10/2026 அன்னைக்கு மாற்றிருக்கிறாங்க. அதுபடி நீச்சல் போட்டி, கைப்பந்து போட்டி 6/10/2026 அன்னைக்கு நடைபெறும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள், வீரர் வீராங்கனைகள் 6/10/2026 அன்னைக்கு உரிய நேரத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு போட்டியில் பங்கு பெறலாம். அதே மாதிரி 28

2026 அன்னைக்கு நடைபெற இருந்த மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டிகள் 7/10/2026 அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு நடைபெறும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் கலந்துக்கிட்டவங்க நீங்கள் போட்டியில் அன்னைக்கு நீங்கள் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்றத தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நிறைவான பாடல் உங்களுக்கே வந்துட்டே இருக்குது. அடங்கமரு திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் மற்றும் சின்மயி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இவ்வளோ நேரம் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் உள்ள நேரம் உங்க கூட பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவைகுமதி.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புள்ளல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 734,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியாவின் சத்னம் சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வழக்கென்று வந்தால் சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் நன்கொடை ஆவணத்தை ரத்து செய்ய முடியுமா, இதை பற்றி தான் கேட்க இருக்கிறீங்க. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கொடை ஆவணம், அதாவது நன்கொடை ஆவணம், கிஃப்ட் டீடு அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த கொடை ஆவணத்தை ரத்து செய்ய முடியுமா என்பதை பற்றி இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ளலாம். கொடை ஆவணத்தை வந்து பொதுவாக ரத்து செய்ய முடியாது. நாம் ஒருவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோன்னா அது கொடுத்தது தான், அதை திருப்பி நாம் வந்து வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. ஆனால் கொடுக்கப்பட்ட கொடையை பெற்றுக்கொண்டவர், நம்ம யாருக்கு நன்கொடை கொடுக்கிறோமோ அதனை பெற்றுக்கொண்டவர் சந்ததியின்றி இறக்கும் சூழ்நிலையில், அதாவது வாரிசுகள் இல்லாமல் இறந்து விட்டால், சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு 126 படி கொடை அளித்தவர் தக்க சாட்சியங்களுடன் கொடையை ரத்து செய்து சொத்தை தன் வசம் வைத்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி தகாத நிலை செல்வாக்கை பயன்படுத்தி அல்லது ஆசை காட்டி பெறப்படும் கொடை நிறுத்தி வைக்கப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என்று சட்டம் சொல்கிறது. ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது தன்னுடைய மனசாட்சியின்படி உண்மையான ஒரு சூழ்நிலையில் அவர் முழு மனதுடன் முழு சம்மதத்துடன் அந்த கொடையை, அந்த நன்கொடையை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். அதனை ஏமாற்றி யாரும் அந்த கொடையை பெற்றால் அது செல்லாது. தானம் பெற்றவருக்கு முழுமையான உரிமை தானம் பெற்ற சொத்தின் மீது வந்துவிடும். அவ்வாறு தானம் கொடுத்து பெற்றுக்கொண்ட சொத்தை தானம் கொடுத்தவர் ரத்து செய்ய முடியாது என்று பாரதி எதிர் பழனியம்மாள் என்ற வழக்கிலும், ER கலைவாணி எதிர் பதிவுத்துறை தலைவர் பதிவுத்துறை என்ற வழக்கிலும் தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மாண்பமை இந்திய உச்ச நீதிமன்றம் அசோகன் எதிர் லட்சுமி குட்டி என்ற வழக்கில், ஒரு தான பத்திரம் எழுதி பதிவு செய்யப்பட்ட பின்னர் தானம் பெற்றவரின் நடவடிக்கைகள் மாறிவிட்டது என்ற காரணத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்ட தான பத்திரத்தை ரத்து செய்ய முடியாது என்று கூறுகிறது. இப்போ தகாநிலை செல்வாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த தகாநிலை செல்வாக்குக்கு அப்படின்னா என்ன? தகாநிலை செல்வாக்கு என்றால் என்ன என்பதை இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு 16(1) விளக்குகிறது. அதன்படி தரப்பினர்களுக்குள் ஒருவர் மற்றொருவர் விருப்பத்தின் மீது ஆளுகை செலுத்துகிற நிலையில் இருந்து அந்த மற்றவருக்கு எதிராக தேவையற்றதான நன்மை ஒன்றை பெறுவதற்கு அந்த நிலையை பயன்படுத்துகிறார் என்ற தன்மையில் அத்தரப்பினர்களுக்கிடையே நிலவுகின்ற உறவுகள் இருக்கும் இடத்தில் ஒப்பந்தம் ஒன்று தகாநிலை செல்வாக்கினால் தூண்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது வந்து அந்த சட்டத்தில் சொல்லப்படக்கூடிய வாசகங்கள். மேலும் பிரிவு 16(2) என்ன சொல்லுதுன்னா, மற்றவருடைய சிந்தனையை ஆதிக்கம் செலுத்தும் நிலை என்ன என்பதை பற்றி 3 விதமாக விளக்குகிறது. முதலாவதாக, ஒருவர் மற்றொருவர் மீது உண்மையான அல்லது வெளிப்படையான அதிகாரம் பெற்றிருந்தால், உதாரணமாக முதலாளி தொழிலாளி உறவு. இரண்டாவதாக, ஒருவர் மற்றவருடன் நம்பிக்கைக்கு பாத்திரமாகும் உறவில் இருந்தால், உதாரணமாக தகப்பன் மகன் உறவு அல்லது தாத்தா பேரன் உறவு. மூன்றாவதாக, ஒருவர் நோய்வாய்ப்பட்டு சுகவீனம் மற்றும் இயலாமை போன்ற ஏதாவது ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவருடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தம், உதாரணமாக மருத்துவர் நோயாளி உறவு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பெறப்படும் சம்மதம் தகாநிலை செல்வாக்கின் மூலம் பெறப்பட்டது என்று அனுமானிக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு மருத்துவர் அவரது நோயாளியை வற்புறுத்தி அல்லது ஏமாற்றி பெறுதல், ஒரு ஆன்மீக குரு அவரை நம்பிய சீடனை வற்புறுத்தி அல்லது ஏமாற்றி பெறுதல், ஒரு வழக்கறிஞர் தனது கட்சிக்காரரை வற்புறுத்தி அல்லது ஏமாற்றி பெறுதல், ஒரு பெண்ணை அவளது கள்ளக்காதலன் வற்புறுத்தி அல்லது ஏமாற்றி பெறுதல், இதுபோன்ற செயல்கள் தகாநிலை செல்வாக்கு எனப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்தப்படும் கொடைகள்

0: நிரூபிக்கப்படும் போது ரத்து செய்யப்படலாம். ஒரு கோவிலுக்கு தனது சொத்தை ஒருவர் தானம் எழுதி வைக்க வேண்டுமென்றால் அந்த கோவிலுக்கான பதிவு செய்யப்பட்ட பொறுப்பாண்மையாத ட்ரஸ்ட் அல்லது அந்த கோவிலை நிர்வகிக்கும் அறங்காவலரை பிரதிநிதியாக வைத்து அந்த கோவிலின் பெயருக்கு தான ஆவணத்தை எழுதி வைக்கலாம். ரியல் எஸ்டேட் அதிபர்கள் மனைப்பிரிவுகள் அமைக்கும்போது மொத்த நிலத்தில் 10% குறையாத நிலத்தை சாலைகள் மற்றும் பொது பயன்பாட்டு இடங்கள் ஆகியவற்றின் பயன்பாட்டுக்காக அரசுக்கு தானப்பத்திரம் மூலம் பதிவு செய்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு பதிவு செய்து கொடுக்கப்பட்ட நன்கொடை ஆவணங்களை எந்த சூழ்நிலையிலும் ரத்து செய்ய முடியாது. மற்ற சங்கதிகளை அடுத்த தொடரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க வழக்கென்று வந்தால். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 8:08. நிகழ்ச்சியில் முதல் பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கிறோம். கார்த்திக் ஹர்னி பாடியிருக்காங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: பீமா திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 8:14 இருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேளகர்த்தா ராகங்களில் 12வதாக இடம்பெறும் ராகம் ரூபவதி. ரூபவதி ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சுத்தரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்தமத்தியமம், பஞ்சமம், சக்ஷ்ருதி தைவதம், காக்கல்ய நிசாதம்.

0: அருணகிரிநாதர் அவர்கள் தான் இயற்றிய திருப்புகளில் பிறப்பு என்பது ஏழு வகைப்படும் என்கிறார். புல், செடி, கொடி, மரம், மலை முதலிய இவைகள் தாவரம் எனப்படும். இவைகளுக்கு ஓர் அறிவு, பரிசு அறிவு மட்டும். நத்தை, சங்கு, சிற்பி முதலிய உயிரினங்கள் ஊர்வன எனப்படும். அவைகளுக்கு பரிசமும் சுவையும் அறியும் இரண்டு அறிவுகளும் உண்டு. செல், எறும்பு முதலிய உயிர்களுக்கு பரிசம், சுவை, மோப்பம் என்ற மூன்று அறிவுகள் உண்டு. நண்டு, தும்பி முதலிய உயிர்களுக்கு பரிசம், சுவை, மோப்பம், காணல் ஆகிய நான்கு அறிவுகள் உண்டு. மனிதர்களுக்கு மேற்கூறிய நான்கு அறிவுகளுடன் கேட்டல் என்ற ஐந்தாவது அறிவும் உண்டு. மக்களுக்கு ஐந்து அறிவுடன் நல்லவை தீயவை பகுத்தறியும் மனம் என்ற ஆறாவது அறிவும் உண்டு. தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் மரபியல் சூத்திரத்தில் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே என்று கூறுகிறார். இந்த கருத்தினை மனதில் கொண்டு கோடீஸ்வர ஐயர் அவர்கள் ரூபவதி ராகத்தில் நாளாகுதே நாதா விருதா என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க வேதமும் நாதமும். நேரம் சரியாக காலை 8:17. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அலைப்பாய் தேத்ராய் படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஹரிஹரன் கிளின்டன் பாடியிருக்காங்க ஏ அழகுமான் இசையில்.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநாள் வேலை வானொலி. என் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் சரியாக காலை 8:23 ஆயிட்டிருக்கு. நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நமக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா இல்லை சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமா அப்படிங்கிற தலைப்பில் தான் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடின பாடல் ஏ. ரகுமான் இசையில் குரு திரைப்படத்திற்காக.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 8:30. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க இன்றைய குறுஞ்செய்தி.
4: இன்றைய குறுஞ்செய்தி.

0: பொம்மைகளுக்கு மதியம் மன்னரா, காலை வணக்கம் மன்னா.
1: வணக்கம் வணக்கம், வாரு மந்திரியாரே. இப்படி அமர்
0: என்ன ஆயிட்டு மன்னா? கரடி பொம்மைகள் வரிசையாக அடுக்கி வைத்துக் கொண்டு அதன் நடுவில் அமர்ந்திருக்கிறீர்களே, இந்த பொம்மையை வைத்து விளையாடுவது என்று குழப்பத்தில் தானே இருக்கிறீர்கள்?
1: ஆம் மந்திரியாரே, ஊரே குழப்பமாகத்தான் இருக்கிறது.
0: அச்சிச்சோ, நமது மன்னர் இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறாரே. மன்னா, தாங்கள் அரியணை ஏறிவிட்டீர்கள், விளையாடுகிறீர்கள்?
1: நான் விளையாடுவதற்காக அல்ல மந்திரியாரே, எனது தங்கை மகன் பொடியன் இருக்கின்றானே, அவன் தான் விளையாடுவதற்கு ஒரு கரடி பொம்மை வாங்கி கேட்டான். நானும் பாசத்தில் ஏகப்பட்ட பொம்மைகளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தால் அவன் கேட்டது இந்த பொம்மை அல்ல என்று கூறி அழுது உருண்டு புரண்டு கொண்டிருக்கிறான்.
0: விஷயம் மன்னா, குழந்தை என்ன பொம்மை வாங்கி கேட்டான்?
1: பாண்டா கரடி பொம்மை.
0: இப்போதுதான் புரிகிறது மன்னா, தாங்கள் வாங்கி வந்திருப்பது சிவப்பு பாண்டா கரடி பொம்மை. சிவப்பு பாண்டா கரடி அறிவியலாளர்களை தான் குழப்பியது என்றால் தங்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டது போல இருக்கிறது.
1: மந்திரியாரி, பாண்டா கரடி என்பதெல்லாம் ஒரே வகைதானே, அது சிவப்பு நிறத்தில் இருந்தால் சிவப்பு பாண்டா கரடி, அவ்வளவுதானே?
0: அதுதான் இல்லை, சிவப்பு பாண்டா கரடி என்பது பூனை கரடி, பூனை பாதி கரடி பாதி என்பது போல் இருக்கும் மன்னா.
1: இரண்டின் கலவையாக பூனை பாதி கரடி பாதி, அப்படி என்றால் இது கரடி குடும்பத்தை சேர்ந்தது இல்லையா?
0: கரடியை போன்று தோற்றம் இருந்தாலும் ஒரு பெரிய பூனையின் அளவு நீளத்தில் இருக்கும், முகமோ கரடி போல இருக்கும், வால் நரி போன்று புசு புசு என்று இருக்கும். கரடி குடும்பத்தை சேர்ந்ததல்ல. இந்த விலங்கை ஃபயர்ஃபாக்ஸ் என்றும் லேசர் பாண்டா என்றும் அழைக்கிறார்கள்.
1: இதோ இந்த பொம்மையை போல செம்பழுப்பு நிறத்தில் தான் இருக்குமோ?
0: ஆமண்ணா.
1: இவற்றை நமது நாட்டில் எங்கே பார்க்க முடியும்?
0: இந்தியாவில் கிழக்கு இமயமலை காடுகள், மற்ற நாடுகள் என்றால் நேபாளம், சீனா, பூட்டான், மியான்மர் போன்ற பகுதிகளில் இவை காண கிடைக்கின்றன.
1: அட, நான் சிறு வயதில் மிருக காட்சி சாலைக்கு சென்ற போது இதை பார்த்த ஞாபகம் இருக்கிறது, மரத்தில் ஒட்டி கொண்டே இருந்தது.
0: சரியாக ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் மன்னா. இது மரத்திலேயே அதிக நேரம் செலவிடும், மரத்தில் இருந்து இறங்கும் போது தலைகீழாக இறங்கும், மூங்கில் இலை பழங்கள் போன்றவற்றை விரும்பி சாப்பிடும். மேற்கு வங்காளத்தில் இருக்கும் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள சிங்கலிலா தேசிய பூங்காவை 1994 சிவப்பு பாண்டா கரடிகளுக்கான வாழ்விடமாக அறிவித்தார்கள்.
1: அப்படியெனில் நாம் அங்கு சென்றால் அந்த சிவப்பு நிற பாண்டா கரடிகளை பார்க்கலாம்.
0: அப்படியெல்லாம் அவற்றை உடனே பார்த்து விட முடியாது மன்னா.
1: ஓஹோ, அப்படி என்றால் பைனாகுலரை கொண்டு சென்று பார்க்க வேண்டுமா?
0: இதை குளிர்கால விலங்குகள் என்று கூறுகிறார்கள், குளிரான பிரதேசத்தில் தான் இருக்கும். எனவே மார்ச் முதல் செப்டம்பர் மாதங்கள் வரை இவற்றை மலைகளின் உயரமான இடங்களில் தான் பார்க்க முடியும்.
1: அங்கெல்லாம் நம்மால் செல்ல முடியுமா?
0: அதனால் தான் அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை இவை குளிர்காலத்தில் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும், அப்போது இவற்றை கீழேயே நாம் பார்த்து விடலாம்.
1: அப்படியெனில் இவற்றை பார்க்க வேண்டும் என்றால் இந்த

0: மாதங்களில் அந்த பூங்காவிற்கு செல்ல வேண்டும். அடுத்த மாதம் ஒரு ட்ரிப்பை ஏற்பாடு செய்துவிட வேண்டியதுதான்.
1: இங்கிருக்கும் மிருகக்காட்சி சாலைகளில் எல்லாம் பேருக்கு ஒன்றோ இரண்டோ வைத்திருப்பார்கள். அங்கு சென்றாலும் பார்க்கலாம். IUCN அறிக்கையின் படி இவைகள் அருகி வரும் இனமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மன்னா.
0: காரணம்
1: வழக்கம் போலதான் காடு அடிப்பும் அவற்றின் வாழ்விடமும் குறைந்து வருவதுதான் காரணமா?
0: மந்திரியாரே, நான் தெளிவாகிவிட்டேன். சிவப்பு பேண்டா கரடி பொம்மை வாங்குவதில் மட்டுமல்ல, இனி எதிலுமே நான் குழப்பமடைய மாட்டேன்.
1: எல்லாவற்றுக்கும் மன்னர் இப்படிதான் கோருவீர்கள். ஆனால் வீரபாகு போருக்கு வருகிறான் என்றால் உடனே குழம்பி தவிப்பீர்கள். கரடி விடாதீர்கள் மன்னா.
0: என்ன கரடியா?
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 8:45. அடுத்து விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்க இருக்கிறோம். விஜய் பிரகாஷ், சூசன் பிளாஸ் இவங்களாம் பாடியிருக்காங்க. தாமரை அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. ஏ. அழகுமான் இசையில்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 8:50. நேயர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க சைபால் வழங்கும் தெங்கச்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரு ஆள் இருந்தான். அவனால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அதனால் என்ன பண்ணா, ஒரு நாள் மெதுவாக எழுந்திரிச்சான். வீட்டை திறந்து வெளியில் வந்துட்டான். மனைவி, ஒரு மகன், இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டான். அந்த பிள்ளைக்கு அப்பா பேரில் ரொம்ப பாசம். அதனால் தந்தையின் பிரிவை அவனால் தாங்கிக்க முடியல. ஏங்கி ஏங்கி ஒரு நாள் அவன் செத்து போயிட்டான். வீட்டை விட்டு வெளியில் போன அப்பா என்னென்னவோ பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சான். பணம் சம்பாதித்த உடனே வீட்டுக்கு திரும்பலாம்ங்கிற நினப்பு வந்தது. பணத்தோடு தன்னுடைய கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறான். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டுது, கடுமையான மழை. அதனால் என்ன பண்ணால், அங்கேருந்த ஒரு சத்திரத்தில் தங்கினான். ராத்திரி தூக்கத்தில் ஒரு கனவு. அந்த கனவில் அவன் ஒரு பெரிய ராஜா, தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறான். சுற்றி ஏராளமான சேவகர்கள் என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு 6 குமாரர்கள், எல்லாருமே இளவரசர் கோலத்தில் ஆடம்பரமாக இருக்கிறாங்க, ஆனந்தமாக இருக்கிறாங்க. அருமையான கனவு, எந்த கவலையும் இல்லாமல் இவன் படுத்து தூங்கிட்டுருக்கிறான். இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய இடி முழக்கம். இவன் முழிச்சுக்கிட்டான், கனவு கலைஞ்சிட்டுது. கண்ணை திறந்து பார்க்குறான், ஒன்றையும் காணும். ஐயோ, என்ன இது? இதுவரைக்கும் நான் படுத்திருந்த ஹம்சதூளிகா மஞ்சள் எங்கே போச்சு? நான் பெரிய மகாராஜாவாக இருந்தேனே, அந்த பதவி எங்கே போச்சு? எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர்கள்லாம் எங்கே போனாங்க? அப்படின்னு யோசனை பண்ணான்.

0: பக்கத்தில் இருந்தவங்கள விசாரித்தான். அவங்க படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு உக்காந்து ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்னாங்க. எல்லாம் கனவுன்னு புரிஞ்சதும் அவனுக்கு ஏமாத்தமாக போயிட்டுது. 6 அரச குமாரர்களையும் காணாமே அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சான், வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இவனை பார்த்ததும் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதே நேரம் மகனை நினச்சி அழுகை. எங்கே நம்ம புள்ளைன்னு கேட்டான் இவன். உங்கள் பிரிவு தாங்காமல் இறந்து போட்டான்னாங்க. அதை கேட்டதும் இவனுக்கு அழுக வரல, அப்படியே சிலை மாதிரி நின்னான். மனைவிக்கு இது வியப்பாக இருந்தது. என்னங்க இது, நம்ம புள்ளை பேரில் எவ்வளோ அன்பு வச்சுருந்தீங்க, பாசம் வச்சுருந்தீங்க, இப்படி நிற்கிறீங்களே, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. அதுக்கு இவன் சொல்கிறான், நேற்று ராத்திரி நான் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தேன். அங்கே ஒரு பெரிய கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு அரசன், ஹம்சத்தூளிகா மஞ்சத்தில் படுத்திருக்கிறேன். என்னை சுற்றி ஏகப்பட்ட பணியாளர்கள், அங்கே எனக்கு 6 குமாரர்கள். கண் விழித்து பார்க்குறப்ப அவங்க யாருமே இல்லை. இப்போ நான் கனவில் வந்து போனால் அந்த 6 குமாரர்களுக்காக அழறதா, இல்லை இங்கே வந்து போனால் இந்த ஒரு மகனுக்காக அழறதா? அவங்க கனவில் வந்த குமாரர்கள், இவன் விழிப்பு நிலையில் வந்த குமாரன். விழிப்பு நிலையில் கனவு கிடையாது, கனவில் விழிப்பு நிலை கிடையாது, ஆனால் அந்த ரெண்டுலேயும் நான் இருக்கிறேன். அப்படின்னா நான் வந்து ஆம்னி பிரசன்ட், மற்றதெல்லாம் நகரும் மேகங்கள். இந்த உண்மையை ஒரு பெரியவர் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நமக்கு ஒரு ஆனந்தந்தான். ஆனால் நம்மளில் பல பேர் இந்த உண்மையை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள்லாம் கனவையே வந்து வாழ்க்கையாக நினைக்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து. ஒருத்தனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, டாக்டர்கிட்ட போனான், மருந்து சாப்பிட்டான். கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா என்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டே இப்போ எப்படி இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அப்படின்னாவே எப்படின்னு கேட்டார். முன்னாடிலாம் தூக்கத்தில் 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் 100 அடி தூரம் வரைக்கும் போயிட்டு வரேன்
1: இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யமுனா விரைவுச் சாலையில் நேற்றிரவு பேருந்து தீப்பிடித்து எரிந்து விபத்தில் 9 பயணிகள் உயிரிழந்தனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கும்மிடிப்பூண்டியில் சிக்னல் கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 734,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்னம் சிங், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகள்லாம் நம்ம பேசிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி எதை குறித்து பேசியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா இல்லை சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமா அப்படின்னு. வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கோம்.

0: ரொம்ப அந்த வரிசையில் இன்றைக்கி எதை குறித்து பேசியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா இல்லை சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமா அப்படின்னு. வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கணும், நம்ம சுற்றியுள்ளவங்களை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்கிற செயல்களை விட சமூகத்திற்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோமா இல்லை யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோமா அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561 1332, அப்படி இல்லைன்னா 2561 1333. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பு என்ன சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார் எங்கேருந்துன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: இல்லையே ரியாலிட்டியில் அப்படி ரொம்பவே இல்லை. நீங்க சொல்றது கேட்கறது
0: சரிதான்.
1: ஆமா, இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் கவிஞர் கூட சொல்லியிருக்காரு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இருக்காரு. அதனால வாழ்க்கை நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னு சொல்லி பொதுவாகவே வாழக்கூடாது, வாழ்க்கையை வசப்படுத்தி வாழணுன்றது என்னுடைய கருத்து.
0: அழகா சொல்லுங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கண்ணிமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கலாமா?
0: மகிழ்ச்சியா சொல்லுங்க.
2: நமக்கு பிடித்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோமோ இல்லை சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமோ?
0: நடிக்கிறோம்.
2: உண்மையிலேயே ஒரு அருமையான தலைப்பு இருந்தால் மிகையாகாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி காலங்கள்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதுக்கு பிற்பாடு எல்லாம் நாம சமூகத்துக்கு பிடிக்கிற மாதிரிதான் வாழ கத்துக்கிட்டோமோ ஒழிய நமக்காக வாழ்ற மாதிரி நம்ம கத்துக்கிடலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூகத்துக்கு வச்சு நம்ம ஊருக்கு வச்சு நம்ம வாழ்ந்துக்கணுங்கிற மாதிரியே ஒரு எண்ணங்களை கொண்டு மக்கள் மனசுல விதைச்சி அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்க ஒழிய நமக்காக வாழ்க்கை இது வரைக்கும் வாழ்ந்த மாதிரி எனக்கு தெரியலமா. வாய்ப்பளித்த நன்றி என்பதற்கு நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: தாமஸ் ஐயா நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: இந்துசாரா மேடம் அவர்களுக்கும் நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, சொல்லுங்க.
3: ஆமா, நமக்காக தான் வாழ்றோமா, அடுத்தவங்களுக்காக வாழ்ற மாதிரி பாவனை பண்றோம்.
0: ஓ, அப்படி வேற. ஓகே.
3: ஆனா என்னுடைய எல்லாம் சொந்த கருத்து, அடுத்தவங்களுக்காக நம்ம வாழட்டாலும் அடுத்தவங்களுக்கு உபத்திரம் பண்ணக்கூடாது. உபகாரம் இல்லாட்டாலும் உபத்திரம் பண்ணக்கூடாது. எனக்கெல்லாம் அது, நான் யாருக்கும் நமக்கு முடிஞ்ச அளவு உபகாரம் பண்ணணும், அப்படியே பண்ணாட்டாலும் அவங்களுக்கு உபத்திரம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதிகபட்சம் நமக்கு, அதான் நமக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்றோம், சமூகத்துக்கு நல்லது பண்ற மாதிரி. ஐயா ஐயமா, இன்னொன்னு சமூகத்துக்கு முக்கியமானது இன்னொன்னு பண்ணலாம். நம்ம வீட்டு குப்பையை அடுத்த வீட்டுக்கு நேரம் தள்ளி விடுறோம் பாத்தீங்களா, அவங்க அங்க தள்ளி அப்படி, அந்த மாதிரி கூட சமூகத்துக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை தானே, அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிடலாம.
0: சரி சரி, சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமா அப்படின்னு தொடர்ந்து இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. பையா திரைப்படத்திற்காக பெனிடேயால் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார் அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 9:07.

0: 1986. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு பிடித்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா இல்லைன்னா சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமா அப்படின்னு நேர்களாக ரொம்ப அழகாக அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். குறிச்சி பரமஸ்வரானந்தன்.
1: நலமாக இருக்கிறேன் சார், சொல்லுங்கள்.
2: அதாவது நான் உலகமே ஒரு நாடக மேடை. அதுவும் போக பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில குடும்பத்துல நான் படுத்த கஷ்டம் என்னோட, ஆனா வெளியில அது தெரியாத மாதிரி நான்
1: நினைச்சுக்கிட்டேன்.
2: வெளியில அந்த நம்ம படுத்த கஷ்டங்கள் வெளியில கேட்காம அந்த வாழ்க்கைய கொண்டு
1: போயிடும்.
2: ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர், இப்ப எனக்கு எந்த கேரக்டர் பொருத்தமா இருக்கோ அதை நான் சூஸ் பண்ணி நினைச்சுக்கிட்டேன்.
1: சரி, ஓகே, அருமையா நடிங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்க வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றிமா. நன்றி மகள்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கன்னு பேசுறீங்க?
3: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியவளம் டாக்டர் எம்ஏ இளங்கிட்டான் காலை வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: ஆமா, உலகம் ஆயிரம் சட்டமே உனக்கு நீதான் நீதிபதி, மனித நெறியுத்தேசத்து மனசை பார்த்து நல்ல விடுவேன். என்னைய பொறுத்தவரையும் என்னுடைய வாழ்க்கை வந்து காமத்தியமா வந்தேன். 40 வருஷம் மாத்தனால ஒரு உடம்பு முறைக்கா எளிமையான திங்க கொடுத்துட்டேன். அதை பார்த்து நீ கிண்டல் பண்ணவெல்லாம் ஏராளம் பேர் இருக்காங்கம்மா. சுமார நீங்க டாக்டர்னு கேட்டவர்களா இருக்காங்கம்மா. அதே மாதிரி பண்பில் ஆங்கிலம் சாப பேசுறதுனால கஷ்டமாத்த நீங்க மத்துற நல்லா தமிழ் நல்லா பேசுங்க கேட்டவங்களா இருக்காங்கம்மா. அதனால திசையில நான் எப்பயுமே மாற்றிருக்கேன்ப்பா அந்த வாழ்க்கை. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா டிவி கூட கிடையாதுங்கம்மா. டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, ஆடம்பர பொருளுக்கு இடமே கிடையாது.
4: மேடம் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நன்றி மேடம். அதாவது நமக்காக நேர்மையா வாழணும், நடிப்பு வாழ கொஞ்ச நாளைக்கு பழிக்கிறாங்க, நடிப்பு நிரந்தரம் கிடையாது. நம்ம நேர்மையா குடும்பத்துல நேர்மையா இருக்கும்போது, வெளி சமூகத்துல நேர்மையா இருக்கும்போது நம்ம ஒரு வேட்டி கொண்டு இருந்தாலே போதும். நம்ம எதுக்கு பண்ணா கார் எடுத்தோம், அந்த சட்டையை போட்டோம், இந்த சட்டையை போட்டோம், நடிப்பு எடுத்து வீட்டு வரை போடுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம நேர்வழியில போனா கடைசி வரைக்கும் நம்ம நேர்வழியே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். நான் மட்டும் இல்லை, குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்கும்.
1: தொடர்ந்து பேசலாம். இப்ப அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. காக்க காக்க திரைப்படத்திற்காக கே கே சுசித்ரா பாடியிருக்காங்க, தாமரை அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நேரம் சரியாக காலை 9:16 ஆயிட்டு இருக்கு.

0: நேரம் சரியாக காலை 9:21 ஆயிட்டுருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நம்மளுக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா, இல்லை சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமா அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: நமக்கு பிடித்த வாழ்க்கையா சமூகத்துக்காக வாழ்கிறோமா?
0: ஆமா.
1: இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை வச்சு நமக்காக தான் வாழ்ந்தாங்க. அப்ப வாழ்க்கையும் சிறப்பா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா வெளி உலகத்தை பார்த்து சமூகத்திற்காக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விசேஷ நாட்கள் வருதுன்னு வச்சுங்களேன், தீபாவளி பொங்கல் வருதுன்னு
0: வச்சுங்களேன்,
1: அப்ப அடுத்த வீட்டுக்காரவங்க வந்து நல்ல ஹாஸ்டலியா துணிமணிகள்லாம் இருக்கிறாங்க, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி சமூகத்துக்கு உட்பட்டு நம்ம போக வேண்டியதா இருக்கு. அத சமூகத்தை ஒன்றி போக தான் நம்ம இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்காக வாழ்றது சில பேர் தான் வாழ்றாங்க, சில பேர் சமூகத்துக்காக தான் வாழ்றாங்க.
0: நீங்க சொல்ற மாதிரி அந்த கட்டாயத்துக்கும் இருக்காங்க, தள்ளப்பட்டுட்டாங்க.
1: ஆமா மேடம். அதுக்காக அந்த கட்டாயத்துக்கு அவங்க உட்பட்டு நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க பிம்பத்தை ஏற்படுத்தி விடுறாங்க.

0: அதனால வந்து சமூகத்திற்காக தான் இப்ப வந்து ஓரளவு வந்து வாழ்க்கை ஓடிட்டு என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி, நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். நீங்க தான் சொல்லணும் மேடம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் காலாட்சி மக்கள் வந்து பொன்னெடுத்து
1: சொல்லுங்க. தலைப்பு கேட்டீங்களா இன்னைக்கு?
2: ஆமா, சமூகத்துக்கு நன்றி தான் வாழ்றேன்
1: மேடம். சமூகத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா?
3: முத்து
1: சார் சொல்லுங்க.
3: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காரணம் என்னன்னா, நமக்கு தகுந்த வாழ்க்கை வாழ்வுதான் சிறப்பு. அதே தவிர நம்ம அங்கங்கே கடத்த கடத்த வாங்கிட்டு சிறந்த வாழ்க்கை வந்தாலும் உங்களுக்கு சமாளிக்க முடியும். அப்படி வரும்போது உண்மையிலே வாழ்க்கையில பல சிக்கலை தாண்ட வேண்டி வரும். சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு தகுந்த வாழ்க்கையை விட பெரிய வாழ்க்கையை வாங்க ஆசைப்பட்டு பல சிக்கல்ல மாட்டி ஒவ்வொரு ஆட்டையும் அசிங்கமா கேவலப்பட்டு இருக்காங்க பார்த்துட்டே பாரு. ஆனா நம்ம என்னன்னா, திருப்போ சிறப்பா வாழ்வை தான் வாழ்க்கையை சொல்லிக்கொண்டு வாழ்க்கையோட பெரிய நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு தான் சொல்றோம். எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லிட்டு மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, சமூகத்திற்கு தான் சரியா வரும், இப்படி வாழ்ந்தாதான் நம்மளை மதிப்பாங்க, இப்படி செஞ்சாதான் நம்மளுக்கு நல்ல பேர் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல செஞ்சுட்டு தான் இருக்கும். இன்னும் முக்கியமா வந்து மனநல மருத்துவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெளியில பாக்குற விஷயம் அது, இப்ப நம்ம எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு, எல்லாரும் சோஷியல் மீடியா வச்சிருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அது எதுவுமே நிஜம் கிடையாது, எல்லாமே மாயை தான். இவங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, நம்ம வாழ்க்கை ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் டிப்ரெஷன் தான் ஆகுறாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியா வெளியிடங்களில் பார்த்து. முக்கியமாக இஎம்ஐ, இஎம்ஐ அப்படிங்கிறது நம்மளால இப்போ வாங்க முடிஞ்சது வாங்குறோம், தேவை அத்தியாவசியம் அப்படிங்கிறத தாண்டி இது வாங்கினாதான் நம்மளுக்கு பெருமை, இது இருந்தாதான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நினச்சி நிறைய பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருது. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதான் ரொம்ப நல்லது. ஆனால் எதார்த்தம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எந்த திரைப்படத்துலேருந்து கேட்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ காதல் கண்மணி திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்கறோம். ஏஆர் ரகுமான் அவர்களும் ஜோனிதா காந்தியும் பாடியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இசையில் இந்த பாடலை எழுதியிருக்காங்க மணிரத்னம் அவர்களும் ஏஆர் ரகுமான் அவர்களும். நேரம் சரியாக காலை 9:26 ஆயிட்டுருக்கு.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். ஸோ அப்டேட்ஸ் கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். நேரம் சரியா காலை 9:36 ஆயிட்டுருக்கு. பேசிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். நம்மளுக்கு பிடித்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோமா, இல்லை சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமா அப்படிங்கிற தலைப்பில் பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். பாலையிலிருந்து காமராஜ்.
1: காமராஜ் சார் சொல்லுங்க.
2: நம்மளுக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். என்னுடைய தேவைக்கு தான் நான் எல்லாத்தையும் வாழ்வேன்.
1: சரி,
2: எனக்கு பசிக்குதான் நான் சாப்பிடுவேன். பசிக்குங்கிறதுக்காக நான் சாப்பிட முடியாது.
1: அது சாப்பிட முடியாது. ஆனால் நம்மளுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழாம மற்றவங்களுக்காக நம்ம வாழாம நம்மளுக்காக இருந்தால் தான் சரியா வரும் இல்லையா?
2: நம்ம அது சரியா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குடைய தேவைகளுக்கு நம்ம பூர்த்தி பண்ணிட்டு நம்ம வாழையிலாம் அது எளிமையான வாழ்க்கை. அது
1: சரி,
2: பிறருக்காக வாழையில வந்து அது பகட்டு வாழ்க்கையை போயிட்டு இருக்கோம். பிறருக்காக நம்ம வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு வேற மாதிரி பகட்டான வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கோம். எளிமையான வாழ்க்கையும் நம்மளுக்கு தகுந்தாப்புல உள்ள வாழ்க்கையும் வாழ்வது தான் எனக்கு என்னுடைய எண்ணம்.
1: உங்களுடைய எண்ணம் அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: ஏல வணக்கம் சகோதரிங்க.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறைப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
1: சொல்லுங்க.
3: வாழ்க்கையில் நம் மனத்துக்காக வாழ்றோமா இல்ல பிற நடிப்புமா கேக்குறீங்க?
1: ஆமா ஆமா,
3: நடிப்பு தானுங்க. 70-80களில் வந்து இதெல்லாம் இந்த சிஸ்டம்ல கிடையாதுங்க.
1: சரி,
3: அதாவது பிறர பார்த்து அவன் கோவணம் கண்ட கோவணம் எடுத்து போவனா துண்டு கடை துணி எடுத்து போவன் யாரை பார்த்து எதுவும் மாட்டாங்க. இன்னைக்கு வந்துங்க விளம்பர இதுல வந்துட்டு
1: நினைச்சாலும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இல்லை சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட இந்த மாதிரி இருக்கிறோன்னு காமிச்சிக்கிட்டா தான் கிடைக்குது அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது சரி சமூகத்திற்காக வாழ்வோம் அப்படின்னு நிறைய கட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் செல்வம் பத்து. நல்லா இருக்கீங்களா?
1: செல்வம் சார் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேங்க, சூப்பராக இருக்கேன்.
1: சொல்லுங்க.
4: நமக்காக வாழ்ந்தா ரொம்ப காலம் ஆச்சுங்க, பிறருக்காக தான் வாழ்றாங்க.
1: ஓ, ரொம்ப நாள் ஆயிடுச்சா? சரி,
4: அதெல்லாம் வருஷ காலம் ஆச்சு. இப்போ ஒரு டிரெஸ் போட்டாலே நல்லா இருக்கான்னு கேக்காங்க பக்கத்துல. நல்லா இல்லம்மா, இது என்னமா டிரெஸ் போட்டிருக்க, ஒரு மாதிரி இருக்க பாக்கணும்னே டக்குனு வேற டிரெஸ் போட்டுறாங்க.
1: அப்படி சொல்லக்கூடாதுல, நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கணும்ல.
4: அது வந்து நம்ம கண்ணாடி போ, கண்ணாடி முன்னு பாக்குறோம் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்குன்னா அப்படி போயிட வேண்டியதானே?
1: மத்தவங்க கிட்ட ஒபினியன் கேட்க கூடாது.
4: மனநிலையை பாருங்க எப்படி பாருங்க. அதனால இப்ப உள்ள காலகட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஆகிக்கிச்சுங்க. தையல் மட்டும் இந்த டெய்லர் கடை மட்டும் இல்ல, பொதுவாக எந்த ஜாமா என்ன பொருள் என்ன பொருள் வீட்டுல வாங்கி வச்சாலும் ஒரு ஆள் வந்து நல்லா இல்ல அப்படின்னா ஒரு சின்னதா நம்ம ஒரு கருப்பு புள்ளி வச்சு மாதிரி ஆயிடுது. நம்ம மனசு வந்து அது சரின்னு ஒத்துக்கிட்டு போக மாட்டேங்க. அதுக்கப்புறம் அப்படி மனநிலையை வந்து சின்ன சின்ன சின்ன குழந்தைகிட்டே நம்ம எதிர்பார்க்கறோம், இது நல்லா இல்லையா வேற வாங்கு அப்படின்னா அது வேறதான் வேணுங்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி மனநிலையை வந்து கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு காலங்கள்ல. அது அப்படியும் மாறக்கூடாது. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி போயிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு இது நல்லா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்க யாரு என்ன சொன்னானே எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னாலே அது வேற லெவலா இருக்குங்க, சூப்பரா இருக்கும்.
1: நன்றி நன்றி
4: நன்றிங்க.
1: எப்போவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுதான் அழகு, அதுதான் வந்து கடைசியில் நம்மளுக்கு நிம்மதி கொடுக்கும். ஆனால் வந்து நிறைய நேரங்கள்ல அப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நிகழ்ச்சியில் துப்பாக்கி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஜாவ்ட் அலி, சினோரா, ஷர்மிளா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. பா விஜய் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
1: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பாம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
0: அப்ப நான் என்ன பண்றது?
1: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
0: இதனால எல்லாருக்கும் ஸ்பாம் கம்மி ஆகுமா?
1: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் சரியாக காலை 9:47 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு என்ன தலைப்பில் பேசிட்டு இருக்கிறோன்னா, நமக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா இல்லை சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேஷன்.
6: சொல்லுங்க சார்.
7: அது பிறருக்காக வாழ்றோம் ஏமாத்திக்கிறோங்கிற நிலையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமா, அவரவர்களுக்கு படைப்புன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு பாருமா, அதுல இருந்து யாரும் விலகி மாறி வாழ்க்கையை நகர்த்தத்துக்கு வாய்ப்பு இல்லம்மா. அது வினைப்படின்னு எப்படி வருதோ அதன்படிதான் மனிதர்கள் தன்னை பயன்படுத்திப்பாங்கிறது மாத்துக்கிறது கிடையாது. ஆனா பிறருக்காக வாழணுங்கிறதாமா இறைவனோட நிலையா இருக்கு. காரணம், ஈதல் இசைப்படி வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குன்னு வல்லவன் குரல் போடுறாரு. பிறருக்காக நம்ம தன்னை ஏமாத்திட்டு பிறர் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி தனக்காக தன்னுடைய சுயநல வாழ்வுல கொண்டு போனோம் வச்சுங்களேன், அது அவரவர்களுக்கு வாழ்க்கை நிலைதான் போகும், வினை பயணம் தான் மாறும். ஆனா பிறருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல அனுபவசாலியும் அனுபவம் உயர்ந்தவங்களும் அதை சிந்திச்சு செயல்படுவாங்க. ஆனா பிறர் நம்மள நினைக்கிறாங்களே, இப்படி இப்படி உடைகளும் நம்ம நடக்கிற விதத்தையும் பிறருக்காக நடக்கிறது, அது வாழ்க்கைக்கு ஒத்தவாத ஒண்ணு.
6: நீங்க ரொம்ப சொன்னது ரொம்ப சரி. பிறருக்காக வாழணும் அப்படிங்கிற கட்டம் வந்து பிறருக்காக உதவி செய்யவும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா நம்ம வாழ்றது ரொம்ப உன்னதமானது. ஆனா மத்தவங்க அப்படி
7: நினைச்சுதான் ஒன்று ஒன்று செயல்படுத்த முடியும். பரிணாம சுழற்சியும் அதுதான்.
6: நிச்சயமா நிச்சயமா.
7: ஆனா நமக்காக வாழணுங்கிறது புற வாழ்க்கைங்கிற நிலை வேற. ஆனா அக வாழ்க்கையில பிறருக்காக வாழணுங்கிறது தான் விதி. அதன்படி
6: இருக்கும் போது அவங்களுக்கு உதவியா நம்மளால எதுவும் பண்ண முடியும் சில வார்த்தைகள் சொல்றோம் அப்படிங்கறது உண்மை. அது எதார்த்தம் அது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். இந்த இடத்துல நம்ம பிறருக்காக வாழ்றதுங்கிறது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, நம்ம எந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நம்ம எந்த மாதிரி பொருட்கள் நம்ம கிட்ட இருக்குங்கிறத காமிச்சிக்கிறோம், அது பிறருக்காக பண்ணக்கூடாது. அது நம்மளோட யதார்த்த வாழ்க்கையா தான் இருக்கணும். சரி, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
8: இனிய காலை வணக்கம்ப்பா.
6: இனிய காலை வணக்கம்ப்பா. வாங்கப்பா.
8: தேனி மாவட்டம் சசிகலா பேசுறேன்ப்பா.
6: சசிகலாமா சொல்லுங்க.
8: வாழ்க்கையில வந்து நடிப்பது போல வாழ்வு வந்து காணல் நீர் போன்றதுப்பா. அதனால எந்த பயனும் இல்லைங்கப்பா.
6: சரி.
8: பொதுவாக நம்ம வீட்டுக்கார குடும்ப தலைவர் உறவுகள்லாம் நம்ம புரிஞ்சு உண்டு நடந்துட்டாலே வாழ்க்கை தெரிஞ்சுங்கப்பா. நான் வந்து எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தப்ப
6: வாழ்த்தேன்.
8: காரணம் என்னன்னா, எல்லாரும் மரியாதை கூட நடத்தையும் அனுசரித்து போறேன்ப்பா.
6: சரி.
8: எதுலையுமே நீட்டு பண்ண மாட்டேன், விட்டு கொடுத்துப்பா. என்னுடைய மாமியார் நடிப்பது போன்ற வாழ்க்கை வந்து சமூகத்துக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். வாய்ப்புக்கு
6: நன்றிப்பா. நன்றி நன்றி. வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் மேடம். வாங்க மேடம்.
9: எல்லாம் நல்லா இருக்கீங்களா மேடம்?
6: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேரை பதிவு
9: பண்ணுங்க. நான் சூப்பரா இருக்கேன் மேடம். நாங்க பெத்தனடார்பட்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
6: சாந்திமா. சரி சொல்லுங்க.
9: பிறருக்காக வாழக்கூடாது மேடம், தனக்காக நம்ம இதுல வாழணும்.
6: சரி ஓகே.
9: பிறருக்காக வாழணும் அப்படின்னா நம்ம அது வந்து அந்த வாழ்க்கை வந்து போலி வாழ்க்கை.
6: ஓகே.
9: நம்ம இஷ்டத்துக்கு வாழ, நம்ம சூழ்நிலை தகுந்தபடி நம்ம இதை தகுந்தபடி நம்ம வாழ்ந்தா என்னைக்கு நல்லா முன்னேறலாம்.

0: பிறருக்காக நம்ம வாழ்ந்தோம்னா அந்த கஷ்டத்தை நம்ம அவங்க ஆடம்பரமா இருக்காங்கன்னு நம்ம ஆடம்பரமா நம்ம இருந்தாலே நம்ம கஷ்டத்தை தான் பார்ப்போம்.
1: சரி ஓகே, ரொம்ப அழகா.
0: பிறருக்காக சமுதாயத்துக்காக வாழக்கூடாது. நமக்கு எவ்வளவு முடியுதோ, நம்மளால எவ்வளவு முடியுதோ, நம்ம சுயநலத்தால நம்ம இதால நம்ம வாழணும்.
1: நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மத்தவங்களுக்காக வாழ்றது தேவையில்லாது.
0: நம்மட்ட இருக்க தகுந்தபடி அவங்க நம்ம பிடிச்ச மாதிரி வாழணுங்கும் போது நம்மட்ட இருக்க தகுந்த நம்ம வாழ்ந்துக்கிடுவோம்.
1: சரிம்மா, சூப்பர். அதே மாதிரி சந்தோஷமா
0: ஊருக்காக வாழ்ந்தோம்னா அவங்க இருக்காங்க, நம்மளோட நம்ம அந்த கஷ்டத்தை நம்ம நீச்சல்.
1: நிச்சயமா நிச்சயமா, நன்றி நன்றி. நேர்களை நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக ஏஆர் ரகுமான், சுனிதா சாரதி, ஷாலினி, டன்வி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. வைரமுத்து அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க ஏஆர் ரகுமான் இசையில்.

0: ஃபனா பாடல் கேட்ட நேரம் காலை 9:56 ஆயிட்டுருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிறைவான நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: மேடம். வாங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: சுல்தானு பேசுகிறேன்.
0: சுல்தானிமா, சொல்லுங்க.
1: நாம் பிறருக்காக வாழவே கூடாது, அப்படின்னா நம்மளுக்கு பொறாமை வந்துவிடும். வாழ்ற மாதிரி நம்ம வாழணும் இருக்கவே கூடாது. நம்மளை இருப்பதை கொண்டு நாம் சிறப்புடன் வாழ முறை கொள்ள வேண்டும்.
0: சரி, ஓகே.
1: அதனால அடுத்தவர்களை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் செயின் போட்டாத்தான் மதிப்பாங்கன்னா அந்த இடத்துல போவாம இருக்கலாம்.
0: சரி,
1: அதனால பிறரை பார்த்து நம்ம வாழ்ற, பிறரை பார்த்து ஒரு அறிவாளி, ஒரு அறிஞரை பார்த்து வாழலாமே ஒழிய ஒரு சமுதாயத்தை பார்த்து நம்ம வளர்க்கு. நான் நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் அவளை இல்லாட்டா இல்லாட்டா நம்ம கஷ்ட நஷ்ட வழியா தான் ஆகும்.
0: சரி,
1: மேடம். ஒரு பூ வைக்கிறேன், அது வீட்டுக்கு தான் வச்சுக்கணும். நான் அடுத்தவங்க பாக்குறதை பத்தி நாம் வைக்கவே கூடாது.
0: சரியா சொன்னீங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் போடுறோம் வைக்கிறோம்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை பண்ணணும். மத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது.
1: நம்ம வீட்டுல பிடிச்சிருக்கணும், நம்ம அண்ணன் கிட்ட நிக்கலாம், அப்பா கிட்ட நிக்கலாம், அடுத்தவர்கள் பார்த்துட்டு நாம் அதை அணிந்து வெளியே போக கூடாது.
0: சரி, நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நேர்களை இது வரைக்கும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பேசணும், நம்ம வாழ்க்கை வந்து நம்மளுக்கு பிடித்த மாதிரி வாழ்றோமா, இல்ல சமூகத்திற்காக வாழ்வது போல் நடிக்கிறோமா அப்படின்னு. இது எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் சமூகத்திற்காக நம்மளை அறியாமலே சில விஷயங்கள் பண்ணுறோம். இதை போட்டால் தான் மதிப்பாங்க, இது வாங்கினா தான் மதிப்பாங்க, இது இருந்தால் தான் சரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் வந்து நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கமோ இல்லை நம்ம செஞ்ச வேலையில் ஒரு திருப்தியோ அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையும் உடனே மாற்றிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் எவ்வளோ வெற்றி தோல்விகள் இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்து சாரா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்திய அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யமுனா விரைவுச் சாலையில் நேற்றிரவு பேருந்து தீப்பிடித்திருந்த விபத்தில் பயணிகள் 9 பேர் உயிரிழந்தனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கும்மிடிப்பூண்டியில் சிக்னல் கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது கார் மோதி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது.

நடப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்னம் சிங், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலையும் நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462256113 இந்த எனக்கும், 2561132 இந்த எனக்கும் அழைக்கலாம். முதல் நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். நல்லா இருக்கிறோம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுரி மாவட்டம் கருங்கல்ல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: படம் சிவப்பதிகாரம் பாடல். ஏன் கலகலக்க மதுரை ஜில்லா மண்ண மண்ணக்க ஆண்டிப்பட்டி சில சிலிக்க அரசம்பட்டி கதாவம் கதாவம்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். உங்களுக்கான கேள்வியை சொல்லிடலாமா? எலக்ட்ரானை கண்டுபிடித்த விஞ்ஞானி யாருன்னு

0: இருப்பேன் சரிங்களா. ஜே ஜே தாம்சன், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஜே ஜே தாம்சன் வந்து 1897 கேத்தோடு கதிர்கள் மூலமாக தொடர்பான சோதனைகள் மூலமாக தான் அது எலக்ட்ரானை வந்து கண்டுபிடிச்சாங்க. கேத்தோடு கதிர்கள் எதிர்மின்னோட்டம் கொண்ட மிகச்சிறிய துகள்களால் ஆனது, அதனால் அவர் அப்படின்றத தான் அவங்க நிரூபித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த துகள்கள் வந்து எலக்ட்ரான்கள் அப்படின்னு அழைச்சாங்க. அணுவிற்குள்ளே எலக்ட்ரான்கள் இருக்கிறத விளக்குறதுக்காக தாம்சன் பிளம் பட்டிங் மாடல் அப்படின்ற அணு மாதிரியையும் முன் வச்சாங்க. இப்போ வருது அவங்க கேட்ட பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: ஆடாத வண்டியில அதிராத கொண்டையிலே, அதிராத கொண்டையிலே.

0: ஜெயக்குமார்.
1: சொல்லுங்க ஜெயக்குமார் சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ரேடியோ பக்கத்துல இருந்து பேசுறீங்களோ? ரேடியோ பக்கத்துல இருந்து பேசுறீங்களோ? ஆ, வெளியில வந்துருங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா? புகழ் பெற்ற த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலை எழுதினவங்க யாரு? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி?
0: ஜவஹர்லால் நேரு.
1: சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
0: நன்றி.
1: த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலை இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு எழுதினாங்க. 1942-1945 காலத்தில் அகமது நகர் கோட்டையில் சிறையில் இருந்தபோது அவங்க வந்து இந்த நூலை எழுதினதாக சொல்லப்படுது. 1946 வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவோட பண்டைய வரலாறு, பண்பாடு, தத்துவம், சமூக வளர்ச்சி, தேசிய இயக்கம், இந்த மாதிரி பல அம்சங்களை இந்த நூல் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய வகையில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ வருது பாடல், உங்களுக்காக கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
2: பாஸ்ட்ரண்டோய் என்னத்த?

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்து என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வாங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில், சென்னை நகர்.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:16 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதி நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து. அடுத்த நேயர் யார் இங்க இருந்து என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டுலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? நிலநடுக்கத்தோட தீவிரத்தை அளவிடுறதுக்காக பயன்படக்கூடிய அளவுகோல் எது? செல்சியஸ் அளவுகோல், ரிக்டர் அளவுகோல். செல்சியஸ் அளவுகோல் சொல்லுதீங்களா? ரிக்டர் அளவுகோல். சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. ரிக்டர் ஸ்கேல் என்பது நிலநடுக்கத்தோட மேக்னிடியூடை குறிப்பிடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அளவுகோல் தான். இதனை வந்து சார்லஸ் எஃப் ரிச்சார்டர் அப்படின்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, உருவாக்குனாங்க 1935. இது லாகரதமிக் ஸ்கேலாகவும் சொல்லுவாங்க. அதாவது மேக்னிடியூடு, அது ஒரு அலகு அதிகரிக்கும் போது பதிவு செய்யக்கூடிய நில அதிர்வு அலைவீச்சு 10 மடங்கு அதிகமாகுமா. இன்றைக்கி பெரிய நிலநடுக்கங்களை அறிவியல் ரீதியாக அளவிடுறதுக்காக மொமெண்ட் மேக்னிடியூட் ஸ்கேல் MW அப்படின்றத பரவலாக பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. இருந்தாலும் நமக்கு தேர்வுகளெல்லாம் கேட்கும்போது நிலநடுக்கத்தோட அளவு அப்படின்றத நம்ம ரிக்டர் ஸ்கேல் அப்படின்றது அடிக்கடி வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. 10:18 ஆயிட்டுருக்கு. இப்போ வருது அவங்க கேட்ட பாடல், உங்களுக்காகவும் கேட்டு ரசிங்க, இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம். நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் வேணும்? யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: தென்காசி மாவட்டம் போலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம்.
2: சுப்பிரமணியன் சார், பாடல் சொல்லிருங்க.
3: வாருங்கள் வாருங்கள் வாரத்திலிருந்து
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
2: தூர பார்வை குறைபாட்டை சரி செய்யக்கூடிய பயன்படக்கூடிய லென்ஸ் எது? குழி லென்ஸா குவி லென்ஸா? குழி லென்ஸா குவி லென்ஸா? முதல்ல சொன்னதா? குவி லென்ஸ். சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. இதுக்கு ஈஸியாக சொல்லுவாங்க, கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட பார்வைன்னா குழி லென்ஸு, தூர பார்வைன்னா குவி லென்ஸு. அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். தெளிவாக பார்க்க முடியாத குறைபாடை வந்து ஹைப்பர் மெட்ரோஃபியா அல்லட்டா ஹைப்பர்ஃபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அருகில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து தெளிவாக பார்க்க முடியாத பார்வை குறைபாடு அப்படின்றத சொல்லுவாங்க.

இந்த நிலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களோட பிம்பம் விழித்திரையின் மீது சரியாக உருவாகாமல் அதை பின்னாடி உருவாகக்கூடிய நிலை வந்து ஏற்படலாம். இதை சரி செய்கிறதுக்கு குவிலன்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை தான் ஒளிக்கதிர்களை ஒன்று குவித்து பிம்பத்தை விழித்திரையின் மீது உருவாக்குறதுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. இப்போ அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். மனம் விரும்பி நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நலை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்புல இருந்து நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு, இங்க இருந்து என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அமேரிக்கிலிருந்து ராஜ் பேசுறேன்
0: மேடம். ராஜ் சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மேடம் படம் பேர் வந்து காதல் சொல்ல வந்தேன். பாட்டு வந்து செம்பருத்தி பூவே, அந்த பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்கள்ட்ட கேள்வி கேட்டலாமா? உலகத்துல மிகப்பெரிய நதி தீவு அப்படின்னா எது? ரிவர் ஐலாண்ட். ஆப்ஷன் கொடுக்கணுமா? மாஜூலி, ஸ்ரீஹரிகோட்டா. மாஜூலி. சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: மாஜூலி அப்படின்றது இந்தியாவோட அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய புகழ்பெற்ற பெரிய நதி தீவாக சொல்லப்படுது. இது அசாமின் பண்பாடு வைணவ மரபோடு தொடங்கிய நெருங்கி தொடர்புடையதும் கூட. குறிப்பாக அசாமின் சாட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைணவ மடங்கள் மாஜூலியில் ரொம்பவே புகழ்பெற்றதாகவும் விளங்கிட்டு இருக்குது. நதியோட அரிப்பு வெள்ளப்பெருக்கு காரணமாக மாஜூலியோட நிலப்பரப்பு அப்படின்றது காலப்போக்கில் ரொம்பவே மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மிகப்பெரிய, உலகத்தில் மிகப்பெரிய ரிவர் ஐலாண்ட் அப்படின்னா நம்ம வந்து இதை தான் சொல்கிறோம். நிகழ்ச்சியில் இப்போ அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:44 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 இருந்து மனம் பெருமிதி நிகழ்ச்சி. உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம், நான் கண்ணம்மா பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தனம் படத்திலிருந்து கண்ணனுக்கு என்ன வேணும்?
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி சொல்லிடலாமா? கிரிக்கெட் பார்ப்பீங்களா நீங்கள்?

0: அதில் எல்டபிள்யூ எல்பிடபிள்யூ அப்படிமாங்கல்ல, அதோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியாதே.
0: கிரிக்கெட் பார்க்கறது இல்லை, எப்படி என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்களா?
1: அதான் தெரியாது,
0: லாங்
1: அதான்
0: பால்
1: நீ
0: விக்கெட்,
1: கேட்ப.
0: லெக் பிஃபோர் விக்கெட், ஏதாவது சொல்ல முடியுதா? சரி ரைட்டு, நானே சொல்லியிருந்தேன்.
1: தெரியும், விக்கெட் தெரியும்.
0: ஓகே சரி, நானே சொல்லியிருந்தேன்.
1: விக்கெட்னு சொல்லுவாங்க,
0: ஓ அதெல்லாம் பார்ப்பீங்க.
1: பால் தான் சொல்லுவாங்க, அது கமெண்ட்ரியில கேட்பேன்.
0: ஓ லெக் பிஃபோர் விக்கெட் சரிங்களா, எல்பிடபிள்யூ அப்படின்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து எல்பிடபிள்யூ சொல்கிறோம், ஃபுல் ஃபார்ம் வந்து லெக் பிஃபோர் விக்கெட்டை தான் அப்படி ஷார்ட்டாக சொல்லுவோம். சரி சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. இதில் கிரிக்கெட்டில் ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆட்டம் விளக்கு முறைகளில் ஒன்று எல்பிடபிள்யூ, பந்து விக்கெட்டை தாக்கக்கூடிய பாதையில் செல்லும்போது விதிகளின்படி பேட்ஸ்மேனோட உடல் பொதுவாக கால் அதை தடுத்து நிறுத்துச்சு அப்படின்னா அதை தான் எல்பிடபிள்யூ அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க. பந்து எங்கு பிச்சானது, இம்பேக்ட் எங்கு ஏற்பட்டது, அது மட்டும் இல்லாமல் பந்து விக்கெட்ஸை தாக்குமா, இந்த மாதிரி பல நிபந்தனைகள் வந்து அந்த தீர்ப்பில் வந்து பார்ப்பாங்க. நவீன கிரிக்கெட்டில் டிஆர்எஸ் மற்றும் பால் ட்ராக்கிங் டெக்னாலஜி எல்பிடபிள்யூ முடிவுகளை மறுபரிசீலனையும் செய்ய உதவியாக இருக்குது. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:52 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து மனம் விரும்புதி நிகழ்ச்சி. உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில பாடல்கள் எல்லாம் வளம் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில யாரு, இங்க இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நான் வைக்கால்பட்டியில இருந்து ரெங்கடேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு பத்தமீன் படத்துல இருந்து ஆலக்கடல் ஸ்டேடியம்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: கேளுங்க. ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்திய நகரம் எது?
1: சென்னை.
0: சென்னை. சூப்பர்மா, சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துருக்கு. சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தொழில்துறை பகுதிகளில் வாகன உற்பத்தி, வாகன உதிரிபாக தொழில்கள் அதிக அளவில் குவிஞ்சிருக்கிறதுனால சென்னையை டெட்ராய்டு ஆஃப் இந்தியா அப்படின்னு சில இதில் சொல்லுவாங்க. அதே போல் டெட்ராய்டு ஆஃப் ஆசியா அப்படின்னும் வந்து குறிப்பிடப்படுது. சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம் இந்த மாதிரி தொழில்துறை பகுதிகள் இந்தியாவில் முக்கிய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸில் ஒன்றாக இருக்குது. கார்கள், வணிக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ், இது எல்லா உற்பத்தியிலையும் இந்த பகுதியெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ ஒரு பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

10:57 ஆயாச்சு. மனம் விரும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க முயற்சி கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவேச்சுக்கலாம். மனம் விரும்பி நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன், உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நேர்களே, அடுத்ததா 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில டார்ஜிலிங் மலை ரயில் பற்றிய தகவல்கள்லாம் உங்களுக்காக வளம்பெற காத்துட்டு இருக்கு.

அதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக BJP கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14th இடத்தில் உள்ளது. ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஸ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd நாளான இன்று இந்தியா ஏ அணி 2nd இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்புக்கு 59 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எல்லாருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க மணித்திறனாடு நிகழ்ச்சி. மணித்திறனாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே பற்றி. ட்ரெயின்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை கேட்கலாம். எப்போவுமே வந்து எந்த இடத்துக்கு போகிறோங்கிறது எவ்வளோ முக்கியமோ, எப்படி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் மணித்திறனாடு நிகழ்ச்சியில். கூடவே அழகான பாடல்களும் வளம் வர இருக்குது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க இருக்கிறோம் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக சுரேஷ் ஜி வி பிரகாஷ்குமார் பாடியிருக்காங்க. அதாவது சின்ன வயசில் இருக்கும்போது ஜி வி பிரகாஷ்குமார் பாடின பாடல்,

0: நாகர்கோவில் இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க மணித்திறநாடு நிகழ்ச்சி. இன்றைக்கி மணித்திறநாடு நிகழ்ச்சியில் டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே பற்றி தான் கேட்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. உலகில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மலை ரயில் பாதை அப்படின்னா இந்த டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே தான் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கக்கூடிய இமயமலை தொடரின் அடிவாரத்தில் இந்த ரயில் பாதை அமைந்திருக்கு. உள்ளூர் மக்கள்லாம் இந்த ட்ரெயின் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? பொம்மை ரயில் அப்படின்னு ரொம்ப செல்லமாக கூப்பிடுவாங்களாம், டாய் ட்ரெயின் அப்படின்னு. இந்த ரயில் வந்து ஒரு இன்ஜினியரிங்கில் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியுமோ அந்த விஷயத்துக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு இந்த ரயில்வே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரயில்வே. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மிக முக்கியமான சுற்றுலா தலமாகவும் இது இருக்குது. நிறைய பேருக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் வர்றதுனால மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இந்த டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே இருக்குது. தொடர்ந்து பற்றி பேசலாம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. எந்த திரைப்படத்திலேருந்து அப்படின்னா காதலன் திரைப்படத்திலேருந்து. ஏஆர் ரகுமான், சுரேஷ், ஷாகுல் அமீட்லாம் பாடியிருக்காங்க. வைரமுத்து அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க, ஏஆர் ரகுமான் இசையில். நேரம் சரியாக 11:12 ஆயிட்டுருக்கு.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும்.

காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் முற்பகல் 11:18 இருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க மணித்திரை நாடு நிகழ்ச்சி. டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே பற்றி தான் கேட்டுட்ருக்குறோம் இல்லையா. சரி, இதோட வரலாற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில், அதாவது 1879 இந்த ரயில் பாதையோட கட்டுமான பணிகள் வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1881 நிறைவடைந்தது. இந்த டார்ஜிலிங் மலைப்பகுதியில் விளையும் இந்த தேயிலை இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் கொண்டு செல்வதற்காகவும், அதே மாதிரி சமநிலையில் இருந்து மலைப்பகுதிக்கு மக்கள் வந்து எளிமையாக பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ரயில்வே அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது, உருவாக்கப்பட்டதுன்னே அப்படி சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு உருவாக்கியிருக்காங்க. இதன் பழமையும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் போற்றும் வகையில் தான் 1999 யுனெஸ்கோ அமைப்பு இதனை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. இதோட பயண பாதை எப்படி இருக்கும், அதில் என்ன சிறப்புகள் இருக்குது, ஏன் அது இவ்வளோ சிறப்பாக இன்றும் பேசப்படுது, ஏன் சுற்றுலா தலமாக, முக்கியமான சுற்றுலா தலமாக ஏன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து கேட்கலாம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. உயிரே திரைப்படத்திற்காக சுக்விந்தர், பால், மால்குடி சுபா, பாலக்காட் ஸ்ரீராம் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. வைரமுத்து அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. ஏ அழகுமான் இசையில்

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா.

நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீங்க, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திறனாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம மணித்திறனாடு நிகழ்ச்சியில டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். சரி, இந்த பயண பாதை இருக்குல்ல, இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா இந்த ரயில் பாதை அப்படிங்கிறது வந்து சமவெளி பகுதியில இருந்து கடல் மட்டத்துல அதிகமாக இருக்கக்கூடிய உயரமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகுது. அது கிட்டத்தட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7000 அடிக்கு மேலே உயரத்தில் இருக்கக்கூடிய டார்ஜிலிங் மலைப்பகுதிக்கு செல்லுது. அந்த அளவுக்கு நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 88 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு. இன்னொன்று, இந்த பயணப்பாதையில் ரொம்ப அழகான ஒரு ஸ்டேஷனும் இருக்குது, அதுதான் கும். இந்த ரயில் பாதையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கும் அப்படிங்கிற ரயில் நிலையம் தான் இந்தியாவின் மிக உயரமான ரயில் நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயணிக்கும் நிறைய ஸ்டேஷன் வரும் இல்லையா, அதில் இந்த கும் ஸ்டேஷன் வந்து ரொம்ப பழமை கூறியது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இது மிக உயர்ந்த ரயில் நிலையத்தில் ஒன்றாகவும் இருக்குது. இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது. இதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த டார்ஜிலிங் ஹைவே தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லூப் இருக்கான். எப்போவுமே வந்து ட்ரெயின் அப்படின்னா நேராக போகும், இன்னொன்று வளைஞ்சு வளைஞ்சு போகும். அது பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மலை மேலே ஏறுறதுனால ஒரு வட்ட வடிவில் சுற்றி சுற்றி போகுமா, அதுதான் அந்த லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து இந்த பயணத்தில் ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பொருளியல் நுட்பங்கள்லாம் என்ன இருக்குது, இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து கேட்கலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. திருடா திருடா திரைப்படத்திற்காக அனுபாமா சுரேஷ் பாடியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 11:38 ஆயிட்டிருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக்
2: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய தனித்துவமான நுட்பங்கள், இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன

எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இமயமலையில் செல்வதற்கான இந்த சரிவுகள் வந்து இந்த ரயில்வே எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தனித்துவமான நுட்பங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்திலே நிறைய வச்சிருக்காங்க. அதில் முதலாவது வந்து இசட் வடிவு வளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செங்குத்தான மலைகளில் நேராக ஏற முடியாத போது ரயில் வந்து கொஞ்சம் முன்னும் பின்னும் நகர்ந்து தான் மலை மேலே அடுத்த பகுதிக்கு ஏறும். அந்த தொழில்நுட்பம் வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக வந்து நீராவி இன்ஜின்கள், இந்த ஸ்டீம் லோகோமோட்டிவ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இன்னும் இங்கே இருக்குது. இதெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையானதாக இருந்தாலும் கூட இப்போவும் இந்த நீராவி இன்ஜின்கள் வந்து இந்த ட்ரெயினுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 1000 கணக்கோர் வந்து இந்த ஹிமாலயன் ரயில்வேல பயணிக்க வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே சுற்றி உள்ள பசுமையான தேயிலை தோட்டங்கள், அடர்ந்த காடுகள், மலை கிராமங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டி குட்டி காடுகள் இருக்கிறதுனால இது இடையே இந்த ட்ரெயின் வந்து போகிறதுனால அந்த பயணிகளுக்கு இது ஒரு மறக்க முடியாத தனித்துவமான அனுபவமாக இருக்குது. எப்போவுமே ஃபாஸ்ட்டாக போய் பழகி பழகி இந்த மாதிரி ஸ்லோவான ட்ரெயினில் இயற்கையை சுற்றி பார்க்கும்போது இதை பார்க்குறதுக்கும் நிறைய பேர் வராங்க. அதனால் இந்தியாவின் இது மிக முக்கிய சுற்றுலா தலமாகவும் இருக்குது. இந்த டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே அப்படிங்கிறது வெறும் போக்குவரத்து சாதனம் அப்படின்னு வச்சிட முடியாது. இது இந்தியாவின் ஒரு வரலாற்று பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும். இப்போவும் பார்த்தீங்கன்னா சில இயற்கை சீற்றங்கள், அதுக்கப்புறம் நிலச்சரிவுகளால் அவ்வப்போது இந்த தடம் வந்து பாதிக்கப்பட்டாலும் இப்போவும் இந்திய ரயில்வே துறை வந்து இதனை தொடர்ந்து பராமரிச்சுட்டு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு இது முக்கியமான பொக்கிஷம் இந்தியாவில். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திற்காக ஹரிஹரன், உதித் நாராயணன் பாடியிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் இசையில் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 11:47 ஆயிட்டு இருக்கு.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
4: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திரநாடு நிகழ்ச்சி கேட்டீங்க. இப்போ உள்ளூர் தகவல்கள் தான் கேட்க இருக்கிறோம், அதை நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க.
5: ஆமாம், இன்னைக்கு முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பார் வடகரையில் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்கிறதுக்கு சிறப்பு முகாம் வந்து 28ஆம் தேதி நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திங்கக்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் கடையநல்லூர் அருகே சாம்பார் வடகரை வாணியர் சமுதாய நலக்கூடத்தில் வச்சு நடைபெற இருக்குது. அதனால் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து இதில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தது அப்படின்னா நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா, நுண்ணீர் பாசனம் அமைக்கிறதுக்காக மானியம் திருநெல்வேலியில் வந்து கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது, அதனால் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நுண்ணீர் பாசனம் அமைக்கிறதுக்கு விரும்பக்கூடிய விவசாயிகளுக்கு அனைத்து வட்டார தோட்டக்கலை அலுவலகங்களையும் விண்ணப்பங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது. அதனால் விவசாயிகள் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகங்களை நேரில் போயிட்டு தொடர்பு கொண்டு, இல்லட்டா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். tnhoriculture.tn.gov.in இந்த இணையதளத்திலையும் விண்ணப்பங்களை பதிவு செஞ்சு பயன்பெறலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க.
4: தென்காசியில் நாளைக்கு விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வந்து நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசி உதவி

0: கலெக்டர் அலுவலகத்தில் நாளை முற்பகல் 11 மணிக்கு விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வந்து நண்பகல் 12 மணிக்கு நடைபெற இருக்கு. நிகழ்ச்சியில்
1: அதே போல அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா, மகளிர் விடுதிகள் முதியோர் இல்லங்கள் பதிவுக்கு அக்டோபர் 31 வரைக்கும் கடைசி தேதியாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அக்டோபர் 31 நீங்கள் விண்ணப்பிக்கணும். இஜிஓபி இது மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தவறும் பட்சத்தில் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறாங்க. விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறு வளாக முதல் தளத்தில் இயங்கி வரக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைவான தகவலோட நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது.
0: பாம்பே திரைப்படத்திற்காக அனுபமா ஏஆர் ரகுமான் பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில். நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்து சாரா மற்றும்
1: நான் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி.

ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக BJP கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்புக்கு 93 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

அன்பு நேர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் நண்பர்கள் 12:03 ஆயிட்டுருக்கு. மீண்டும் நேர்கள் எல்லாத்தையும் சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோட காற்றலைகளில் இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் மீரா. நேர்கள் இப்போ தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க, நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நேர்களை, இன்று நண்பர்கள் 12:10 12:35 ஸ்நேகிதி நிகழ்ச்சி நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எதிர்பாராமல் கணவரிடமிருந்து கிடைத்த பரிசு பற்றிய நினைவுகளை தான் தோழிகள் பகிர்ந்துக்க போறீங்க. நேர்களே, இன்று நண்பர்கள் 12:30 1:30 மாலை 4 மணி 5:30 மணி மாலை 6:30 7:30 இந்த நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரத்தை நேர்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சி இல்லை, ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குறாங்க இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள். பிற்பகல் 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான சருமத்திற்கான உணவு முறைகள் பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. இன்று பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள்.

நிகழ்ச்சி பிற்பகல் 3:02 திரையறிவி, பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:05 புதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்கிறீங்க. மாலை 5:02 படமும் பாடலும். நேர்களை, இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1995 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்களோடு சுவாரஸ்யமான தகவல்களும் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. நேர்களை, இன்று மாலை 5:45 65வது சுப்ரோட்டோ கோப்பை கால்பந்து போட்டியின் ஜூனியர் பாய்ஸ் 17 வயதுக்குட்பட்டோருக்கான இறுதிப் போட்டி டெல்லியில் உள்ள டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் விளையாட்டரங்கிலிருந்து நேரடி வர்ணனை கேட்க இருக்கிறீங்க. நம்முடைய ஒலிபரப்பில் வழக்கமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நியூஸ் ஆனர் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். இன்று மாலை 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:35 ஆசியஞ்ச நிகழ்ச்சி கேட்கலாம், 8:05 குக்கு, 9:00 இடைவிடா.

0: ஒலிபரப்பில் வழக்கமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நியூஸ் ஆனர் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். இன்று மாலை 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 7:35 ஆசியஞ்சல் நிகழ்ச்சி கேட்கலாம், 8:05 குக்கு, 9:00 இடைவிடாத இசைமழை. நேர்களை இன்று 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 10:10 மானமும் வீரமும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நிகழ்ச்சி கேட்கிறீங்க. நேர்களை இன்று 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு நேர்கள் கேட்கலாம். இன்று 10:20 சுகமான ராகங்கள் நேர்கள் இதுவரை கேட்டீர்கள். நான் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பில் இன்று இனி ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4:00 வரை FM ரெயின்போ 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஆன்மநேயர்களுக்கு மீண்டும் இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேரம் ஆயிடுச்சு நண்பர்கள். 12:12. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது நம்ம நங்கையரின் குரல் லஞ்ச் என்று ஒலிக்கும் சிநேகிதி நிகழ்ச்சி. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம், இதெல்லாம் பேச போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி என் கூட சேர்ந்து நிகழ்ச்சி ரொம்ப ஜாலி வணங்குறதுக்காக வந்திருக்காங்க. யாரு
1: நான் தான் வந்திருக்கேன். நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
0: ஹாய் சிந்து, எப்படி இருக்கீங்க? நீங்க
1: சூப்பரா இருக்கேன் மேரா. ரொம்ப சிரிப்போட இருக்கீங்களே, என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க?
0: ஆமா, என்ன இந்த டாபிக் வந்து அப்படி அதை நினைக்கும் போதே சிரிப்பு சிரிப்பா வருதுங்க.
1: அப்படி என்னங்க டாபிக்
0: அப்படின்னு வந்து என் தோழிகள் கேட்டுருவாங்க, சொல்லிடுவோம். அதாவது பரிசு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒரு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுத்தா, ஆஹா சே இது எப்படி ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு காலம் முழுக்க அந்த கிஃப்ட் வந்து ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. அந்த கிஃப்ட் கணவர் கிட்ட இருந்து கிடைச்சா எப்படி இருக்கும்?
1: சாரி, அனுபவம் இல்லைங்க.
0: இந்த பதில நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் போது கண்டிப்பா அந்த அனுபவத்தை நீங்க கண்டிப்பா ஷேர்
1: பண்ணுங்க.
0: எல்லா தோழிகளுக்கும் தெரியும், கணவர் கிட்ட இருந்து ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரிங்க. அப்பா எனக்கு ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்துட்டாங்க வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது நாள் முழுக்க வருஷம் முழுக்க சொல்லிட்டு இருப்போம். அப்படி உங்க கணவர் கிட்ட இருந்து எதிர்பாராம கிடைச்ச ஒரு கிஃப்ட் பத்தின நினைவுகளை தான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறீங்க தோழிகளே. வணக்கம்.
2: ஒரு கம்மலும் ஒரு நெக்லஸ்
1: சூப்பர்.
2: அதுக்கப்புறம் ஒரு புடவை, அதுக்கப்புறம் வாங்கி தரல, அது வேற விஷயம்.
0: சரி, இருக்கட்டும், ஒரு பக்கத்துல நம்ம இத பத்தி பேசுவோம்.
2: பத்திரமா வச்சிருக்கேன்.
0: எதிர்பாராமல் உங்கள் கனவிடம் இருந்து கிடைத்த பரிசு பற்றிய நினைவுகள் யாரு பகிர்ந்து போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
0: பேசுறீங்க கோமதி?
2: எனக்கு அது மேல ஒரு ஆசை ரொம்ப உண்டு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தா வாங்கி தர மாட்டாங்க. அப்ப எனக்கு 25வது வருஷம் கல்யாணம் நாள் அன்னைக்கு எனக்கு தெரியாமலயே அவங்க ஒரு

0: கம்மல் ஒண்ணு வாங்கி வச்சிருந்தாங்க.
1: தங்கத்திலயா?
0: தங்கத்துல
1: சூப்பர்.
0: கல்தோடு
2: இல்ல, முதல் பரிசே 25 வருஷம் கழிச்சுதான் கிடைச்சதா? மறக்க முடியாத.
0: அதனால எனக்கு அந்த கல்தோடு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். எப்பனாலுமே நினைச்சுக்கிடுவேன், வாங்கியே தரமாட்டேன், நாங்க வாங்கி தந்திருக்காங்களே.
2: சொல்லும் போதே உங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கே.
0: ஆமா, ஃபர்ஸ்ட் வருஷம் எல்லாம் சாரி மேடம்.
2: சரி சரி, ஓகே ஓகே,
1: சரி. சூப்பரான ஒரு பாட்டு தான் இருக்கு. பொன்மனச்செல்வன் படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். வாலியின் பாடல் வரிகள்ல மனோஜ் சித்ரா பாடி இருக்காங்க. இளையராஜோட இசையில பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நண்பர்கள், 12:21 மாயிற்றுக்கு நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எதிர்பாராமல் கணவரிடமிருந்து கிடைத்த பரிசு பற்றிய நினைவுகள் தான் பேசிட்டுருக்குறோம். அடுத்த நினைவு அசை போடுறதுக்கு யார் வராங்க? பேசலாமா சிந்து?
1: பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம். ஊர்லேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
1: ஜோதிமா சொல்லுங்க.
2: கல்யாணம் முடிச்சு
0: என்ன சொல்றீங்க? தெளிவா இல்லமா.
2: திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல பிறந்த நாள் வந்ததா?
1: சரி,
2: பிறந்த நாளுக்குதான் சேலை எனக்கு தெரியாது. சேலை கொடுத்தாங்க மேடம்.
0: சரி, எப்படி இருந்துச்சு சாரி செலக்ஷன்? நல்லா இருந்துச்சா?
2: ரோஸ் கலர் மேடம்.
0: கலர் கூட யோசிச்சிருக்காங்கப்பா. இப்ப எவ்வளவு வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு?
2: 25 வருஷம்.
0: கலர் கூட யாவும் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா?
2: ரோஸ் கலர்ல பஸ்ட் பிறந்த நாளுக்கு. அவங்க அதுக்கு முன்ன எங்க அப்பா பிறந்த நாள் எடுத்து, இவங்க கல்யாணம் முடிச்சு வந்து போயினாலே பிறந்த நாள் வந்துட்டு எடுத்துட்டாங்க. தெரியாது, எடுத்து கொடுப்பாங்கன்னு எனக்கு.
0: சரி, அந்த பிறந்த நாளுக்கு அப்பாவும் சாரி எடுத்து கொடுத்தாங்களா?
2: அவங்க எப்பவுமே எடுத்து கொடுத்துருவாங்க.
0: சரி, எந்த சாரி கேட்டீங்க நீங்க?
3: சொல்லுங்க.
0: நன்றி ஜோதியம்மா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கு.
1: நன்றி. ஆனா மேரா புத்தகம் வந்து நான் லிஸ்ட்ல வைக்கல.
0: ஆமா, கணவர் புத்தகம் வாங்கிறாரா? பரவாயில்லையே, வித்தியாசமா இருக்கு.
1: வித்தியாசமா இருக்கு.
0: சரி அப்பா, ஓகே. ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லையா? எப்படி பிடிக்குமோ அதை வந்து கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. இருந்தாலும் எந்த பரிசா இருந்தாலும் சரி, கணவர்கிட்ட இருந்து கிடைக்குதா அது ஸ்பெஷல் தான். ஓகே, அப்படி நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். ஈரமான ரோஜாவே இந்த படத்துல தான் பாட்டு வருது. இளையராஜாவோட இசையில மனு அருண்மொழி பாடியிருக்கிறாங்க. வாலியின் பாடல் பரிகள்ல தான் பாடல் வருது. முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: நேரலை தொடர்கிறது நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து எதிர்பாராமல் கணவர்கிட்டேருந்து கிடைத்த பரிசு பற்றிய நினைவுகள் பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். தோழிகள்கிட்ட சிந்து பேசுகிறோமா?
1: பேசலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அட்டியில மாதிரி வாங்கிட்டு வந்தாரு, எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம ஊர் சைடுல அட்டியில கிடைக்கணும்னு வெளிநாட்டுல அந்த மாதிரி இருந்தது.
0: சரி சரி,
2: அது கூட சேர்த்து கம்மலும் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பிள்ளைல வளையல எல்லாம் வாங்கி தந்திருக்கு. இருந்தாலும் அதுதான் ரொம்ப ஹைலைட்.
0: அடிச்சுக்கவே முடியாதுங்கப்பா அப்படின்றீங்க.
1: சூப்பர்
0: சூப்பர் சூப்பர். என்ன ஒரு சின்ன ஒரு கவரிங்ல வாங்கி கொடுத்தாலே நம்ம அவ்வளவு சந்தோஷப்படுவோம். தங்கத்துல அது செட்டா வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பர் சூப்பர். நன்றிமா, நன்றி
2: நன்றி.
0: இவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க சொல்லும் போது. அடுத்து பேசலாம். அடுத்த தோழி யார் இணைப்புல இருக்காங்க? வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ.
3: அதாவது பெண்ணுக்கு மகர் கொடுத்தா கல்யாணம் பண்ணணும். அப்பவுமே மகர் போட்டு கட்டிட்டு இருந்தாங்க. பெண்களும் மகரை கொடுத்தா கல்யாணம் பண்ணிருப்பா. அப்ப நம்ம கணவர் பாடு எது புரியுமோ அதை குடுக்கணும். வசதியோட நிறைய குடுக்கலாம், செலவு 100 கூட குடுக்கலாம். நம்மளால குடிச்சது 50 கூட குடுத்துருவாங்க. அப்ப மகரை கொடுத்து அவங்க கல்யாணம் பண்ண போது நமக்கு அப்பவே நமக்கு ஒரு கிஃப்ட் இருந்து தந்துட்டான்.
0: சூப்பர். கணவரோட சேர்த்து எல்லா கிஃப்டோட சேர்த்து
3: வந்துட்டா நல்லா இருக்கு.
1: பேசிட்டு ஹஸ்பண்டே ஒரு கிஃப்ட் தான்.
0: ஆமாப்பா, என்ன நீங்க இது அப்ப இருந்து எதிர்பார்த்து

0: எந்த தோழியாவது என் கணவர் எனக்கு கிடைச்சதே பெரிய கிஃப்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் பீமாமா சூப்பராக சொல்லிட்டாங்க. பீமாமா சூப்பர் வாழ்த்துக்கள். 12:41 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். பாடல் வந்துட்டே இருக்குது மஞ்சு விரட்டு. இந்த படத்தில் அந்த பாட்டு கேட்க போகிறோம். ஜானகி பாடியிருக்காங்க தேவாவுடைய இசையில். வாலியின் பாடல் வரிகளில் கேட்கலாமா?
1: கேட்டுருக்கேன்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு ரொம்ப அழகான டாப்பிக்கில் பேசிகிட்ருக்குறோம். கணவர்மார்கள் கொடுத்த கிஃப்ட், அது வந்து சர்ப்ரைஸாக கொடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்குறோம்.
2: பேசலாமா? பேசி தோழி வெயிட்டிங்கில் இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுகிறீங்க?
3: வணக்கம். ரெண்டு வணக்கம்.
2: வணக்கம் சொல்கிறது யாருமா? இங்கேருந்துமா?
3: சங்கரன் கோவில்.
2: சங்கரன் கோவில்லேருந்து
3: மகேஸ்வரி.
2: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கிடைச்ச எதிர்பாராம கிடைச்ச பரிசு என்ன?
3: எங்க வீட்டுக்காரு ஒரு சின்ன மோகுத்தி ஒண்ணு
1: வாங்கிட்டாங்க.
3: முத முதல்ல வாங்கிட்டு ஐயா.
2: சரி, எதிர்பாராம கொடுத்தாங்களா? சர்ப்ரைஸா?
3: ஆமா, தெரியாம சஸ்பென்ஸா இருந்துச்சு.
2: சரி, அதை வாங்கினோடனே அதை பார்த்தோடனே எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க?
3: சொல்லுங்க
2: லலிதாமா.
3: அது எனக்கு வந்து வாட்ச் கட்டலையே, கல்யாணம் பிறகு வாட்ச் போட்டது கட்டினதே இல்லை.
2: சரி
1: சரி.
3: ஆமா, இப்ப யாரு பேரும் வாட்ச் எடுக்க மாட்டேங்க, அப்பறம் அவ்வளவு ஆசையா இருக்கும். ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வர விட மணி 10 ஆயிட்டு இன்னைக்கு என்ன காணடே காணும் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வாட்ச் வந்துட்டாங்க, HMT வாட்ச்.
2: வாங்கிட்டு சர்ப்ரைஸா குடுக்குறாங்க.
3: ஆமாமா.
2: சரி, இந்த வாட்ச கட்டினீங்களா ஜாலியா?
3: ஆமா கட்டி. ஆமா
2: சரி.
3: அந்த சதுர வாட்ச்,
2: சதுர வாட்ச் இப்ப இருக்க வச்சிருக்கீங்களா?
1: என்ன
2: சொல்ல போறாங்க, வேற நீ என்ன கிஃப்ட் வாங்கிருக்காங்க அப்படின்னு கேக்குறதுக்கு.
1: பாத்து பதமா சொல்லுங்க, நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறதுக்கு.
2: நம்ம ஒரு பாட்டு இப்ப கேட்டுட்டு இருந்தோம், பாட்டு பேருக்கு சூப்பரான ஒரு பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். தங்க கொலுசு திரைப்படத்துல இருந்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: நேரம் ஆயிடுச்சு நண்பர்கள், 12:55.
1: நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாரும் ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருந்த, சரி எல்லா கதையும் கேட்டியம்மா, உன் கதையை சொல்லுமா அப்படின்னு மேரா ராணி கிட்டயும் கேட்டுருவேன்.
0: என் கதையை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசின எல்லா தோழிகளுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கலாம். அவங்க பிளாஷ்பேக் எல்லாம் அப்படி மெமரி கொண்டு வந்து அப்படி நம்மளை அழகா மகிழ்ச்சியா ஷேர் பண்ணாங்க. இன்னொரு ரெக்வஸ்டும் கூட வச்சுக்கலாம். நிகழ்ச்சி வந்து சகோதரர்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க மனைவிமார்களுக்கு கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுங்க. ஏன்னா வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையை ரொம்பவே அழகாக்கும். என்னங்க கிஃப்ட் அப்படின்னு யோசிக்காம ஒரு சின்ன விஷயம், நிறைய யாராவது ஒரு தோழி இந்த பூ எல்லாம் சொல்லுவாங்க, நான் எதிர்பார்த்தேன்,
1: நான் எதிர்பார்த்தேன்
0: கூட வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு கணவர் கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய கிஃப்டா நினைப்பாங்க. அதனால சின்ன சின்ன கிஃப்ட் கொடுங்க, அப்பப்பா வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. நமக்காக வாழ்ற ஒரு ஜீவன் இல்லையா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு
1: இன்டைரக்டா வைக்கிறாங்க மக்களே, வேற ஒண்ணும் இல்ல.
0: ஆமா, என் கணவருக்கும் சேர்த்துதான், எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு இன்னைக்கு கலந்துகிட்ட எல்லா தோழிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நான் என்ன கிஃப்ட் வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் ஆர்வம்

0: வந்து கேட்டுட்டுருக்கிறீங்க. கண்டிப்பாக இப்போ சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வர அப்பா வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு உறவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு கணவர் வந்து அந்த அப்பா கவனிச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் அவர் வந்து கேரி பண்ணிக்குவார் இல்லையா. அந்த வகையில் எனக்கு எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனால் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாருவே திடீர்னு ஒரு நாள் நான் ரொம்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அடிக்கடி வந்து எங்கள் அப்பா ஏதோ ஒரு விஷயத்தில் எது எது நடந்தாலும் எங்கள் அப்பாவை வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னு, இப்படி காலையில ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஈவினிங் வரும்போது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் பேப்பர் சுத்திட்டு ஒரு ஓட ஒரு கிஃப்டை வந்து எங்கிட்ட நீட்டினாங்க. உடனே என்னப்பா இது, இன்னைக்கு ஒன்றும் இல்லையே, வெட்டிங் டே இல்லை, பர்த்டே இல்லை, எதுவுமே இல்லை, என்ன கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பாரு ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னார். ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே எங்கள் அப்பாவுடைய அழகான ஒரு புகைப்படம், எனக்கே தெரியாமல் என்னோடய ஆல்பத்தில் இருந்து எடுத்து அந்த ஃப்ரேம் பண்ணி வந்து கொடுத்தாரு. இவ வருத்தப்பட்டு இருக்கா, இதை கொடுத்தா சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு அவ்வளோ ஒரு கண்ணீர் வந்து, ஆனந்த கண்ணீர். அப்பா எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்குறேன், உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ வந்து எதை கொடுத்தா சந்தோஷப்படுவேன்னு யோசிச்சேன், இதை கொடுத்தா நீ சந்தோஷப்படுவே அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாங்க.
1: உங்களுக்கு அப்பாவே வந்து ஹஸ்பண்ட் வடிவில் பார்த்த மாதிரி இருக்கும்ல,
0: அந்த பாசம் அந்த மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் கிடைச்சது மாதிரி இருந்துச்சு.
1: சூப்பர்.
0: அவருக்கு நான் இப்போ கூட ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதை இன்னைக்கு நினைவு கூறதுக்கு நம்ம பண்பலை கொடுத்த வாய்ப்புக்காகவும் நன்றி சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில நிறைவான பாடல்
1: பாடல் கேட்டு
0: நிகழ்ச்சி இது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா வழங்கினோம். நான் உங்கள் மீரா மற்றும்
1: நான் உங்கள் தொழில் சிந்து சார்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள்.
3: உணவுலையும் மாற்றங்கள், உணவில் வந்து இந்த முட்டு வலி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஃபேட் ஐட்டங்களை குறைச்சிக்கணும், சால்ட்டு மெயினாக குறைக்கணும். அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நீரை வந்து பிடிச்சி வைக்கணும்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக அந்த வீக்கங்கள், அந்த முட்டை சுற்றி வரக்கூடிய நீ வீக்கங்களுக்கு வந்து உப்பு காரணம், அதனால் உப்பை குறைச்சிடணும். ஊறுகாய் இந்த மாதிரி உப்பு அதிகமான உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும். புளிப்பையுமே குறைச்சிட்டா நல்லது, அவங்க வந்து புளிப்பு ரொம்ப கிழங்கு ஐட்டங்களை குறைச்சிக்கணும். அப்புறம் எதை அதிகமாக எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு வந்து ரொம்ப நல்லது வந்து தேங்காய் நல்லது, அதனால் தேங்காய் நிறைய பயன்படுத்தலாம். தேங்காய் பால் மாதிரி கேரட்டும் தேங்காயும் போட்டு மிக்சியில் அடித்து தேங்காய் பாலும் கேரட்டும் குடிக்கணும். முக்கியமாக வந்து கேரட்டும் தேங்காயும் வந்து அந்த மூட்டு வலிக்கு நல்லாயிருக்கும். வந்து அடுத்தது வந்து இந்த ராகி கூழ், ஸோ மெயினாக வந்து மூட்டு வலிக்காரங்க வந்து ராகி நிறைய சேர்த்துக்கணும். ராகியில் வந்து இயற்கையான கால்சியம் நிறைய இருக்குது. அந்த மெயினாக வந்து மூட்டு வலிக்கு காரணம் அந்த எலும்பு தேய்மானம் தான் சொல்லுவாங்க. அந்த எலும்பு தேய்மானத்துக்கு அதை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ராகி நிறைய சேர்த்துக்கணும். மூணு வேளையும் அரிசி சாப்பாடாக இல்லாமல் இந்த கேழ்வரகு தோசை மாதிரியோ இல்லைனா கூழ் மாதிரியோ இல்லைனா புட்டு மாதிரியோ ஏதாவது இந்த ராகி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். வந்து ஸோ அது எல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வலி குறையும். இந்த எடுப்பு வலிச்சுனா கேஸ் ட்ரபிள்னாலையும் மலச்சிக்கல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாகும். ஸோ அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு நைட்டு உணவுகளை வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கணும். ஸோ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் சொன்னோம்ல, ஸோ மீன் பப்பாளி இந்த கிரேப்ஸு மாதுளை வாட்டர் மிளான் அந்த மாதிரி தர்பூசணி பழம், ஸோ இந்த மாதிரி பழங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நீர் பழங்களும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி, பப்பாளி வந்து அப்படி டக்குன்னு டைஜஸ்ட் ஆகும், மோஷனும் ஃப்ரீ பண்ணணும். ஸோ இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நாட்டு வாழைப்பழமும் சாப்பிடலாம், வாழைப்பழம் அந்த மாதிரி நைட்டில் எடுத்துக்கணும். ஸோ காலையில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஏதாவது கஞ்சி ஐட்டங்கள் மாதிரி இந்த கேழ்வரகு கூழ் கம்பங்கூழ் ஸோ அந்த மாதிரி இந்த கூழ் ஐட்டங்கள் இல்லைனா சிறுதானிய கஞ்சி அந்த கஞ்சி ஃபுட்டு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும். ஸோ மத்தியானத்துக்குமே ரொம்ப சாம்பார் அதிகம் போகாமல் அந்த ரசம் பூண்டு குழம்புமாங்கள பூண்டு அதிகமாக போட்டு அந்த கேஸ்லாம் இருந்தால் ரிலீஸ் ஆகிற மாதிரி பூண்டு பெருங்காயம் கலந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் மோர்லேயுமே இந்த இஞ்சி பெருங்காயம்லாம் போட்டு ஸோ மோர் கலந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். சாம்பார் வந்து கொஞ்சம் மினிமம் பண்ணிக்கணும், அது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அதுவுமே பாசிப்பருப்பு சாம்பார் மாதிரி போகலாம். ஸோ அந்த ரொம்ப கிழங்கு நிறைய போட்டு அந்த மாதிரி பண்ணாமல் பாசிப்பருப்பு பெட்டராக இருக்கும். ஸோ அதுவிர ஜூஸில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த முட்டு வலிக்கு சொன்ன மாதிரி அந்த கேரட் ஜூஸ் நல்லது, கேரட் தேங்காய் பால் ஜூஸ் எடுத்துக்கணும். வெயிட்டு குனிஞ்சு தூக்கக்கூடாது, அதை வந்து மெயினாக வந்து வெயிட்டு தூக்கிறா இருந்தால் ரொம்ப வெயிட்டு தூக்கக்கூடாது. மினிமல் வெயிட்டை வந்து கொஞ்சம் அதை காலை மடித்து உட்காந்து தூக்கணும், அதை முதுகில் இருந்தே பெண்ட் பண்ணி தூக்குனாங்கன்னா வலி வரும். ஸோ எப்பயுமே பேக் பெயின் கரங்க அந்த குனிஞ்சு தூக்கிறத குறைச்சிக்கணும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போதுமே ரொம்ப குனிஞ்சு பண்ணுற எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணணும். வந்து ஃபார்வர்ட் பெண்டிங் வந்து அதிகம் பண்ண வேண்டாம். வந்து ஸோ நீர் சிகிச்சைங்கிறது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரை பயன்படுத்தி நம்ம இன்டர்னலாகவும் பயன்படுத்துவோம், எக்ஸ்டர்னலாகவும் பயன்படுத்துவோம். அது வந்து ஹைட்ரோ தெரப்பின்னு ஒரு பெரிய சப்ஜெக்டாகவே இருக்குது நேச்சுரோபதியில் வந்து. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி குடிக்கிறத பற்றி சொன்னோம்ல, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டர்ஸாக தண்ணி குடிக்க சொல்லணும். அது இன்டர்னலாக தண்ணி குடிக்க குடிக்க வயிறு நல்லா க்ளீன் ஆகும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது, அந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனைகளும் இருக்காது, நல்லா யூரின் நிறைய போகும். ஸோ உடல் கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடம்போட ஹீட்டும் குறைக்கும், அந்த அல்சர் அசிடிட்டி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே குறைக்கக்கூடியது.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: ஆரோக்கியம் காப்போம், இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள்.

உங்களுக்கு மீண்டும் இணையதொரு பிற்பகல் வணக்கங்கள் நேர்களே. நேரம் பிற்பகல் 1:06. நேர்கள் நலம்தான நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க இருக்கிறீங்க. இன்றைய நலம்தான நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான சருமத்திற்கான உணவு முறைகள் பற்றி தான் பேச போகிறோங்க. நம்முடைய மனித தோல் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய உறுப்பு நம்ம உடம்புல வந்துட்டு. வெளிப்புற மேல் தோல் வந்து நம்முடைய நீர் இழப்பை தடுத்து நோய் கிருமிகள்கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய தடையாக செயல்படுது. அதே சமயம் உட்புறம் அடித்தோல் இது எல்லாமே வந்து நமக்கு வலிமையும் நெகிழ்ச்சியும் கொடுக்குது. இந்த தோல் வந்து சருமத்துக்கு நல்ல ஒரு வெளிப்புற தளத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடல் வெப்பநிலையை சீராக வச்சுருக்குது, திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மரபியல், வயது, ஹார்மோன் அளவுகள், உணவு முறை, நம்முடைய வாழ்க்கை முறை, இந்த மாதிரி நிறைய காரணிகள் வந்து நம்முடைய சருமத்துடைய ஆரோக்கியத்தையும் தோற்றத்தையும் வந்து பாதிக்குதுங்க. சுருக்கங்கள், வயது ஏற புள்ளிகள், சுருக்கங்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் சூரிய ஒளியில் அதிக நேரம் இருக்கிறது, செயற்கையான

பராமரிக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மரபியல், வயது, ஹார்மோன் அளவுகள், உணவு முறை, நம்முடைய வாழ்க்கை முறை, இந்த மாதிரி நிலை நிறைய காரணிகள் வந்து நம்முடைய சருமத்துடைய ஆரோக்கியத்தையும் தோற்றத்தையும் வந்து பாதிக்குதுங்க. சுருக்கங்கள், வயது ஏற புள்ளிகள், சுருக்கங்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் சூரிய ஒளியில் அதிக நேரம் இருக்கிறது, செயற்கையான நிறமூட்டிகள், கடுமையான சோப்புகள், ரசாயனங்கள், மோசமான உணவு பழக்கம், இந்த மாதிரி விஷயங்களால் நம்முடைய சரும ஆரோக்கியம் வந்து நிறையவே பாதிக்கப்படுது. இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, ஆரோக்கியமான உணவை வந்து எடுத்துக்கிறது மூலமாக நம்ம சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். ஆரோக்கியமான சருமத்திற்கான உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் பாட்டு வந்துட்டே இருக்குது. எங்கள் வீடு பிள்ளை திரைப்படத்திலேருந்து வாலியின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், எல்லாரும் ஈஸ்வரி குரல்களில் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் பாட்டு இதோ.

0: நேரில் நேரம் பிற்பகல் ஒரு மணி 14 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான சருமத்திற்கான உணவு முறைகள் என்னென்ன அப்படின்னு தான் வந்து பேசிட்டு இருக்கிறோம். உணவு முறைகள் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல் நாத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நம்ம சரும ஆரோக்கியத்துக்கு தேவைங்க. என்ன அப்படின்னா, நம்ம சருமம் நெகிழ்வாக இருக்கிறதுக்கு ஈரப்பதம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். லேசான நீர் இழப்பு கூட சருமத்தை வந்து ரொம்ப ட்ரையாக வறண்டதாகவும் பொலிவில்லாமையும் வந்து மாற்றிடும். அதனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6-8 கிளாஸ் அளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க இல்லையா. தண்ணீர் நிறைய நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சருமம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தண்ணீர் தவிர அந்த காஃபின் இல்லாத மூலிகை தேநீர் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். அப்புறமா அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழவகைகள், அந்தந்த தர்பூசணி, சுரைக்காய், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி காய்கறிகள் வந்து நிறைய நீர் சத்து இருக்குது இல்லையா. அதனால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நீர் ஆதாரம் நமக்கு கிடைக்கும். அந்த நீர் சத்து அதிகமாக கிடைக்கும்பொழுது நம்ம சருமம் வந்து ரொம்பவே பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இன்னும் தொடர்ந்து என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கிறீர்களே, சுமதியின் சுந்தரி இந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி வசந்தா பாடியிருக்காங்க, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.

சுமதியின் சுந்தரி திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 1:20 ஆயாச்சு. நம்ம நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம்தான நிகழ்ச்சி. நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ஆரோக்கியமான சருமத்திற்கான உணவு முறைகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். உணவு முறைகள் நிறைய இருக்குங்க. இந்த உணவுகளை சாப்பிட்டோம்னா சருமம் வந்து செமையா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போறேன். விட்டமின் சி அப்படிங்கிறது நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது நம்மளுடைய சருமத்தை ரொம்ப மிருதுவாகவும் உறுதியாகவும் வச்சுருக்கிறதுக்கும், கொலாஜனை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கும், நம்ம சருமத்துக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய ரத்தத்தை வழங்கக்கூடிய இரத்த நுண்குழாய்களை வலுப்படுத்துறதுக்கும் முக்கியமான பங்கு வைக்கிறது இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது. அதுபோல் செலினியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து இந்த செலினியம் நிறைந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோல் புற்றுநோய், சூரியனில் சூரிய கதிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மீன், சிப்பிகள், முட்டை, கோதுமை, தக்காளி, ப்ரொக்கோலி இதெல்லாம் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இன்னும் என்னென்ன உணவுகள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். தீர்க்க சுமங்கலி இந்த படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் வாணி ஜெயராம் பாடியிருக்காங்க, MS விஸ்வநாதனுடைய இசையில்

பகல் 1:24. நேர்கள் கேடு ரசிட்டு இருக்கிறீங்க. இது நம்ம நிலையின் இசைக்களஞ்சியம். நம்ம நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான சருமத்திற்கான உணவு முறைகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோங்க. துத்தநாகம் வந்து நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுரக்கக்கூடிய சுரப்பிகளின் இயல்பான செயல்பாட்டுக்கு உதவுறது மூலமாக சருமத்தை ரொம்ப சாஃப்டாகவும் மிருதுவாகவும் வச்சிருக்கிறதுக்கு உதவுது. துத்தநாகம் நிறைந்திருக்கக்கூடிய மீன்கள், கொழுப்பற்ற சிவப்பு இறைச்சி, முழு தானியங்கள், கோழி இறைச்சி, கொட்டைகள், விதைகள், இது எல்லாமே வந்து துத்தநாகம் நிறைஞ்சிருக்குது. அதை நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சில கொழுப்புகள் வந்து நம்ம சருமத்திற்கு இயற்கையான ஒரு ஈரப்பதம் மூட்டியாக வந்து செயல்படுது. எப்படி இதெல்லாம் உணவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாட்டு வந்துகிட்டே இருக்குது. மோட்டார் சுந்தரம் பிள்ளை இந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். பி.பி. ஸ்ரீனிவாஸ் பி.சி. சுசிலா பாடியிருக்காங்க. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில், வாலியின் பாடல் வரிகளில்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்கள், இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது தேசிய ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி நிலவரத்தை கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி நிலவரத்தை கேட்டீர்கள். நேரம் 1:37.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: நேர்களை தொடர்கிறது நலம் தான நிகழ்ச்சி. இன்றைய நலம் தான நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான சருமத்திற்கான உணவு முறைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம சில கொழுப்புகள் வந்து சருமத்திற்கு இயற்கையான ஈரப்பதமூட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த கொழுப்புகள் வந்து நம்ம சருமத்துக்கு உள்ளே இருந்து சருமத்தை மென்மையாகவும் நெகிழ்வு தன்மையாக வந்து இருக்கிறதுக்கு உதவுது. இந்த கொழுப்புகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, அவகேடோ பழங்களில், கொழுப்புள்ள மீன்களில், கொட்டைகள், விதைகள், இந்த மாதிரி நிறைவுறாக கொழுப்பு வகைகள் வந்து இந்த கொழுப்பு வகைகள் வந்து அடங்குது. இந்த மாதிரி நிறைவுறாக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சருமம் ரொம்பவே ஈரப்பதமாகவும் நல்ல நெகிழ்வு தன்மையுடையதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சால்மன், ட்ரவுட், மத்தி இந்த மாதிரி கொழுப்புள்ள மீன்கள்லையும், ஆளி விதை, சியா விதை, வால்நட்ஸ் இந்த மாதிரி ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய உணவுகளையும் கூட நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சருமம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நேர்களை நேரம் ஆயிடுச்சு 1:40. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்கலாம். பாட்டு வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. TM சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், MS விஸ்வநாதன் இசையில், புலமை பித்தனின் பாடல் வரிகளில், சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். இது நலம் தர நிகழ்ச்சி. இது நம்ம நிலை பண்பலை 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: பர்சனல் லோன் ஆஃபர்
6: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
5: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
6: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
7: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
6: அப்ப நான் என்ன பண்றது?
7: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
6: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
7: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
8: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நேரலி நேரம் பிற்பகல் 1:45 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தர நிகழ்ச்சி நம்ம நெல்லைப்பண்பலை 102.6 இருந்து. சரும ஆரோக்கியத்திற்கான உணவு முறைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நார் சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப நல்லது நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும், குறிப்பாக சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுது நார் சத்துக்கள். இதனால் முகப்பெரு, தோல் தடிப்புகள், அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே வரக்கூடிய அந்த தோல் முதுமையை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கும் இந்த நார் சத்து ரொம்ப நல்லதுங்க. நார் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சருமம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தக்காளி இருக்கு இல்லையா, இந்த தக்காளி ரொம்பவே சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது. எப்படி அப்படின்னா இதில் வந்து லைகோபீன், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி, குவாட்சடின் இதெல்லாம் இருக்குது இல்லையா. இந்த லைகோபீன் அப்படிங்கிறது பழுத்த தக்காளியில் அந்த சிவப்பு நிறத்துக்கு காரணமான ஒரு கரோட்டினாய்டு தான். இந்த லைகோபீன் சருமத்தை வந்து சூரியனுடைய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற ஊதா கதிர்களிலிருந்து நம்ம சருமத்தை பாதுகாக்கிறதோட வெயில் ஏற்படும் போது, வெயிலில் போகும்போது சருமம் பாதிக்கப்படுது இல்லையா, அந்த உணர்திறனையும் வந்து இந்த லைகோபீன் வந்து கம்மி பண்ணுது.

தக்காளியை சேர்த்துக்கும் போது நம்முடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் தொடர்ந்து பேசலாம், இன்னும் நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது. அன்பிவா படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்க போகிறோம் வாலியின் பாடல் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கிறாங்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக்
4: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

ஆரோக்கியமான சருமத்திற்கான உணவு முறைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இது நலம் தான நிகழ்ச்சி, கேட்டுட்ருக்கிறீங்க. இது நம்ம நெல்லை பண்பலை 102.6. 1 மணி 52 நிமிடம் ஆயிட்டுருக்கு. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லையா, இதில் வந்து பீட்டா கரோட்டின் வந்து நிறைய இருக்குங்க. இது வந்து புற ஊதா கதிர்கள்லேருந்து நம்ம சருமத்தை பாதுகாக்கிறதோட வறண்ட சருமம், சுருக்கங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தடுக்கிறதுக்கு நல்லது. அதனால் சக்கரை வெள்ளிக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அவைக்கடை பழங்கள் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கொழுப்பு இருக்குது, அந்த கொழுப்பு ரொம்ப நல்லது நம்முடைய சருமத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த காய்கறி வந்து குடைமிளகாய் அப்படின்னு சொல்லலாம். சிவப்பாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், பச்சையாக இருக்கட்டும், எந்த கலரில் இருந்தாலும் சரி குடைமிளகாயில் வந்துட்டு பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு போலவே பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கக்கூடிய இன்னொரு காய் அப்படின்னா அது வந்து குடை மிளகாய் தான். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கிரீன் டீ ரொம்ப நல்லது, மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதாகவும் கூட, கொழுப்பை கரைக்கிறதாகவும் கூட ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால சரும ஆரோக்கியத்திற்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்குது. கிரீன் டீ வந்து சூரியனில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்தும் சருமத்தை பாதுகாக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் கிரீன் டீ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நேரம் 1:53 நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு. வசந்த மாளிகை படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். ஜெயம் சவுந்தரராஜன் சுசைலா பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில் தான் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

நேரம் 1:57 நிமிடம் ஆயாச்சு. நம்ம நலம் தர நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய நலம் தர நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான சருமத்திற்கான உணவு முறைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னீங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய சர்க்கரை கொண்ட உணவுப் பொருட்களை தவிர்க்கணும், ரொம்ப நல்லது அது. அப்போ தான் வந்து சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கூட வந்துட்டுருக்கு. நினைத்ததை முடிப்பவன் படத்தில் இருந்த ஜெயம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் நிறைவான பாடலாக பாடலை தொடர்ந்து நேர்கள் கேட்க இருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சி.

0: அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நேயர்களெல்லாம் ரொம்ப அருமையா அன்பா எங்க நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை நிறைய எழுதி அமைச்சிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்காக நீங்க எழுதின வரிகளை மறுபடியும் உங்களுக்காக வாசிச்சு காட்டிய ரெடியா இருக்கும். நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
1: கே காளிமுத்து,
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னென்ன கடிதங்கள் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். முதலாவதாக 18/9/2026 சுகமான ராகங்கள் வீரவணர்லு லக்ஷ்மணன் ஏ.எம். ராஜாவின் பாடிய பாடல். பாடல்கள் சுகமான ராகங்கள் பக்கம் உள்ளா வந்தது. தேன் சொட்டும் பாடல்கள் அனைத்தும் அருமை, நன்றி. சாத்தாங்குளம் எம்.எஸ். மயில் சிவகலை கே.கே. தாமஸ் அமைச்சிருக்காங்க. 20/9/2026 நலந்தரா நிகழ்ச்சியில் தேங்காய் பாலின் மருத்துவ குணங்களும் அதன் நன்மைகளும் கூற கேட்டோம். கூடவே வி. குமார் இசையமைப்பில் உருவான பாடல்களும் சூப்பர். 102.6 நன்றி. சாத்தாங்குளம் எம்.எஸ். மயில் உக்கரங்கோட்டை மணி அவர்கள் அனுப்பியிருக்காங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்.பி. பாபு சரஸ்வதி ஆகியோர் எழுதியிருக்கிற கடிதம் என்ன அப்படின்னா, 22/9/2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் கண்ணீர் பல வீணத்தின் அடையாளமா அல்லது தன்னம்பிக்கையின் தொடக்கமா என்ற தலைப்பில் வளம் வந்தது. செவிவழியே செவி மடுத்தோம். கலந்து கொண்டு பேசிய நமது நேயர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவ கருத்துக்களை நிகழ்வின் பக்கம் அழகாக எடுத்து கூறினார்கள். கண்ணீர் நமது பலவீனம் அல்ல, அது எப்போதும் நமது நம்பிக்கையை வளர்க்கும் என்றும் அழகாக எடுத்து கூறியது நிகழ்வு. நல்ல நிகழ்வு ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி ஜெமீமா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் பற்பல தொடரட்டும் அப்படின்னு தன்னோட கருத்துக்களை எழுதியிருக்காங்க.
0: நிகழ்ச்சியில் எடுத்த கடிதம் வந்து 20/9 காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சியின் தலைப்பு பிள்ளைகளின் கை செலவுக்கு பணம் கொடுக்கலாமா. தலைப்பில் அறிவிப்பாளர் முக்குடல் பூபாலன் ஐயா தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியின் மூலம் பல கருத்துக்கள் நேயர்கள் சொல்ல கேட்டு பயன்பெற்றோம். எனது கருத்தாக தருவது சரிதான், சரியான முறையில் பயன்படுத்துவதையும் பணம் சம்பாதிக்கப்படும் அருமை பெருமை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20/9 மதியம் 12 மணிக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில் ஆர்ஜே ஐசு வினு மேடம், ஆர்ஜே பூபாலன் சார் கடித நினைவுகள் பற்றி கேட்டிருந்தாங்க. தொலைபேசி இல்லாத பொழுது என் அப்பா திருநெல்வேலி சந்திப்பு உணவகத்தில் பணிபுரிந்த பொழுது வீட்டிற்கு எழுதும் கடிதத்தை நினைவுபடுத்தினீங்க. நலம் நலமறி ஆவலுடன் எழுதும் மடல் அன்றைய சிறப்பு. நன்றி. காரக்குறிச்சி புதுக்குடி கனகாசங்கர் உடையாம்பள்ளி பத்மா அருள்ராஜ் அவர்கள்.
1: டவுன் மேலரதி விதி எம் முத்துசௌமியா வசந்தி கருப்பசாமி எம் கருப்பசாமி ஆகியோர் எழுதியிருக்கிற கடிதம் என்ன அப்படின்னாக்க, 18/9/2026 அன்று 7 மணிக்கு அறிவியல் பகுதியில் சகோதரி சசிகலா தனது அன்பு கலந்த குரலால் கொசு, ஏசி, மண்வாசனை, காற்று, நீர், தண்ணீர், இரத்தத்தில் புரதத்தின் அளவு, செல்போன் என்று அறிவியல் தகவல்களை மிக மிக அருமையாக எடுத்து கூறினார். இரவு இலக்கிய சாரலில் பெரிய புராணம் காட்டும் தொண்டு உள்ளம் நாயன்மார்கள் பற்றிய அரிய புராண விளக்கத்துடன் அன்று பழைய பாடல்கள் மிக மிக அருமையாக ஒளிபரப்பானது சந்தோஷம். அன்று இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சகோதரர் ஐயா வீரவணலூர் கே. லக்ஷ்மணன் அவர்களின் பாடல்களை சகோதரி அழகாக இனிமையாக தொகுத்து வழங்கினார். சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. 16/9/2026 அன்று மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் சகோதரி சிறுவைகுண்டம் கோமதி பொது அறிவு கேள்விகள் அதன் விரிவான விளக்கம் அனைத்தும் மிக தெளிவாக இருந்தது. பாராட்டுக்கள். அன்று நலந்தானா பகுதியில் சகோதரி ஆர்ஜே திவ்யா அதிகாலையில் எழும் பழக்கம் அதற்கான பயன்கள் பற்றிய விளக்கத்துடன் அன்று பழைய பாடல்கள் முத்துக்கள். அன்று சகோதரிகள் ஆர்ஜே திவ்யா குமுதா சித்திரகுப்தன் இருவரும் இணைந்து அன்று விடுகதை வார்த்தையில் ஒரு கற்பனை கதை விளையாட்டு மிக அருமை. அன்று 1 மணி நேரம் மிக அருமையாக கழிந்தது. அதிலும் நமது நேயர் மீனாட்சிபுரம் யாழினி கேள்வி மிக அருமையாக இருந்தது. சகோதரிகள் மூவருக்கும் நமது பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களது பாராட்டுக்கள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. 17/9/2026 அன்று அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நமது நிலைய பொறுப்பாளர் காளிமுத்து சகோதரி ஆர்ஜே திவ்யா இருவரும் கடிதங்கள் சிறப்பாக வாசித்தனர். அத்துடன் பாராட்டுக்கள். பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரிகள் பேச்சுக்கலை அரசி சுமித்ரா லெஸ் லிஜி லிஸி ஜெகன்,

தனது எடுப்பான குரலால் ஜோக், வார்த்தை, கட்டுரைகளுக்கான பொருள் பற்றி நிகழ்ச்சியை தொடர்ந்து விளையாட்டு என மிக கலகலப்பாக அந்நிகழ்ச்சி கழிந்தது. வேம்படி முத்து யாழினி கேள்விக்கு பாராட்டுகள். நமது நிலைய பொறுப்பாளருக்கும் சகோதரிகள் மூவருக்கும் அன்பான நன்றி நன்றி நன்றின்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. 18/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா என்ற தலைப்புக்கு சகோதரி சுட்டிப்பன் ஜோனா தனக்கே உரிய விறுவிறுப்பு நிறைந்த குரலால் குட்டி கதையோடு நேர்களிடம் மிக கனிவாக கருத்து பெற்று பதிவு செய்தது அருமை, பாராட்டுக்கள். அன்று மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் சகோதரி ஆர்ஜே வசந்தி பாலமுருகன் பொது அறிவு கேள்விகள் ஒளிபரப்பான முதல் கேள்வி நமது இந்தியா நதிவழி போக்குவரத்து கேள்வியுடன் நிறைவு பகுதி வரை தனது இனிய குரலால் விரிவான விளக்கம் தந்தது அருமை. அருமை சகோதரி இருவருக்கும் நமது பண்பலைக்கும்

0: அன்று மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் சகோதரி ஆர்ஜே வசந்தி பாலமுருகன் பொது அறிவு கேள்விகள் ஒளிபரப்பான முதல் கேள்வி நமது இந்தியா நதிவழி போக்குவரத்து கேள்வியுடன் நிறைவு பகுதி வரை தனது இனிய குரலால் விரிவான விளக்கம் தந்தது அருமை. அருமை சகோதரி இருவருக்கும் நமது பண்பலைக்கும் அன்பு கலந்த நன்றின்னு எழுதியிருக்கிறாங்க. 18/9/2026 அன்று நலந்தானா நிகழ்ச்சியில் சகோதரி ஐஷு வினோ தனது இனிய குரலால் துளசியின் மருத்துவ குணம் பற்றி விரிவான விளக்கத்துடன் அவருக்கே உரித்தான பாடகி இசையமைப்பாளர் என்று கேவி மகாதேவன் அவர்களின் பாடல்கள் வரிசையில் பாடல்கள் வளம் வந்தது அருமை. அன்று பொதிகை தும்பியில் சகோதரர் எல் சுப்பிரமணியன் அவர்களுடன் சேர்ந்து வார்த்தை, சினிமா, பாடல்கள், பெயர்கள் என்று மிக அருமையாக தொகுத்து வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் பாடகி தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களின் பாடல்கள் துள்ளல் பாடலாக வந்தது மிக சிறப்பு. வேம்படி முத்து கேள்வி, கட்டுரை, பேச்சு அருமை. பாராட்டுக்கள் சகோதரருக்கும் சகோதரிக்கும். எங்கள் பாசமான நன்றின்னு எழுதியிருக்கிறாங்க. 19/9/2026 அன்று பொதியை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரிகள் பேச்சுக்கலை அரசி சுபகலா, உஷா இருவரும் இணைந்து அன்று ஏன் என்று தெரியவில்லை அன்று ஏன் என்று தெரியவில்லை அன்று கேள்வி பதில் எதிர்பாராத கலகலப்பு இல்லை, எங்களுக்கு ஏமாற்றம். ஆனால் அன்று பாராட்டுக்கள் அனைத்தும் துள்ளல் இசை கொடுத்த சுபகலாவுக்கு நன்றி, சந்தோஷம். அன்று இரவு சகோதரர் கடையம் ஞான வில்சன் அறிவியல் பகுதி நிகழ்ச்சியில் ரப்பர், டயர், செய்முறை விளக்கங்கள், மயில் ஏன் தோகை விரித்து ஆடுகிறது என இயல்பாக அவர் விளக்கம் கொடுத்தது அருமை. அன்று இலக்கிய சாரலில் தனது கணீர் குரலால் ஈகையின் சிறப்பு பற்றி, நற்றினை கூறுவது பற்றி அரிய விளக்கத்துடன் அன்று காலத்தால் அழியாத காவிய பாடல்களை ஒளிபரப்பியது அருமை. அனைத்து நேயர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. 19/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளைஞர்களுக்கு தேவை கட்டுப்பாடா சுதந்திரமா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே திவ்யா தனது கனிவான குரலால் நேயர்களிடம் விரிவான விளக்கம் தந்து மிக அருமையாக பதில் கேட்டு பதிவு செய்தது அருமை. நமது நேயர்கள் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் இளங்காற்று இளம் கன்று பயம் அறியாது என்று விளக்கி கூறியது அருமை. அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி கோமதி நாராயணன் தனது இனிய குரலால் அன்று பொது அறிவு கேள்வி விளங்கினம் சரணாலயம் என அனைத்தும் மிக விரிவான விளக்கம் தந்தது அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலையின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் பாசம் கலந்த அன்பான நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறவங்க டவுன் மேலரதி வீதி எம் முத்துச்செல்வி, வசந்தி கருப்பசாமி, எம் கருப்பசாமி ஆகியோர்.
1: அடுத்த கடிதம் வந்து பி முருகன் மேலச்சேவல்லேருந்து அனுப்பியிருக்காங்க. மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் வரியாவல். 18/9/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவண்ணல்லூர் சகோதரர் கே லக்ஷ்மணன் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிகவும் இனிமையாக இருந்தது. அதுவும் இரவு நேரங்களில் இப்படிப்பட்ட பழைய பாடல்களை கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. பாடல்கள் மிக அருமையாக தொகுத்து வழங்கிய வீரவண்ண சகோதரர் கே லக்ஷ்மணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அறிவிப்பாளர்கள் சகோதரி மிக இனிமையான குரலில் மிக அமைதியான முறையில் தொகுத்து வழங்கிய சகோதரிக்கும் பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சசிகலா அறிவிப்பாளர் தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். இயக்குனர் அனைவருக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 15/9/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உடல் இயக்கத்தை பற்றி பல நேயர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். மிக நன்றாக இருந்தது. நம்மால் செய்யக்கூடிய வேலைகள் செய்தால் போதும் நோய் நொடிகள் வராது. வீட்டிற்கு வேலையாட்கள் போட்டு துணி துவைப்பதற்கு வாஷிங் மிஷின், மசாலா அரைப்பதற்கு மிக்சி, மாவு அரைப்பதற்கு கிரைண்டர் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? மசாலாவை அம்மியால் அரைத்து கொள்ளலாம், மாவு அரைப்பதற்கு ஆட்டு உரலில் அரைக்கலாம். இதெல்லாம் நமது உடம்புக்கு ஒரு

0: எக்ஸசைஸ் தானே. இப்படி நம்மால் செய்யக்கூடிய வேலை செய்தால் போதும், நமது உடம்பு பருமன் ஆகாது, சுகர் ப்ரெஷர் வராது, நமது உடம்பை நாமே பார்த்து கொள்ளலாம். நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரிக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலச்சேவல் முருகன். அதே மாதிரி 18/9/2026 அன்று மதியம் 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் துளசி செடியை பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும், இசையமைப்பாளர் KV மகாதேவன் அவர்களுடைய இசையில் வந்த பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. சகோதரி ஐசு வந்தாலே பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாகவும் இருக்கும். சகோதரி ஐசு பாடல்கள் தொகுப்பு மிக சிறப்பு. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி ஐஷுவுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 14/9/2026 அன்று இரவு 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி சகோதரர் ஏ பாருக் அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக நன்றாக இருந்தது. இப்படி பழைய பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய தூத்துக்குடி சகோதரர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றி. அறிவிப்பாளர் சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் அவர்களும், திருநெல்வேலி இயக்குனர் அவர்களும், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும், 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி. வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 16/9/2026 அன்று மதியம் 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் அதிகாலை சீக்கிரம் எழுந்திருப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிகவும் இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யாவுக்கு பாராட்டுக்கள். அதே மாதிரி இயக்குனர் அவர்களுக்கும், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும், அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க மேலச்சேவல் பி முருகன் அவர்கள்.
1: பதினைந்து 9/2026 அன்று காலை 9 ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சியில் தவறுகளை ஒத்துக்கொள்வது தோல்வியா அல்லது முதிர்ச்சியின் நிலைப்பாடா என்பது பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நம்மை அறியாமல் சில தவறுகள் நடக்கலாம். அது தெரிந்து செய்தோ தெரியாமல் செய்கிறோமா தெரியாது. அந்த காரியம் நடந்து முடிந்த பிறகுதான் தெரியும், ஐயையோ நாம் தவறு பண்ணிவிட்டோமே என்று. சில வயதானவர்கள் கூட தவறுகள் செய்யலாம். அதை நாம் பொருட்படுத்த முடியாது. சரி, ஐயோ பாவம் வயதானவர்கள் செய்து விட்டார்கள், சரி போகட்டும் என்று அதை நாம் சமாளித்து விட்டு விடுவோம். அதே மாதிரி சில இளைஞர்கள் தவறு செய்யும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டது, மன்னித்துக்கொள், உங்கள் மன்னித்துக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை சொன்னால் போதும், சிலர் மன்னித்து விடுவார்கள். சிலர் அதே மனத்துக்குள் வைத்து கொண்டே இருப்பார்கள். நிகழ்ச்சி அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு பாராட்டுக்கள். திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், அறிவிப்பாளர் அனைவருக்கும், 102.6 FM ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 19/9/2026 அன்று மதியம் 1:05 ஒளிபரப்பான நலம்தானா நிகழ்ச்சியில் செதிப்பத்திரி பற்றியும் அதில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன என்பது குறித்தும் அருமையாக தொகுத்து வழங்கினார்கள். மருத்துவ குணங்கள் அதிலும் குறிப்பாக மருத்துவ குணங்கள் பற்றி கூறியது சிறப்பு. நல்ல விளக்கமாகவும் இருந்தது. நிகழ்ச்சி மிக நன்றாகவும் இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சுக்கலை அரசி சுபகலாவுக்கு பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும், 102.6 FM ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி. நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு மேலச்செவலைச் சேர்ந்த பி முருகன் அவர்கள்.
0: நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழகான பாடல் கேட்டு வந்துடலாம். 3 திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். விஜய் யேசுதாஸ் ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க அனிருத் இசையில். நேரம் சரியாக 2:16 PM

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நேரம் சரியாக பிற்பகல் 2:22 ஆயிட்ருக்கு. நிகழ்ச்சியில் அடித்த கடிதம் கேட்டலாமா? 21/9/2026 அன்று நேயர் தொகுப்பாக புதுக்குடி அனுராதா அவர்கள் தொகுப்பை கேட்டோம். அதில் ஒலித்த அனைத்து பாடல்களும் இரவு நேரத்தில் இன்ப தாலாட்டு பாடல்களாக அமைந்தது. அதில் எங்களுக்கு பிடித்த வசந்த கால கோலங்கள் பாடல் கேட்டு ஆனந்தம் அடைந்தோம். இனிய குரலில் அறிவிப்பாளர் கருத்தை சொன்னது பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கும் நெல்லை பண்பலைக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேரன், வீரவநல்லூர் கருணாநிதி, உடையாம்புலி மாரிதாஸ், மம்சாபுரம் மீனா, நெல்லை மாவட்டம்.
1: 19/9/2026 அன்று நேயர் தொகுப்பாக வீரவநல்லூர் லட்சுமணன் அவர்கள் எழுதி அனுப்பிய ஏஎம் ராஜா பல பாடகிகளுடன் சேர்ந்து பாடிய பாடல்களை தேர்வு செய்தது ரசிக்கும்படி அமைந்தது. மேலும் ஒவ்வொரு பாடலுக்கு இனிய கருத்துக்கள் சொன்னது அருமை. அவருக்கும் நெல்லை பண்பலையின் அறிமுக அறிவிப்பாளர் பேர் சொல்வார் என்று இரவு 11:10 வரை காத்திருந்தோம். காத்திருந்ததுதான் மிச்சம். இருவருக்கும் நன்றி என கருத்தை தெரிவிச்சிருக்கிறவங்க மஞ்சள் நீர் காயல், எம் சிங்கார்வேல், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி ஆகியோர்.
0: அடுத்த கடிதம் 21/9/2026 காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சியின் தலைப்பு குழப்பமான நேரத்தில் முக்கிய முடிவு எடுக்கலாமா என்று ஆர்ஜே மீரா மேடம் கேட்டிருந்தாங்க. நேயர்கள் கருத்து கேட்டு பயன்பெற்றோம். எங்கள் கருத்து குழம்பிய நீர் தெளிவு பெற நேரமாகும். அதே போல குழம்பிய மனம் சரி பெற நேரத்தை கொடுத்த பிறகு முடிவெடுத்தால் தெளிவான நீர் போல தெளிவான வாழ்க்கை பயணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21/9 மதியம் 12 மணிக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில் தலைப்பு உங்கள் சகோதரத்துவம் குடும்பத்தில் பற்றி ஆர்ஜே சுபக்கலா, ஆர்ஜே மேரா கேட்டிருந்தாங்க. சிநேகிதிகளின் சகோதரத்துவத்தை சிறப்பாக சொன்னாங்க. என் குடும்பம் 102.6 மூலம் கிடைத்த சகோதரி உடையாம்புலி பத்மாவின் சகோதரத்துவம் வானொலி போல என்றென்றும் இன்பமே. நன்றி அன்புநேயர் காரக்குறிச்சி புதுக்குடி கனகா.
1: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி நேர்கள் தொகுப்பில் உள்ள பாடல்கள் வரிசையை மாறாமல் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யுமாறு நான் கேட்டுக்கொண்ட வேண்டுகோளுக்கு இணங்க 17/9/2026 அன்று அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வரிசை மாறாமல் ஒளிபரப்பப்பட்டது. நிலைய உயர் அதிகாரிகள் அவர்கள் கலந்து கொண்டு அதற்கான உத்தரவு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். அதன்படியே மறுநாள் 18/9/2026 வெள்ளிக்கிழமை அன்றும் ஒளிபரப்பான சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நான் விரும்பி கேட்ட ஏஎம் ராஜா அவர்கள் பாடிய பாடல்கள் அனைத்தும் வரிசை மாறாமல் அப்படியே ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறவங்க வீரவநல்லூர் கி. லட்சுமணன் அவர்கள்.
0: அடுத்து எஸ் குத்தாலலிங்கம் தென்காசிலிருந்து அனுப்பியிருக்காங்க. 19/9/2026 சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி முதன்முறையாக சனிக்கிழமையில் சுபக்கலா நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. சுபக்கலா ஷஹிரா பானு நன்றாக நிகழ்ச்சியை நடத்தினார்கள். கலகலா பேசிய கலா சுபக்கலா யாழினியிடம் ஸ்கூல் போயிட்டு வந்து சாப்பிட்டீங்களா என்று திடீர்னு கேட்டது நகைச்சுவையாக இருந்தது. 20/9/2026 மதியம் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நன்றி எஸ் குத்தாலம் சொல்லியிருக்காங்க.
1: 17/9/2026 அன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான பொதிகை தும்பி நன்றாக இருந்தது. சுமித்ரா தேவி, லிசி கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினார்கள். 18/9/2026 மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. எல் சுப்பிரமணியன், ஐஸ்வர்யா சிறப்பாக நடத்தினார்கள். இதில் கலந்து கொண்ட திருநெல்வேலி கண்ணம்மா என்கிற நேயர் சினிமா பற்றிய பொது அறிவு கேள்விகளை கேட்டு அசத்தினார். அவருக்கு பாராட்டுக்கள், நன்றி. ஐஸ்வர்யா நிகழ்ச்சிகளின் பாடல் தொகுப்புகள் நன்றாக சிறப்பு பெற்றதாக அமைகிறது. பாராட்டுக்கள், நன்றின்னு சே குத்தாலலிங்கம் தென்காசியிலிருந்து தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு.
0: ஆமாம், அடுத்த கடிதம் பார்த்தீங்க அப்படின்னா 18/9/2026 இரவு 9:30 மணிக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் பெரிய புராணத்தில் தொண்டுள்ளம் என்ற தலைப்பில் சோழ நாட்டின் பெருமையும் 63 நாயன்மார்கள் உள்பட 72 சிவபக்தர்கள் பற்றியும் இளையான்குடி மாறான் நாயனார் சிவபக்தர்களை கண்டவுடன் வீட்டிற்கு அழைத்து தூய நீரில் பாதம் கழுவி தொண்டு புரிந்துள்ளார். அதே போல் இளையநாயர் குடி மாறான் நாயனார் வறுமையிலும் சிவ அடியார்களுக்கு உணவு தயாரித்து செய்து உணவு வழங்கியது சிவ ஜோதி.

0: யுடன் சிவ அருள் பெற்றது வியப்பூட்டியது. அதேபோல் அமர் நீதி நாயனார் திருநள்ளாறில் ஆடைக்காக துலாபாரம் செய்து சிவபக்தர் ஆனார். சிறு தொண்டர் நாயனார் தியாகத்துடன் சிவபக்தி மனதை அர்ப்பணித்து எனது மனதை கலக்கியது. நன்றி. மற்ற நாயர்கள் பற்றியும் கூறுங்கள் என்று சொல்லியிருக்காங்க மருதகுளம் வீரபாண்டியன்.
1: 18/9/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகுமானா ராகங்கள் பாடல் தொகுப்பு வீரவநல்லூர் கே லக்ஷ்மணன் பாடகர் ராஜா ஜிக்கி அவர்கள் பற்றி பல நேயர்கள் அறியும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு திரும்பும்போது வள்ளியூர் ரயில் நிலையத்தில் ராஜா அவர்களுக்கு ஏற்பட்ட துயர சம்பவம் பெரும் அதிர்ச்சி அடைய செய்தது. நேயர் தொகுத்த பாடல்கள் நெல்லை ஏஆர் 102.6 FM மூலம் தென்றல் உறங்கினாலும் நேயர்கள் செவிகளுக்கு அமைதி பொறுமை தெளிவுடன் வழங்கிய சகோதரிகளுக்கு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகள்னு கருத்து தெரிவிச்சுக்கிறவருங்க மருதகுளம் வீரபாண்டியன்.
0: 18/9/2026 8:30 நெல்லை ஏஐஆர் 102.6 பண்பலையில் ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டேன். பனங்குடி கே எஸ் ராமலிங்கம் குழுவினர் நையாண்டி மேளம் கேட்டேன். கும்மி பாட்டுக்கு மேளம் சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம் பாடல் நிகழ்ச்சியில் வாசித்தது அருமை. மேற்படி பாடலை அன்பின் வரிகள் பகுதியில் ஒளிபரப்ப அன்புடன் வேண்டுகிறேன். 18/9/2026 8:30 ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் நையாண்டி மேளம் கேட்க வாய்ப்பு வழங்கிய 102.6 FM இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ். வீரபாண்டியன், மருதகுளம்.
1: 19/9/2026 காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் தலைப்பு சமூக ஊடகங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா என ஆர்ஜே விஜய் சார் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியின் மூலம் தெரியாத பல விஷயங்களை விஜய் சாரும் சொன்னது கேட்டு நன்மையடைந்தோம். நேயர்கள் அவரவர் கருத்துக்களை சொல்ல கேட்டோம். எனது கருத்து சாத்தியம்தான் என சொல்வேன். நமக்கு வரும் பிரச்சனைகளை தீர்க்க தொழில் அனுபவமிக்க மனிதர்கள் நண்பர்களாய் இருக்கும்போது அருகில் தொலைதூரத்தில் யாரோ ஒருவர் சொல்வதை விட அருகில் இருக்கும் நண்பரே தீர்ப்பார். எல்லாம் நம் கையில்தான். தேவையில்லாமல் பிரபல வாழ்க்கையை தவிர்ப்பதன் மூலம் நம் வாழ்க்கையே நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறவங்க புதுக்குடி கனகாசங்கர், உடையாம்புலி, பத்மா அருள்ராஜ் ஆகியோர்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் வந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத விதி டவுன் அனுப்பியிருக்காங்க. 19/9/2026 அன்று பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரி பேச்சுக்கலை அரசி சுபகலா சாய்ராபானு இருவரும் ஜோக் ஒரு சொல் வார்த்தை விளையாட்டி 1 மணி நேரம் அசத்தி விட்டார்கள். அன்று இலக்கிய சாரலில் சகோதரர் இம்சையரசன் முத்துக்குமார் மதுரை காஞ்சி உணர்த்தும் அறம் நெறி அதன் விரிவான விளக்கம் மிக அருமை. அன்றைய பழைய பாடல்கள் அனைத்தும் மிக அருமை. அன்று இரவு 73 வயதான எங்களுக்கு மிக மிக மனம் திருப்தி சந்தோஷம். சகோதரிகள் இருவருக்கும் சகோதரருக்கும் எங்கள் அன்பான நன்றி.
1: 19/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஊடக வலைதளம் இல்லாமல் இருப்பது சாத்தியமா என்ற தலைப்புக்கு சகோதரர் ஆர்ஜே விஜய் கருத்துமிக்க குரலால் நேயர்கள் பதிவு செய்தது மிக அருமை. நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் இருக்க முடியும் என்ற பதிவு அருமை. அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி கார்த்திகா தனது அன்பான பாசமான குரலால் பொது அறிவு கேள்விகள் அன்று திருக்குறள் அதன் அரிய விளக்கத்துடன் அன்று ஒளிபரப்பியது மிக மிக அருமை. சகோதரர் சகோதரிகளுக்கும் என் அன்பான நன்றிகலந்த வணக்கங்கள்னு தெரிவிச்சிருக்கிறாரு.
0: அடுத்து 20/9/2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரர் ஸ்ரீ வை ராமச்சந்திரன் சகோதரி ஐஷு வினு இருவரும் சேர்ந்து ஜோக் சினிமா பாடல் பற்றிய விளக்க கேள்விகள் அபாரம். அதிலும் ஐஸ் அவர்கள் நிகழ்ச்சியில் ஒரே பாடகர் இசை என்று இருக்கும் அன்று சங்கர் மகாதேவன் பாடல்கள் தொகுத்து அசத்தி விட்டார்கள். குறிப்பிட்ட சகோதரின் மூவர் மட்டும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கும் நேயர் நன்றி சொல்வதற்குள் எங்கள் அன்பான பாராட்டுகள் மற்றும் நமது நிலைய அனைத்து தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க.
1: 20/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு செலவுக்கு பணம் கொடுப்பது என்ற தலைப்புக்கு சகோதரர் முக்குடல் பூபாலன் தனது கருத்துமிக்க குரலால் இனிமையாக நேர்களிடம் பதில்

0: பெண்ணில் பெற்ற பதிவு அருமை. அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி சசிகலா தனது இனிமை நிறைந்த குரலால் அன்று பொது அறிவு கேள்வி முதல் கேள்வி நமது தேசிய கீதம் பற்றி அரிய தகவல் அருமை. சகோதர சகோதரிகளுக்கு நமது பண்பலைக்கும் அன்பு கலந்த நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 21 2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரி பேச்சுக்கலை அரசிகள் சுமித்ரா சுபகலா வெகு நாட்களுக்கு பிறகு அன்று இருவரும் ஆரம்பமே மிக மிக கலகலப்பாக இருந்தது. அன்று நேயர்கள் கேள்விக்கு அதிக நேரம் எடுத்து கொண்டதால் 4 நேயர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைத்தது. அன்று இரவு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் தொல்காப்பியம் திருக்குறள் உரைநடை எழுதிய பேராசிரியர்கள் நெல்லை ஆத்தூர் சேர்ந்தவர்கள் என்று அரிய தகவல்கள் மிக தெளிவாக இருந்தது. சகோதரர் முத்து அபிஷேகம் தனது தெளிவான குரலால் சில ஆசிரியர்கள் சொல்ல முடிந்தது என்று குறிப்புடன் பழைய பாடல்களுடன் முத்துக்கள். சகோதரர்களுக்கு நமது சகோதரிகளுக்கும் அன்பான எங்கள் நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. எம் கருப்பசாமி, வசந்த கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரதவிதி சாம்.
0: 21 1 2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் குழப்பமான மனநிலையில் முடிவு சரியாக வருமா என்ற தலைப்புக்கு சகோதரி மீரா தன் புன்சிரிப்புடன் இனிய குரலால் அன்று நேயர்களிடம் தெளிவான பதில் பெற்று பதிவு செய்தது அருமை. அன்று மனம் விரும்புதே பகுதி நிகழ்ச்சியில் சகோதரி ரியோ தனது கணீர் என்ற புன்னகை சிரிப்புடன் பொது அறிவு கேள்விகள் உலக தேசிய சின்னம் பற்றிய முதல் கேள்வி ஒற்றை கொம்பு குதிரை எந்த நாட்டின் சின்னம் அதன் அரிய விரிவான விளக்கங்கள் கொடுத்து அன்று நிறைவு பகுதி வரை கேள்விகள் அனைத்தும் அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலைக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறவங்க டவுன் மேலரதிவிதி என் முத்து சௌமியா, வசந்தி கருப்பசாமி, கருப்பசாமி ஆகியோர்.
1: அடுத்த கடிதம் வந்து முல்லக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி அனுப்பின கடிதம்தான். 20 9 2026 அன்று ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் குழந்தைகளுக்கு கை செலவுக்கு பணம் கொடுக்கலாமா என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தாங்கள் தங்களது குழந்தைகளுக்கு பணம் எதற்காக கொடுக்க மாட்டோம் என்ற காரணம் என்பதை நிகழ்வின் பக்கம் அழகாக எடுத்து கூறிய விதம் மிக சிறப்பு. குழந்தைகளுக்கு தேவையானதை நாமே வாங்கி கொடுப்போம் என்று அழகாக உணர்த்திவிட்டு சென்றது நிகழ்வு. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது நெல்லை பண்பலை நேயர்களுக்கும் அதேமாதிரி பல நல்ல தகவல்களை தந்து தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி.
0: 29 9 2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பது சரியா என்ற தலைப்பில் வளம் வர கேட்டு செவி மடுத்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களின் அனுபவபூர்வமான கருத்துக்களை நிகழ்வின் பக்கம் சொன்னது அருமை. நாம் குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்காது என்றும் தெளிவான மனநிலைதான் தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதற்கு சரியாக இருக்கும் என்று ஆழமாக விதைத்து விட்டு சென்றது அன்றைய நிகழ்வு. ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி மேரா ராஜன் அவர்களுக்கும் அன்பு கலந்த பாராட்டுகள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறவங்க முல்லக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி ஆகியோர்.
1: 18 9 2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா என்ற தலைப்பில் வளம் கேட்டு செவி மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்களது அனுபவ கருத்துக்களை நிகழ்வின் பக்கம் கூறி மகிழ்ந்தார்கள். மேடு பள்ளங்கள் போன்று வாழ்க்கை என்ற பாதையில் பல தடைகள் நமக்கு வரும், அதில் எதிரிகளும் இடம் உண்டு என்றும் கலந்து கொண்டு பேசியவர்கள் அழகாக எடுத்து கூறினார்கள். நல்ல நிகழ்வின் ரசிக்க தந்த நமது பண்பலை தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி சுட்டிப்பெண் ஜோனா அவர்களுக்கும் அன்பு கலந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி அவர்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டுடலாமா? ரோஜா கூட்டம் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கேன்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதாரர்

நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேர்களை நேரம் சரியாக பிற்பகல் 2:42 ஆயிற்றுக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 அன்பின் வரிகள் தான் கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்த கடிதம்
1: மேலச்செவல் பி முருகன் அவர்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. 19/9/2026 அன்று காலை 10 மணிக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பொறியாளர் தினத்தையொட்டி கட்டிடக் கலைகள் பற்றி பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கமும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி சிந்து சாராவுக்கு பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் பாராட்டுகளும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அடுத்த கடிதம் 18/9/2026 அன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1992 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் நன்றாக இருந்தது. அதுவும் ஒவ்வொரு படத்தில் உள்ள கதைகளை சொல்லி அதன் பிறகு அந்தந்த பாடல்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பான நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி ஐசுவுக்கு பாராட்டுகள். திருநிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலசேவல் பி முருகன் அவர்கள்
1: 18/9/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்றிய நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு எதிரிகள் அவசியமா என்பது பற்றி பல நேயர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. எதிரிகள் இருந்தால்தான் போட்டிகள் வரும். போட்டி இருந்தால்தான் நமக்கு போட்டி போட்டு வேலைகள் செய்வதற்கு ஆர்வம் கூடுதலாக தோன்றும். போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இல்லாமல் இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நிகழ்ச்சி மிக அருமையாக வழங்கினார்கள். தொகுத்து வழங்கிய சகோதரி சுட்டிப்பன் ஜோனாவுக்கு பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றி அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறவங்க மேலச்செவல் பி முருகன்.
0: அடுத்து பாளையங்கோட்டை செம்புலன் ஆதிகவி அவர்கள் அனுப்பின கருத்துக்கள். ஒரு சில அறிவிப்பாளர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு சில பட்டப்பெயருடன் சொல்லி சொல்லி உண்டாக்குகிறார்கள். அதை திருத்தவும் அதை கேட்கவும் பிடிக்கவில்லை. சிநேகிதிய நிகழ்ச்சியில் ஒரு சில அறிவிப்பாளர்கள் வளவள என்று பேசி போர் அடிக்கிறார்கள். பொதிகை தும்பி சரி செய்யவும் இவை அனைத்தும் என் தனிப்பட்ட கருத்து. சரி செய்பவர்களை நல்ல செய்தியோடு வரும் சில அறிவிப்பாளர்கள் என்றும் பாராட்ட கடமைப்பற்றியிருக்கிறேன்.
1: பொதிய தும்பி நிகழ்ச்சியில் வர வர அதிக போராக இருக்கிறது. இதை மாற்றம் செய்ய நிலைய பொறுப்பாளருக்கு என் கடிதம் வழியே செய்தியாய் சொல்லிக் கொள்கிறேன். நேர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் தவியாய் தவிக்கிறார்கள் தங்கள் அறிவிப்பாளர்கள். அப்படி ஒன்றும் அழகாக இல்லை. கேள்விகள் இதை சரி செய்யவும் புதுமையை புகுத்தி எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துங்கள் என நம்பிக்கையுடன் எழுதுகிறேன் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அடுத்த கடிதம் கோவில்பட்டி ஏ குமார் அவர்கள் எழுதியது. 21/9/2026 திங்கள் மதியம் 2-3 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் மிக அருமையாக இருந்தது. அன்பாக சொல்லி நமது நேயர்களை மகிழ்வித்தது பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு கடிதத்தையும் மிக தெளிவாகவும் வாசித்து கூறியது நிகழ்ச்சிக்கு மகுடம் சூட்டியது போன்று இருந்தது. மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பாராட்டுகள். நிகழ்ச்சியில் இறுதியில் வாட்ஸ்அப் வாயிலாக கிடைத்த பாராட்டுகளையும் நிகழ்ச்சியும் பெயரும் சிறப்பாக எடுத்துரைத்தது உரைத்து வழங்கிய சகோதரி மீரா அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள்.
1: 19/9/2026 சனிக்கிழமை காலை 7:10 தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கல்வியின் சிறப்பையும் பெருமையும் பற்றி சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். கல்வி வெள்ளத்தால் போகாது, வெந்தளலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கல்வர்களாலும் களவாட முடியாது. கல்வி செல்வம் பிறருக்கு கொடுத்தாலும் அது குறையாமல் மென்மேலும் உயரும். அதாவது உலகிலுள்ள எல்லா செல்வங்களும் காலப்போக்கில் அழிய வாய்ப்பு உண்டு. கல்விதான் அழியா செல்வம். மன்னருக்கு அவர் ஆட்சி செய்யும் இடத்தில்தான் பெருமை. கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கல்வியின் சிறப்பை எடுத்துரைத்த சகோதரர் திரு இளங்கோ அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் பாராட்டுகளும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அடுத்த கடிதம் 20/9

0: 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:15 தமிழே அமுதிய நிகழ்ச்சி இடம்பெற்ற பாடல்கள் விளக்கம் தொகுத்து தந்தது சிறப்பாக இருந்தது, திரு இளங்கோ அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிசு வாங்க அந்த பாடலின் பொருளும் அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பரிசு வாங்க எண்ணி மன்னரிடம் சென்ற புலவர் மன்னரை புகழ்ந்து பாடி யானையை பரிசாக பெற்று வீடு திரும்பி புலவர் தன் மனைவியிடம் யானை வாங்கியதை சொல்ல நினைத்து யானையின் பல பெயர்கள் சொல்கிறார். அவரது மனைவிக்கு யானை என்று தெரியவில்லை, இறுதியாகத்தான் யானை என்று தெரிந்து கொள்கிறார். தமிழில் ஒரு பொருளுக்கு பல பெயர்கள் கொண்டதாக இருக்கிறது என்பதை கார்மேக புலவரின் ஸ்லேடை பாடல் மூலம் சொன்னது சிறப்பு. பாராட்டுகள், நன்றி.
1: 29/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு இலக்கிய சாரலில் ஔவையாரின் மூதுரை, ஆத்திசூடி போன்ற நூல்களிலிருந்து பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். மன்னரையும் மாசர கற்றோரையும் சீர்தூக்கி பார்த்தால் மன்னனுக்கு தன் தேசத்தில் தான் சிறப்பு, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற கல்வியின் பெருமை எடுத்துரைத்தார்கள். எடுத்து நன்றி என்பது கைமாறு கருதாமல் செய்ய வேண்டும். திரும்ப கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வதுதான் நன்றி என்று சொன்னது அருமை. தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் பழைய பாடல்கள். சகோதரர் மணிமுத்தார் கணேஷ் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்க.
0: 29/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு செலவுக்கு காசு கொடுக்கலாமா என்ற தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் தங்களின் கருத்துக்களை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அனைவருக்கும் பாராட்டுக்கள். குழந்தைகளுக்கு மிக குறைந்த அளவு பணம் கொடுக்கலாம், அந்தந்த செலவுகளை கண்டிப்பாக கேட்க வேண்டும். நான் படிக்கும் பொழுது 1965 2 பைசா கொடுப்பார்கள். அன்று 2 பைசாக்கு கடலை மிட்டாய், ஆரஞ்சு பெப்பர், மின்ட், ஜவ்வு மிட்டாய், தேன் மிட்டாய் போன்றவற்றை வாங்கலாம். அதற்கு மேல் காசு கொடுக்க மாட்டார்கள். குழந்தைகளுக்கு குறைந்த அளவு காசு கொடுக்கலாம், அதிகமாக கொடுக்கிறது தவறு. பொதுவாக சொன்னால் குழந்தைகளுக்கு காசு கொடுப்பதை தவிர்த்து தின்பண்டங்கள் கொடுக்கலாம். தலைப்பை தந்த சகோதரருக்கு நன்றி, இதன் மூலம் பயன் பெற்றுள்ளேன், கருத்து கிடைத்தது, நன்றி.
1: 29/2026 ஞாயிறு காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஒரு பொருளை குறிக்கும் பல ஆங்கில சொற்களை எடுத்து சொன்னார்கள். எடுத்துக்காட்டாக ஃபேட், ஷவுட், ஓவர்வெயிட், பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸம், பிரிட்டி, லீன், தின், ஸ்லீம், இவைகளை எந்த இடங்களுக்கு பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என குறிப்பிட்டு பேசினார்கள். எக்ஸாம்பிளாக பியூட்டிஃபுல், பிரிட்டி ஆகிய இரு சொற்களும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் சிறுமிகள் பற்றி பேசும்போது குழப்பிவிடுகிறது. ஹேண்ட்ஸம் என்ற சொல்லை ஆண்களுக்கு குறிப்பிடலாம் என அழகான விளக்கம் கொடுத்த திரு முத்தையா அவர்களுக்கு நன்றி, பாராட்டுக்கள்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: 19/9/2026 சனிக்கிழமை இரவு இலக்கிய சாரலில் மதுரை காஞ்சி உணர்த்தும் அறநெறிகள் தலைப்பில் உரையாற்றிய சகோதரர் இனிய அரசர் முத்துக்குமார் அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்கள். அறம் செய்ய வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். மன்னர்களின் போர்க்குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் அறம் அதிக செய்ய வேண்டும் என்ற குணம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தது சிறப்பு. இனிய அரசர் சகோதரர் முத்துக்குமார் உரையின் தொடர்ச்சியாக இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமையாக இருந்தது. பழைய பாடல்கள் மட்டுமல்லது, சிறப்பான வாழ்க்கை தத்துவங்கள் உரிய 6 பாடல்கள் முத்து போன்ற பாடல்கள் தொகுத்து மகிழ்வு முத்துக்குமார் சகோதரருக்கு ஸ்பெஷல் பாராட்டுக்கள்.
1: 19/9/2026 வெள்ளிக்கிழமை இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு தொகுப்பினை அனுப்பி சிறப்பித்த வீரவநல்லூர் சகோதரர் திரு லட்சுமணன் அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்கள். திரு ஏ எம் ராஜா அவர்களின் பாடல்களும் முன்னுரையில் திரு ஏ எம் ராஜா அவர்களின் வரலாறு பற்றி குறிப்பிடும்போது வள்ளியூர் ரயில் நிலையத்தில் உயிர் நீத்தது என குறிப்பிட்ட போது வருத்தமாக இருந்தது. முன்னுரை மூலமாக ஏ எம் ராஜா அவர்களின் வரலாறு அறிந்து கொள்ள முடிந்தது. அடுத்து வீரவநல்லூர் சகோதரர் திரு லட்சுமணன் அவர்கள் தொகுத்து வழங்கிய ஏ எம் ராஜா அவர்களின் பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருந்தது. ஒவ்வொரு பாடலுக்கும் சகோதரர் அவர்கள் கொடுத்த விளக்கம் குளிர் தென்றலாக இருந்தது. அருமையான விளக்கத்துடன் கூறிய பாடல்களைப் போலவே பாடகர்களின் விளக்கத்தையும் கேட்டு மகிழ்ந்தோம். எங்கள் ஊரில் கோவில்பட்டியில் பகலில் அடித்த வெப்பத்தை குளிர்தென்றலாக மாற்றியது. பாராட்டுகள். தொகுப்பினை வழங்கி சிறப்பித்த

0: நமது வானொலி நேயர்களுக்கும் சகோதரர்களுக்கும் திரு லட்சுமணன் அவர்களுக்கும் பாராட்டுகளும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 21/9/2026 திங்கட்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில், குழப்பமான மனநிலையில் முக்கியமான முடிவு எடுப்பது சரிதானா? வாழ்வில் எல்லோருக்கும் ஏற்படும் நிலையை தலைப்பாக தந்து அனைவரையும் சிந்திக்க வைத்த சகோதரி மீரா அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்கள். குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவு எடுக்கலாமா என்ற கேள்விக்கு நமது நேயர்கள் மூலம் கிடைத்த பதில்கள் அனைத்தும் பாராட்டுக்குரியது. பயனுள்ள கருத்துக்களை அறிய முடிந்தது. பொதுவாக சரியாக முடிவெடுக்க நமக்கு வழிகாட்டியாக இருப்பது நல்ல மனநிலைதான். அப்படிப்பட்ட மனம் குழப்பத்தில் இருக்கும்போது முடிவெடுப்பது முறையானதல்ல. கால அவகாசம் கொடுத்து எடுப்பதுதான் சரியான தீர்வு கிடைக்கும். சகோதரி மீரா அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள்.
0: 18/9/2026 வெள்ளிக்கிழமை இரவு இலக்கிய சாரலில் பெரிய புராணம் காட்டிய தொண்டு உள்ளங்கள் என்ற தலைப்பில் 63 நாயன்மார்கள், அதில் நான்கு நாயன்மார்களின் சிவத்தொண்டு செய்வதற்கரிய செயல்கள் பற்றியும் சிவன் அடியார்கள் மீது அவர்கள் கொண்ட பக்தி பற்றி சொல்லி அவர்களுக்கு சிவபெருமான் நேரில் வந்து காட்சி கொடுத்து அருளினார் என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்த நமது சகோதரி பேர் தெரியவில்லை, அவர்களுக்கு நன்றி பாராட்டுக்கள். கடைசியாக வந்த கங்கை கரை தோட்டம் பாடலைப் போல எல்லா பாடல்களும் பக்தி பாடல்கள் அமைந்திருந்தால் பெரிய புராணத்திற்கு மேலும் சிறப்பு சேர்த்திருக்கும், பக்தியின் எல்லைக்கே போயிருக்கலாம். நன்றியுடன் பாராட்டுகளும் தன்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறவங்க கோயில்பட்டியைச் சேர்ந்த ஏ குமார் அவர்கள்.
1: அடுத்த கடிதம் பாளையங்கோட்டை செம்புலன் ஆதிகவி அவர்கள் எழுதின கடிதம். ஜெமிமா அவர்களுக்கு என் பாராட்டு கடிதம். தங்கள் அறிவிப்பாளர் அனைவரை விட சிறப்பாக தன் பணியை செய்கிறார். இவர் வந்தால் நிகழ்ச்சி புதுமையாகவும் இனிமையாகவும் ரசிக்கும்படியாக இனிமையான இதமான பாடல்கள் கேட்க முடிகிறது. போட்ட பாடல்களையே திரும்ப திரும்ப ஒளிபரப்பவில்லை, மகிழ்ச்சி. சொல்லும் கருத்துக்களை ஒவ்வொன்றும் ரசிக்க வைக்கின்றன. தங்களுடைய இனிய பாராட்டுக்கள். உங்கள் வானொலி பயணம் தொடரட்டும், வெற்றிகள் குவியட்டும் என்றும் அன்புடன் செம்புலன் ஆதிகவி பாளையங்கோட்டை.
0: 21/9/2026 அன்று கொடுத்த தலைப்பு மிகவும் அருமை. சகோதரத்துவத்தை பற்றிய கருத்து நேர்களிடையே இனிமையான பகிர்வு கொண்டு வந்தது நேர்களிடையே இனிமையான பகிர்வு கொண்டு வந்து சேர்த்தது. கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. அறிவிப்பாளர் சுபகலா மேரா அவர்களுக்கு என் பாராட்டுக்கள். பழைய நினைவுகளை நினைவூட்டின. நிகழ்ச்சியை கேட்கும்போது கண்களில் கண்ணீர் நிரம்பி வழியே பார்த்தது. துடைத்து கொண்டேன் என்ற பகிர்வோடு பகிர்கிறேன். நன்றி பண்பலை 102.6 தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் வந்துட்டே இருக்கு. அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள். நேர்களே, நேர்கள் நவநிலை பெண்மலை 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இது திரையருவி. நம்ம திரையறிவி நிகழ்ச்சியில் வந்துட்டு ஏதோ ஒரு கான்செப்டில் வந்து தமிழ் சினிமாவிலிருந்து நிறைய கேள்விகள் பதில்கள் தான் கேட்டுருக்குறோம். அந்த ஒரு சில இன்னைக்கும் நான் ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நேர்களே. ஆசை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கும். ஆசையாக பாட்டு கேட்குறது, ஆசையாக நமக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் செய்கிறது அப்படின்ட்டு தமிழ் சினிமாவில் நிறைய ஆசை பாடல்கள் வந்து இருக்கு இல்லையா. அந்த ஆசை பாடல்களை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த பாடல்கள் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பாடல் வரிகளை நான் ப்ளே பண்ணுவேன். நீங்கள் என்ன பாட்டு, என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். நிறைய நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியாக ஆசையை வழங்க வந்திருக்கேன். நான் உங்கள் மீரா. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் பேச போகிறாங்க, பதில் சொல்ல போகிறாங்களா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க இங்கிருந்து? விஜயா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் விஜயம்மா. உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா? ஓகே, கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டுனே? ஓகே, என்ன படம்மா?
1: ஆனந்தம்.
0: ஆனந்தம், சூப்பராக கண்டுபிடிச்சிங்க விஜயா. நன்றி
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். 3:05 ஆயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல்ல
0: இருந்து
2: சுந்தர்.
0: சுந்தர் சார், நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கு சுந்தர் சார். சுந்தர் சார், உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேக்குறீங்களா?
2: போடுங்க,
0: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சீங்களா சந்தோஷ்?
1: நினைத்திரம்
0: தாய். என்ன பாட்டு? பக்கத்துல இருந்து யாரோ சொல்லி கொடுக்குறாங்களே, பாத்தீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்றீங்க. சரி ஓகே, கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து
1: என்ன மேடம்,
0: கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம், இப்போ தான் தேடிக்கிட்டு இருக்கோம், இப்போ கண்டுபிடிச்சிருவோம் சார். சரி சொல்லுங்க சீக்கிரம். கண்டுபிடிக்க முடியல, தேடி பார்த்தோம் கிடைக்கல. ஓகே சார், நினைத்தேன்னு வந்தா இன்ன வரைக்கும் சொல்லிட்டீங்க, அந்த பாட்டை நானே சொல்லிடுறேன். உன் மார்பில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகாது, ஆசை நாயகனேன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் முதல்ல. ஆசை நாயகனே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் உன் மார்பில் வெளிமோடி அப்படிங்கிறது அதனுடைய இதாக இருக்கும், பதவியாக இருக்கும். சூப்பர், படத்தை கண்டுபிடிச்சிங்க, முயற்சி பண்ணீங்க, நன்றி நன்றி. நேரம் 3:07 ஆகிட்டு இருக்கு. நம்ம திரையறி நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆசை பாடல்கள் தான் கேள்வியில் கேட்டுட்ருக்கிறோம். நடந்த நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட பேச போகிறோம், என்னென்ன பாடல்கள் வருது, என்னென்ன பாடல்களுக்கு பதில்களை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு நேர்களே, அதே ஆனந்தம் திரைப்படத்தில் தான் கலைக்குமாரோடைய பாடல் வரிகளில் பாடல் வந்துட்டுருக்கு.

0: பண்ணுங்க.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்கள் ஆசை ஆசையாக கேட்டுட்ருக்கிறீங்க திரையறிவு நிகழ்ச்சி நம்ம நலிப்பன்மலை 102.6 நேரமாகச்சு 3:15 ஆசை பாடல்களை தான் நம்ம தமிழ் சினிமாவில் தேடி தேடி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறேன். அடுத்த நேர் யார் இங்கேருந்து பேச போகிறாங்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: சிவகாசிலேருந்து தேவிஸ்ரீ பேசுகிறேன்.
0: தேவிஸ்ரீ அம்மா, எப்படி இருக்கீங்கோ?
1: நல்லா இருக்கேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம் உங்களுக்கும். தேவிஸ்ரீ, உங்களுக்கான பாட்டு வருது, கண்டுபிடிக்கிறீங்களா?
1: போடுங்க
0: கேளுங்க.

0: கண்டுபிடிச்சீங்களா தேவிஸ்ரீ?
1: தூல் படம்.
0: தூல் படத்துல என்ன பாட்டு?
1: என்ன
0: வார்த்தை வரும் தெரியல.
2: சந்திரகலாமா,
0: ஒரு புன்னகையோட வந்திருக்கீங்களே. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே, உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா?
2: பட்டுன்னு
0: கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா? என்ன படம்?
1: அதுக்கப்புறம் வர மாட்டேங்க, மனசுக்குள்ள இருக்க வர மாட்டேங்குது.
0: ஆசை அதிகமாச்சு, மனசை அடக்கி வைக்கலாமா? ஏ
1: மாமா வரல மேடம்.
0: சரி ஓகே, பாட்டு கண்டுபிடிச்சிங்க. ஓகே, என்ன படம் இது?
1: மறுபடியும் ரேவதி, நிழல் ரவி.
0: சூப்பர்,
1: அரவிந்த் சாமி நடிச்சிருப்பாங்க.
0: சாமியா கண்டுபிடிச்சிங்க. சந்திரகலா, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நேர்களை 3:17 நம்ம ஆயிட்டு இருக்கு. நேர்கள்லாம் சூப்பராக பட்டு பட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பாட்டு கேட்டு வர போகிறோம். அதே தூளான ஆசைப்பாட்டு தான். அவங்க தூள் படத்தில் இருந்துப்பா. விஜயோட பாடல் வரிகளில் சங்கர் மகாதேவன், சுஜாதா குரல்களில் வித்யாசாகரோட இசையில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்கலாம்.

0: நேரம் 3:22 ஆயாச்சு. நம்ம நல்லைப்பண்மலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க திரையறிவி நிகழ்ச்சி. திரையரவி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆசை பாடல்களை தான் ஆசை ஆசையாக எடுத்துட்டு வந்துட்டு நேர்கள்ட்ட கேள்விகளாக கேட்டுட்டு இருக்கிறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அடுத்த நேயர் யார், இங்க இருந்து பேச போறாங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து? உடையாம்புலியில இருந்து பத்மா மேம். எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா
0: இருக்கே பத்மாமா. உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா? கேளுங்க.

0: கண்டுபிடிச்சீங்களா பத்மாமா? அம்மாவை வாங்க முடியுமா? சூப்பரான பாடல் இல்லையா? அருமையா கண்டுபிடிச்சீங்க பத்மா, வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. நன்றி நன்றி. 3:23 நிமிடத்துல நம்மோட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருநெல்வேலில இருந்து வினித் பேசுறேன்.
0: வினித், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் வினித். உங்களுக்கு பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுக்கலாம்,
0: கேளுங்க. உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு, சம ஈஸியான பாட்டு.

0: கண்டுபிடிச்சிங்களா வினீத்?
1: கண்டுபிடிச்சாச்சே.
0: கண்டுபிடிச்சாச்சே. என்ன பாட்டு?
1: அடி ஆசம் வச்சா வாங்கி தந்த மல்லிகைப்பூ.
0: என்ன படம்?
1: கும்மி பாட்டு நினைக்கிறேன்.
0: நினைக்காதீங்க, அதேதான்,
1: அதேதான், அதேதான்,
0: கும்மி பாட்டு தான். சூப்பரா கண்டுபிடிச்சிங்க வினீத், வாழ்த்துக்கள், அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி. நேர்களை 3:24 ஆயிடுச்சு, நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் ஆசையா அந்த ஆசை அப்படின்னு தொடரக்கூடிய பாடல்களை தான் நம்ம கேள்விகளை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லா நேர்களும் சூப்பராக கண்டுபிடிச்சிக்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பதில் சொன்ன முயற்சித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். அதே வியாபாரி திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு நேர்களே. ஹரிஹரன் வைஷாலி பாடியிருக்காங்க, தேவாவோட இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம்.

நேர்களை வியாபாரி திரைப்படத்திலிருந்து ஒலித்து கொண்டிருக்கும் அந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது திரையருவி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்க இருக்கிறீங்க. தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

இன்று மாலை 4:25 புதியத்துமி நிகழ்ச்சி நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. இன்றைய புதியத்துமி நிகழ்ச்சியில் கலகலப்பாக விளையாடணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் ஒரு 0462-256-1133. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்க இருக்கிறீங்க. ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: நேயர்களுக்கு இனிமையான ஸ்வீட்டான கியூட்டான மாலை வணக்கங்கள். ஆயாச்சப்பா, 4:07 4 ஆயிடுச்சு அப்படிங்கனால எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் தொதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது பொதிகை தும்பி நிகழ்ச்சியாச்சே. ஆமாங்க, கலகல கலகலன்னு விளையாட போகிறோம். இன்னைக்கும் கலகலப்பாக விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 0462625611332 மற்றும் 0462625611333. இன்னைக்கு புதிய தம்பி நிகழ்ச்சியை எங்கூட சேர்ந்து மகிழ்ச்சியை வழங்க வந்தாச்சு யாரு?
1: நான் சுமித்ரா.
0: சுமித்ரா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கிற?
0: நானும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன், ஜோராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் புதிய தும்பியில் யார் யார் விளையாட போகிறாங்க, எப்படி நம்ம விளையாட்டெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேர்கள் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம சொல்லிடுவோம், சரிங்களா?
1: ஆமாம், ஆமாம்.
0: ஒரு நேர் நீங்கள் வந்து இணைப்பில் வரீங்க அப்படின்னா, கேள்வி உங்களுக்கு ஒரு கேள்வி எங்களுக்கு ஒரு கேள்வி அப்படின்னு மதிப்பெண்களை நம்ம வின் பண்ணிட்டோம்னா எடுத்துக்கலாம். எல்லா டாஸ்க்குமே கால அவகாசம் அப்படிங்கிறது 40 செகண்ட் தான். ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யாராலும் விளையாட போகிறாங்க, பேச போகிறாங்க, ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம், பேசலாம். முதல் நேயர் யார், எங்கிருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேச வந்திருக்கீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
1: ஸ்னேக் பாபு,
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கேன் மேடம், ரெண்டும் நல்லா இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும்.
0: ஓகே, நன்றி
1: பாபு சார்.
2: சரி, கேள்வி நீங்க கேக்குறீங்களா? இல்ல
0: நான் கேக்குறேன்.
2: ஆ ஓகே, கேளுங்க.
0: இது ஒரு ஏழு எழுத்து கொண்ட ஊர்.
2: ஆஹா,
1: ஏழு எழுத்து.
0: கடைசி மூன்று எழுத்து ஒரு மியூசிக்கே குறிக்கும்.
2: மியூசிக்கா?
0: இன்ஸ்ட்ருமெண்டோட பேரை குறிக்கும்.
2: கிட்டார்.
1: கிட்டார்.
2: வயலின்.
0: கடைசி மூணு எழுத்து.
2: கிட்டார்.
1: மூணு எழுத்தா?
2: அம்மா
0: நான் கூட சொல்லிக்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஹலோ.
2: ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
0: கடைசி மூணு எழுத்து மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறிக்கும்.
2: ஓஹோ
0: சரி. நான் மூணாவது எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி.

0: இவ்வளவு கொடுத்தீங்களா, குழப்பம் கொடுத்தீங்களா,
1: என்னமோ இப்படி வாழைப்பழத்தை குடிச்சு இப்படி வாயில கொடுத்த மாதிரியே பேசுறாப்ல.
2: அதுதான்
1: ஒரு எழுத்து, இரழுத்து, மூவழுத்து, நாலு எழுத்து, அஞ்சு எழுத்து, ஆறு எழுத்துங்கிறீங்க.
0: பாபு சார், இந்த டாஸ்க் வந்து சுமித்ராவுக்கு கொடுத்துடலாம்.
1: மூணு வார்த்தைகள் இன்ஸ்ட்ருமெண்ட், எனக்கு கிட்டார் தவிர வேற எதுவுமே தெரிய
2: மாட்டேங்குது.
1: சொல்லுங்க.
2: மூணு எழுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கடம்.
1: கடம்.
2: ஒரு மொழி வே.
0: மிருதங்கம்
1: அவங்க கூட சேர்ந்த சொந்தக்காரங்க
0: அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல.
1: இனிப்பா இருக்கும். அப்புறம் காலையில கண்டிப்பா பயன்படுத்துவோம். காலை மாலை இரண்டு வேளைகளிலும் பயன்படுத்துவாங்க சொல்லிருக்கேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளையா இருக்கும். அதாவது மத்தியான வெயில்ல பார்த்தாலும் டீ குடிக்கிற ஆட்கள் தான் டீ கடை அப்படியே இருப்பாங்க. இந்த வெயில்ல எப்படி டீ குடிக்காங்க அப்படின்னு ரொம்ப நாள
2: யோசிச்சு.
1: ஓ, அப்ப நீங்க எல்லாம் சுறுசுறுப்பா இருங்க, நாங்கெல்லாம் டம்மி பீஸ்மா இருக்கோம்
2: நினைச்சிருக்கேன்.
1: அந்த அதிகமா டீ குடி கூட சொல்றாங்க.
0: ஒரு கடமை கொண்டு வந்துகிட்டு நம்மள
1: உருட்டிட்டாரு, நம்மளே உருட்டிட்டாரு.
0: ஆமா, பேசலாம். அடுத்த நேயர் யார் இருந்து? வணக்கம்.
1: மாலை வணக்கம். என்னது இது சத்தம்?
3: ஹலோ சுமித்ரா மேம்.
1: ஹலோ ஹலோ சுமித்ரா மேம், நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பாலைவனம் நிஷா பேசுறேன் மேம்.
1: நிஷா, எப்படி?
0: நிஷா மேம், நான் இருக்கேன். நான்
1: வேற ரணி இருக்காங்கோ, ஹாய் சொல்லுங்கோ.
3: சாரி மேம், சாரி மேம், சாரி.
0: ஓகே நிஷா,
3: லைனே எனக்கு உங்ககிட்ட பேசவே கிடைக்கவே மாட்டேங்குதா,
0: அதனால டென்ஷன்ல என்னைய மறந்துட்டீங்க நீங்க.
1: யோசிக்காம
0: சரியா
1: 40 செகண்ட்.
0: சட்டுனு அப்படின்னா எந்த பதில் சொன்னாலும் அதுக்கு முன்னாடி சட்டு சட்டுன்னு சேர்த்து சொல்லணும். புரியுதுங்களா?
3: சரிங்க மேம்.
0: சரி, மதியம் என்ன சாப்பிட்டீங்க நிஷா?
3: சட்டுனு லெமன் சேரி சாப்பிட்டேன்.
0: என்ன ட்ரெஸ் போட்டுக்கீங்க?
3: சட்டுன்னு சுடிதார்.
0: சரி, இப்போ உங்க பிறந்த நாள்
3: என்னைக்கு? சட்டுனு மார்ச் 21.
0: உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன?
3: சட்டுனு எனக்கு தயிர் சாதம்.
0: எப்பவுமே லேட்டா தான் கிளம்பி போவீங்களா?
3: என்ன
0: வந்து காபி குடிச்சிங்களா, டீ குடிச்சிங்களா, என்ன மில்க் குடிச்சிங்களா?
3: சட்டுன்னு பால் தான் குடிப்பேன் மேம்.
0: சட்டுன்னு எப்படி பால் குடிக்க முடியும்?

0: அம்மா கொண்டு கையில கொடுத்தா டக்குன்னு வாயில வாங்கி குடிச்சிருவாப்ல.
1: ஆஹா நிஷா சூப்பரா லேர்னிங், 40 செகண்ட் முடிஞ்சிச்சு,
0: ஜெயிச்சிட்டீங்க, சட்டி சட்டுன்னு சொல்லிட்டீங்க,
1: சட்டி சட்டுன்னு விளையாடிட்டீங்க போங்க.
0: ஆமா
2: போதும்.
1: இப்ப சொல்றேன் பாருங்க, உசு
0: உசு பேரு பேரு
1: பேரு சொல்லணுமா?
0: ஆமா
2: ஆமா ஆமா.
1: ஐயோ மகேஷ்
0: மகேஷ்
1: ரமேஷ் ஆமா விஜேஷ்
0: போயிடாது.
1: ஐயோ ஒரு பேர் யாரு?
0: சுரேஷ்.
1: ஆ சுரேஷ்.
0: ஆ
1: கமலேஷ். ஒரே இசு இசு மூச்செல்லாம் வாங்கி போச்சு. நிஷா நன்றி, ரொம்ப கலகலப்பா நிகழ்ச்சியை மாத்தினதுக்கு
0: ரொம்ப நன்றி. தேங்க்யூ நிஷா,
2: என்னோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு.
1: அப்படியா?
0: ரொம்ப நன்றி
1: நன்றி நன்றி உங்களுடைய பாராட்டுகளுக்கு. நன்றி நன்றி சுமித்ரா, சிரிப்பு நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க.
0: ஜெயிச்சிட்ட மணி, ஜெயிச்சிட்ட ஜெயிச்சிட்ட.
1: பரவாயில்ல, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய நேரில் கூட விளையாட போறோம். இப்போ சூப்பரான ஒரு பாடல் கேட்டலாம். ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இந்த ஜாஸ்தி கிஃப்ட் குழுவினர் பாடியிருக்காங்க, கேட்கலாம்.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: நேரம் ஆயிடுச்சு 4:20. புதிய தும்பி நிகழ்ச்சி தான் ஆட்டகாசமான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து விளையாட போறேன். நேயர் யாரு பேச போறாங்க விளையாடலாம சுமித்ரா?
2: கண்டிப்பா.
1: ஹலோ,
2: ஹாய், வணக்கம்.
3: கண்டுபிடிச்சுக்கோங்க. நேற்றை விட அதிகம், முந்தாள் விட குறைவு, இன்னைக்கு எப்படி பாத்துக்கோங்க?
2: மீடியம், மீடியத்துல இருக்கீங்க. தொடர்ந்து மழை வரும், பாத்துக்குவோம். சரியா?
3: ரொம்ப சந்தோஷமா.
2: சரி, வரட்டும். கேள்வி நீங்க கேக்குறீங்களா? நான் கேக்கட்டுமா?
3: நீங்க கேளுங்களே.
2: ஓகே, நான் வந்து ஒரு பொருள் சொல்வேன், அந்த பொருளோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத 40 செகண்ட்க்குள்ள சொல்லு. 10 பயன்கள் சொல்லணும். சரியா?
3: அந்த ஒரு பொருளை வச்சு பயன் சொல்லணும் அப்படிதானே?
2: ஆமா ஆமா.
3: சரி
2: சொல்லட்டா?
3: சொல்லுங்க.
2: புத்தகத்தோட அட்டை, அதை வச்சு என்னெல்லாம் செய்வீங்க?
3: சின்ன பிள்ளைங்க
2: ஒரு கப்பல் செஞ்சு விளையாடலாம். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் சொருகி வச்சுக்கலாம்.
3: நினைச்சோமோ அதெல்லாம் பயன்படுத்தணும்.
2: சரியா?
3: ஒரு அஞ்சு எழுத்து சொல்லுமா?
2: அஞ்சு எழுத்து சொல்லு.
3: ஆமா, முதல் ரெண்டு எழுத்து எடுத்து விட்டால் ஒரு நட்சத்திரம் வரும்.
2: நட்சத்திரம் ரோஹிணி.
3: ஆமா, அடுத்தாப்புல இந்த 2 எழுத்தையும் 3 எழுத்தையும் எடுத்துட்டா நம்ம உடம்புல ஒரு உறுப்பு வரும்.
2: காலு, கை.
3: அஞ்சு எழுத்து சொல்.
1: நட்சத்திரம் ரோஹிணினா உடல் உறுப்பு இல்ல.
2: ரோஹிணி கிடையாது.
3: அஞ்சு எழுத்து சொல்ல 3 எழுத்து வரும்.
2: ரிஷபம்,
1: விருச்சிகம்.
2: விருச்சிகம்,
1: மகரம்.
3: விருச்சிகம் 4 எழுத்துல.
2: விருச்சிகம், மகரம்.
3: விருச்சிகம் 6 எழுத்து வரும்.

0: மகரம்.
1: ஒரு உறுப்பு வரும்.
0: ஐயா சாஷ்டாங்கமா விழுந்துடுறேன், எனக்கு எதுவுமே தெரியலையா, எதையா சொல்லுங்க.
1: அதாவதுமா கற்பூரமா,
0: கற்பூரம், கற்பூரம், கரம்,
1: பூரம், பூரம் நட்சத்திரம்,
0: ஓ பூரம்,
1: பூரம், பூரம் நட்சத்திரம்,
2: கரம்.
1: ஆமா அப்ப கரம் வருதா கை,
0: அது சரி,
2: சூப்பர் சூப்பர் இருக்கு, சூப்பர் சார்.
0: கலக்குறீங்க நீங்க, இன்னொரு
1: புள்ள குடுக்கா இருந்தா அம்மா மணக்கும் சொல்லு, சொல்லிரோம் மணக்கும் சொல்,
0: மணக்கும்ல சாமிக்கு தீபாவளி கட்ட நான் கண்டுபிடிச்சிட போறேன்.
1: அப்ப தமிழ் சொல்லிரோல
2: இப்படி ஈஸியான குளுவெல்லாம் விட்டுட்டு,
0: அதெல்லாம் விட்டுட்டு ராசி வரும், கை வரும், கால் வரும் சொல்லிக்கிட்டு
1: ஒரு மார்க் வாங்கிக்க என்ன பண்ண வேண்டியிருக்கேன்.
0: உருளு உருளு உருண்டான் தான் சொல்ல மாட்டேங்கல, கதறி அழுதாட ஒருத்தி பாவம் அப்படின்னு பச்சை புலம் சொல்றீங்களா.
1: சரி பாதியா சொல்லுன்னு பார்த்தேன்.
0: ஐயா அந்த அளவுக்கு எல்லாம் ஞானம் தான், நான் இப்படி இருக்க போறேன், ஞானம் ஞானம் அப்படி இருக்கேன்.
2: சரி அம்பலானந்த் சாருக்கு, அம்பலானந்த் சாருக்கு நீங்க என்ன டாஸ்க் வச்சிருக்கீங்க?
0: அவங்களுக்கு தான் கொடுத்துட்டேன், நானு சொல்லியாச்சு, அவங்க துவந்து போயிட்டாங்க, அவங்களுடைய மார்க் வாங்கிக்கிட்டாங்க, எல்லாம் சரியா போச்சு, மனசுல எதையும் வச்சுட்டாங்க. ரொம்ப நன்றி
2: அம்பலானந்த் சார், நீங்க கொடுத்து சொல்லல புதிரல என்ன நடக்குதுன்னே எனக்கு மறந்து போச்சு.
0: ஒரு செகண்ட்ல வந்து சுத்தி விட்ட மாதிரி புள்ள ஆயி
1: போச்சு,
2: முடிஞ்சு போச்சு.
0: நன்றி, நமக்கு
2: நன்றி, நன்றி, மீண்டும் நாளை
1: சந்திப்போம். நன்றிமா.
2: 4:26 ஆயிட்டு இருக்கு அப்பா, நம்மள தலையும் புரியாம வாழும் புரியாம வந்து சுத்த விட்டுட்டு இருக்கிறாங்க நேர்கள். ஓகே, அடுத்த நேர் யாரு அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி
0: பாட்டு
2: பாட்டு வந்துட்டே இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, காதலன் படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். சூப்பரான அட்டகாசமான ஒரு பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி
0: அம்மா சேர்ந்திருக்காங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் சரியா மாலை 4:32 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதுகீதும் நிகழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியா நேர்கள் தான் எங்களுக்கு வந்து கேள்விகள் அட்டகாசமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்களும் டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கிறோம். பேசலாம். அடுத்த நேயர் யாரு, இங்கிருந்து வணக்கம்.
2: ஹாய், வணக்கம.
3: வணக்கம்
1: வணக்கம்
3: வணக்கம் மாலை வணக்கம். சங்கரன்கோவில் இருந்து வேம்படி முத்து.
1: சங்கரன்கோவில் இருந்து முத்து சார்.
2: முத்து எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சகோதரிகள் இருவரும் நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்புறம் உங்களை மழைகளை பெஞ்சுதா என்ன?
3: ஆறே எழுத்துல ஒரு பேரு.
2: ஆறே எழுத்துல ஒரு பேர்.
3: அந்த நான் நினைச்ச பேர் வரணும். அதுக்கு நான் வந்து மத்த எழுத்துக்களை பூரா சொல்லிடுறேன். ஆறு எழுத்துக்களையும்
2: சொல்லிடுவேன்.
3: அந்த ஆறு எழுத்தும் குழப்பமா இருக்கும்,
2: குழப்பமா இருக்கும்.
3: நீங்க வருஷப்படுத்தி அந்த பேரை சொல்லிடணும்.
2: ஓ அப்படி, சரி சரி சொல்லுங்க.
3: ஆமா. மரம்,
2: மரம்.
3: பசி,
2: பசி.
3: வா
1: வா
2: வா.
3: அவ்வளவுதான்.
1: இது மொத்தமே
3: ஒரு பேர் ஒளிஞ்சிருக்கு.
1: இதுக்குள்ள ஒரு பேர் இருக்கு.
3: இதுக்குள்ள ஒரு பேர் இருக்கு.
2: மரம், பசி.
1: மரம், பசி.
3: வா வாணா, வாணா மட்டும்.
2: இது ஒரு பேர் இருக்கு. ஏன் எனக்கு தெரியும்?
1: வாரம்
2: எனக்கு தெரியும். ஏய், ஒருத்தர் பேசுவாருமா? ஒருத்தர் பேசுவாரு நம்ம கிட்ட.
1: அப்படியே
2: பேசி பேசி கொள்வாரு ஒருத்தர். முன்னாடி நேர். ஏய், ரொம்ப ஈஸி பேரு. உலகை ஆள்றவனுடைய பேரு. தலைவனுடைய பழைய தலைவனுடைய இது வேற. இன்னைக்கு ஃபங்க்ஷன் வேற. இன்னைக்கு
3: உலக தலைவர்.
2: ஆமா. டேய், பிறந்தெல்லாம் இருக்கிறாங்க.

0: தோல்வியாவது அதெல்லாம் ஒரு கவலை கிடையாது, பிரச்சனை இல்ல. டோன்ட் வரி, பீ ஹாப்பி, அதான் பாலிசி.
1: என்ன
0: சொல்றனோ அதுக்கு நீங்க எதிர்மாறா செய்யணும்.
1: எதிர்மாறாது
0: சொல்லுங்க ரெடியா? நாய் போல குறைக்க கூடாது. என்ன
2: சார்,
0: விடாம சிரிக்க கூடாது. சங்கரங்கோயில இருந்து பூனை வந்திருக்குது.
2: சோறு வைக்கலங்க யாரும், சோறு வைக்க முதல்ல.
0: முத்து சார் சூப்பரா லேண்டிங்க. 40 நிமிஷத்துல கடகடன்னு சொன்ன எல்லா கமெண்டுமே கரெக்டா வந்து சொல் பேச்சு கேட்காம தப்பா செஞ்சீங்க.
2: இப்படிதான் இருக்கு, நல்ல பிள்ளையா இருக்கணும், இப்படியே இருக்கணும். சரியா, நன்றி.
0: சூப்பர் சார்,
2: சூப்பர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: மித்ரா, நம்ம நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாட்டை போய்
2: கேட்டுட்டு
0: வந்துருவோம். ஜென்டில்மேன் படத்துல இருந்து மின்மினி பாடி இருக்காங்க, பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் அட்டகாசமாக கேட்டுட்டு இருக்கிற பொதுகி தும்பி பொதுகி தும்பி நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி வழங்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் மீரா மற்றும் சுமி. சுமித்ரா பேசலாமா?
1: கண்டிப்பா.
0: அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்க பேசி வந்திருக்கீங்க?
0: குமார் சார்.
1: குமார், நலமா இருக்கீங்களா? ஒரு கேள்வி கேப்பேன், அதுக்கு வந்து அதெல்லாம் ஆங்கில கலப்பு இல்லாம தமிழ்ல, தூய தமிழ்ல பேசணும், சரியா? ஓகே. ஆமா, குற்றாலத்தன் திருநெல்வேலிக்கு வந்து நீங்க பஸ்ல தானே வந்தீங்க? உடனடியா கேக் வெட்டலனா உங்களுக்கு மனசே சரி இருக்காதாமே? மறந்துடாதீங்க, சரியா?
2: சொல்லுங்க.
1: கல்லாமை.

0: மெய்
1: ரெண்டு.
0: ஏ வேற என்ன மெய் இருக்கு? மெய்யம்மை, வல்லமை, வலிமை. சொல்லி
2: முடிச்சிட்டேன்.
0: எருமை, பொறுமை, கருமை, இதுதான். வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க.
1: மனசுல இருக்க.
0: ஆமா, அப்படி பொங்கி வெளியே வந்துருச்சு நிகழ்ச்சி கலந்து கொண்டு.
2: நன்றி. பயங்கரமா இறைச்சலோடு வந்து பேசி கலகலப்ப விளையாடி போயிட்டாங்க குமார் சார். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, ஹரிஹரன் சுஜாதா குழுவினர் குரல்கள்ல, ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து.

0: ஃப்ரெண்ட்ஸ் படத்துலேருந்து சமையான ஒரு போட்டி பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரமாயாச்சு மாலை 4:50. நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்ந்து விளையாடலாம். யார் விளையாட வராங்க பேசிடலாம். வணக்கம்.
1: ஹாய், வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து பேசி வந்திருக்கீங்க?
2: என்ன
1: வேணா செய்யலாம்.
0: நீங்களே கேக்குறீங்களா?
2: ஒரு முதல் எழுத்து அந்த பாட்டுக்கு வந்து பழத்தில் வரணும்.
0: பழம், பழம்,
1: பழம்.
0: சரி,
2: ரெண்டாவது நம்ம ஓட ஓட்டத்துல வரணும்.
0: ஓட்டமா?
1: பழம்,
2: பழம், பழம்.
1: ஃபர்ஸ்ட் பழம்.
0: பழைய பாட்டா புது பாட்டா?
2: அது அது பழைய பாட்டு தான்.
0: சரி, ஓட்டம், பழம். சரி,
1: பழம்,
2: பழம் வரும். ரெண்டாவது ஓட்டம். மூணாவது அடுத்த வீட்டு கோழி.
0: அடுத்த வீட்டு கோழியா?
2: ஓடுறது
0: குடும்பத்துல இருக்கிறவங்க பேரா?
1: கொய்யா, ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், மாதுளப்பழம்.
2: ஒரு பழம் இல்ல.
0: அதுல எந்த பழம் இல்லையா?
1: அத்தி பழம்.
0: குடும்பத்துல இருக்கிறவங்க பேரா?
1: அப்பா அம்மா.
2: குடும்பத்துல உள்ள பேரு சேர்ந்து ஒரு
1: பழம். நீ
0: அப்பா, அப்பா, பழம். நீ அப்பா. நீ இல்ல வருது. ரன் இல்ல. ஓட்டம் சொந்தப்பட்ட எதுவுமே இல்லையே.
2: இது அண்ணே, தம்பி, அக்கா, தங்கச்சி அப்படி வரும்.
0: சரி, முடிஞ்சு போச்சுமா டைம். எனக்கு நீங்களே சொல்லிடுங்க.
2: நான் சொல்லவா? பப்பளிக்கிற, பப்பளிக்கிற, பப்பாளி பழத்தை.
0: அடுத்து நான் கேக்கட்டுமா? ரெடியா இருக்கீங்களா? இப்ப வருது பாருங்க உங்களுக்கு கேள்வி. உங்களுக்கு 40 செகண்ட் டைம், சரிங்களா? நீங்க வந்து பொய் மட்டும் தான் பேசணும்.
1: பொய் மட்டும் தான் பேசணும்.
0: பொய், பொய்,
1: பொய்மையே பேச கூடாது.
2: பேசவே தெரியாது
1: மேடம்.
0: அப்ப நீங்க தான் இந்த இந்த டாஸ்க்கு சரியான
1: ஆளு. சரியா?
0: 40 செகண்ட்ல
2: தெரியாது. நீங்க சொல்லேன்னா நான் சொல்ல முடியாது.
1: அதான் கேக்குறோம். நாங்க கேக்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க.
0: நீங்க சொல்றதுக்காக நான் பொய் சொல்ல முடியாதுங்கறாங்க.
1: அப்போ நெஞ்சு வலிக்குதுமா.
0: என்ன குடுக்கலாம் உங்களுக்கு? ஒரு டங் ட்விஸ்டர் தான் குடுக்க போறேன்.
1: அதாவது நாப்பிரல் ஒரு சொல்லு குடுக்கறாங்க. சரியா?
0: சரியா.
1: நாப்பிரல் அதாவது வந்து ஓடுற நரி இல்ல, ஒரு நரி, கிளநரி, கிளநறி, முதுகுல ஒரு ஒரு முடி, நரமுடி அப்படி சொல்லுவாங்களா?
0: அந்த மாதிரி ஒரு வந்து நாப்பிரல் வாக்கியங்கள் சொல்ல போறேன். அதை நீங்க வேகமா 40 செகண்ட்ல சொல்லணும்.
1: சரியா?
0: எனக்கு 40 செகண்ட்ல குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 4 வாட்டியாவது நீங்க அதை சொல்லிடணும்.
1: அப்படித்தான்.
0: சரிங்களா? நீங்க எவ்வளவு ஸ்பீடா சொல்றீங்களா எனக்கு தெரியாது. ஆனா 4 தடவை நீங்க சொன்னா உங்களுக்கு மார்க்.
1: ஆமா, ஈஸி பூசி.
0: சொல்லட்டுமா? ரோஸு, ரோஸு, ரோஸு, ஊட்டி ரோஸு, பீசு, பீசு, பீசு, சிக்கன் பீசு. மாசு, மாசு, மாசு, நான் தான் மாசு.

0: மொத்தம் மூணு லைன் என்னன்னு புரிஞ்சிருச்சா?
1: ரோஸு, பீசு, மாசு.
2: ஊட்டி ரோஸு, பீசு பீசு பீசு, சிக்கன் பீசு,
0: போங்க.
1: ஆமா,
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் விளையாடுங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. விளையாடி மதிப்பெண்கள் பெற்ற எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். என்ன ஒரே கல் கல் அப்படின்னா, ரொம்ப மகிழ்ச்சி உற்சாகமா நிகழ்ச்சி இருந்தது அப்படிங்கிறதுனால ஒரே மகிழ்ச்சி அது. நம்ம நிகழ்ச்சி நிறைவு பாடல் தான் கேட்க போறோம். எந்த படத்துல இருந்து அப்படின்னா, சிவாஜி படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், ரெஹானா, பென்னிதயால் எல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலோட பொதுவீத்து நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நானுங்கள் மீரா மற்றும்
1: நான் சுமித்ரா. தேங்க்யூ வெரி மச்.

0: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து ஜிலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளைக் கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சத்னம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனியதொரு மாலை வணக்கங்கள் நேர்களே. நேரம் மாலை 5:03 நிமிடம். நீர்கள் 6 மணி வரை கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க இது படமும் பாடலும். படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1995 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. கூடவே ரொம்ப சுவாரஸ்யமான அந்த திரைப்படங்களை பற்றிய தகவல்களோட நிகழ்ச்சி வழங்க ரொம்ப மகிழ்ச்சியா உங்களோட

0: அறிஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் மீரா. 1995 அப்படின்னு பார்க்கும்போது நிறைய திரைப்படங்கள் வந்து வெளியே இருக்கிறேங்க. ரொம்ப ஹிட்டான நிறைய வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடித்த நிறைய திரைப்படங்களை வந்து 1995 வந்து வெளியே இருக்கு. அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல என்ன திரைப்படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அட இந்த பீஜியத்தை கேட்டவுடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அவங்க இது வந்து பாஷா திரைப்படம் தான். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த கதை நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். வந்து மாணிக்கம் அப்படின்ற ஒரு ஆட்டோ டிரைவர், இவர் வந்து அவனுடைய தங்கைகளோட தம்பியோட வந்து இருக்கிறாங்க. ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குடும்பம் இந்த மாணிக்கத்தோடைய குடும்பம். ஆனால் இவருக்கு ஒரு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவர் வந்து மும்பையில் ஒரு தாதாவாக இருக்கக்கூடிய மார்க் ஆண்டனி, அதாவது ரகுவரன் சார்கிட்ட அவங்க அப்பா வந்து வேலை பார்ப்பார். அவரை வந்து ஆண்டனி துன்புறுத்தும் போது அதை எதிர்த்து நிற்கிறதுக்காக மாணிக்கம் வந்து ஒரு பெரிய பாஷாவை வந்து மும்பையில் மாறுவார். அதுக்கப்புறமா மரணப்படுக்கையில் இருக்கிற அவங்க அப்பா வந்து, வேணாப்பா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீ நார்மலாக அமைதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால, ஒரு சாதாரணமாக சென்னைக்கு வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடருவார். ஒரு காலகட்டத்தில் இவர் தான் அப்படின்னு தெரிய வரும்போது, திருப்பி வந்து அந்த எதிரி வந்து மார்க் ஆண்டனிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு திரும்பி அவர் குடும்பத்தை பழிவாங்க வராரு. அதில் வந்து எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருந்துச்சு. ஓகே, இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, அவருடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய மாஸ் வந்து டயலாக்ஸ் எல்லாம் சொல்லி ஆகணும். சுரேஷ் கிருஷ்ணனோட இயக்கத்தில், தேவோட இசையில் ரஜினிகாந்த், நக்மா, ரகுவரன்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் இந்த போஸ்டர்ஸ்லாம் வெளியிடும் போது ஒரு நாயோடு வந்து ரஜினி சார் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து வெளியாகிருக்கும். இது வந்து அந்த ஷூட்டிங்க்கு அந்த இடத்துக்கு செட்டுக்கு தற்செயலாக வந்த கிரேட் டென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை நாய் வந்து வந்திருக்குது. ஆக்சுவலாக இந்த நாய் வந்து இந்த படத்தில் இப்படி ஒரு காட்சி சேர்க்கணும்னு பிளான் பண்ணலை. அந்த எதேச்சியாக வந்து அந்த டாக் வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்ததுனால அதை டாகோடு சேர்த்து வச்சு அதில் போஸ்டரை வந்து ரெடி பண்ணி இந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலே மும்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. நிறைய வந்து மும்பையில் சில பகுதிகள் வந்து ஷூட்டிங் பண்ணியிருந்தா கூட நிறைய காட்சிகளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் ஷெட் போட்டு வந்து எடுத்திருக்கிறாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு திரைப்படம் பாஷா அப்படின்னா, பாடல்களாகட்டும் கதையாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரேட்டான படம் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக இந்த ரஜினி சாரோட இந்த டயலாகை நம்ம மறக்கவே முடியாதுங்க.
1: ஒரு தடவை சொன்ன, 100 தடவை சொன்ன மாதிரி

ராஜா படத்தில் இருந்தால் இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, ரா ரா ராமையா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வந்து எட்டுக்குள்ளே அடைக்கலாம் அப்படின்னு எட்டு ஸ்டேஜாக வாழ்க்கையை பிரித்து அழகாக பாடி இருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாமா?

நேர்களை நேரம் மாலை 5:15. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் 1995 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. அடுத்த திரைப்படம் என்ன?

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: ஆமாம் நேர்களே, உங்களுடைய கெஸ்ஸிங் கரெக்டு தான். இது பாம்பே திரைப்படம் தான். ரொம்ப ஒரு அருமையான காதல் கதை. அந்த சேகர் அப்படிங்கிறவங்களுக்கும் ஷைலா பானு இந்த இரண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய காதல் இது மையமாய்த்து தான் வந்து ஒரு இந்து குடும்பத்திற்கும் முஸ்லீம் குடும்பத்திலும் இடைப்பட்ட ஒரு காதலுக்கு நடுவில் இருக்கிற கதைக்களம் தான் இது. ரொம்பவே இந்த திரைப்படத்தை வந்து ரசிக்காதவங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே வந்து அந்த காதல் காட்சிகளாகட்டும் பிற்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த படத்தில் சொல்லப்பட்ட அந்த மெசேஜ் ஆகட்டும் ரொம்பவே வந்து அருமையாக இருக்கும். இந்த படத்தில் முதல்ல அரவிந்த் சாமி அவர்களுக்கு இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க கொடுத்த வாய்ப்பு முதல்ல யார் கிடைச்சது தெரியுமா? விக்ரம் சாருக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் வந்து இந்த படத்தில் வேறொரு படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தாடி மீசையெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்ததுனால இந்த படத்தில் வந்து ஒரு பிளாங்காக ஒரு நல்ல சப்பி பாயாக நடிக்கிறதுக்காக முடியாது அப்படிங்கிறதுனால இந்த வாய்ப்பை வந்து அவங்க மறுத்துருக்கிறாங்க. மணிரத்னம் சாரோடைய இயக்கத்தில் ஏராளமான இசையில் வந்து அரவிந்த் சாமி மனிஷா குயிராலாலும் நடிச்சிருப்பாங்க. மணிரத்னம் சார் வந்து இந்த திரைப்படத்தை முதல்ல மலையாளத்தில் தான் எடுக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தமிழ் எடுத்து அதுக்கப்புறமா ஹிந்தி தெலுங்குலாம் டப் செய்யணும் அப்படின்னு முடிவும் பண்ணி வந்து எடுத்த படம் தான் இந்த பாம்பே அப்படிங்கிற திரைப்படம். படத்துடைய நிறைய காட்சிகள் வந்து நம்முடைய பொள்ளாச்சியிலையும் அதுக்கப்புறமா கேரளாவிலையும் வந்து படமாக்கியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் என்ன கண்ணாளனி. இந்த பாடல் அப்படிங்கிறது வந்து நம் மதுரையில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திருமலை நாயக்கர் மகால்லையும் கேரளாவில் இருக்கக்கூடிய பேக்கல் அப்படிங்கிற கோட்டையிலும் தான் படமாக்கியிருக்காங்க இந்த பாடலை. ரொம்பவே வந்து வசூல் சாதனை செய்த ஒரு திரைப்படம். 1995 வெளிவந்த இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் காதல் காட்சிகள் எப்போவுமே நம்ம நினைவில் இருக்கும். அப்படி ஒரு காட்சியை தான் இப்போ நீங்கள் கேட்கலாம்.
1: ஒரு நிமிஷம்
2: லக்ஷ்மி, லக்ஷ்மி
1: லட்சுமி உள்ள போயிருக்கு.

எல்லாத்துக்குமே இந்த அருமையான காதல் பீஜியம் அப்படிங்கிறது நம்ம மனசை கொள்ளையடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேட்கும்போதே அந்த ஃபீல் வருது இல்லையா. சூப்பரான அந்த பாம்பே திரைப்படத்தில் இருந்தால் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்க சித்ராவோட வாய்ஸில் அதே கண்ணாலனி பாடல் தான் கேட்க போகிறோம், கேட்கலாம்.

நேர்லேயின் நம்ம நெல்லையின் இசை களஞ்சியம் நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1995 வெளிவந்த தமிழ் திரைப்படங்களில் இருந்து சுவாரஸ்யமான தகவல்களோடு பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அது ஒரு சில அடுத்த படம் என்ன படம் அப்படின்னா, ஆமாங்க, கர்ணா திரைப்படம் தாங்க அது. ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் டபுள் டூயல் ரோலில் நடித்து ரொம்பவே ஹிட்டான ஒரு திரைப்படம் தான் இந்த கர்ணா திரைப்படம்.

படத்தில் நடிக்கிறதுக்காக அர்ஜுன் சார் வந்து அவருடைய ஸ்டைல் ஆகட்டும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே வந்து மாற்றுறதுக்காக ரொம்ப நாட்கள் வந்து பயிற்சி எடுத்து தான் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு துணிச்சலான விஷயமாக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டதுங்க. படத்தில் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த கோர்ட் சீன்ஸ் எல்லாமே வந்து அர்ஜுனுடைய அந்த அனல் பறக்கும் வசனங்கள் வந்து ஒரு லாயராக நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த டுயல் கேரக்டரில் ஒரு கேரக்டர் லாயர் கேரக்டராக இருக்கும் இல்லையா, ரொம்பவே வந்து கைத்தட்டல்களை பெற்ற காட்சிகள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே வந்து வித்யாசாகர் இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க, ரொம்பவே மெனக்கெட்டு இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த மலரி மௌனமாக இந்த பாடலை பற்றி சொல்லி ஆகணுங்க. அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது ரொம்பவே இன்றைக்கும் மனசில் நம்ம கேட்கும்போது அப்படியே நிலச்சி நிற்கிற ஒரு வரிகளாக இருக்கும். பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோ அப்படின்ற இந்த பாடல் வரிகளை வந்து ரொம்பவே ரசித்து ருசித்து எழுதியிருக்கிறாங்க கவிஞரி. அந்த பாட்டு வரியை கேட்டானுங்க.

சிவானந்த சாருடைய இந்த பாடல் வரிகள் நிறைய பேருக்கு இன்றைக்குமே வந்துட்டு ஒரு லவ் ஹிட்ஸில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த பாட்டு தான் கேட்டு ரசிக்க வரோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில். நேரமாயிடுச்சு 5:26.

அவங்க முத்து திரைப்படம் தான். கே எஸ் ரவிக்குமார் அவங்களுடைய இயக்கத்தில் ஏரமணி சில ரஜினிகாந்த், மீனா, சரத்பாபு எல்லாரும் நடித்திருந்த அட்டகாசமான திரைப்படம் தான் மூத்து திரைப்படம். ஒரு தமிழ் திரைப்படம் அப்படிங்கிறது நம்ம இந்தியா தாண்டி வந்து வெளிநாடுகள்லேயும்

0: ஒரு முத்திரை பதிச்சிருக்கு, அவ்வளோ ரசிகர்களை சம்பாதிச்சிருக்குன்னா அது இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஜப்பானில் வந்து இந்த திரைப்படம் வந்து சம ஹீட்டாக வந்து ஓடி இருக்குது. டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கில் மட்டும் கிட்டத்தட்ட 23 வாரங்கள் ஓடி சாதனை படைச்சது இந்த படம். அங்கே ரஜினி சாருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாச்சு இந்த படத்துக்கு பிறகு தான். 3R கூட்டணி வந்து இந்த படத்தில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. யார் இந்த 3R அப்படின்னா, நம்முடைய ரஜினிகாந்த் சார், ஏஆர் ரஹ்மான், கே எஸ் ரவிக்குமார், இந்த 3R, இவங்க 3 பேரும் சேர்ந்து இணைந்த வரலாற்று திரைப்படமாக அமைஞ்ச முதல் திரைப்படமே இது தான். படத்தில் வந்துட்டு இந்த ராஜா, சரத்பாபு நடிச்சிருப்பாங்க இல்லையா ராஜா கேரக்டரில், இந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு முதல்ல வந்து வேற பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. யார்கிட்ட அப்படின்னா, அரவிந்த் சாமி கிட்டேயும் ஜெயராம் கிட்டேயும் வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனால் கதைப்படி வந்து ரஜினிகாந்த் அவர் காட்சியில் கன்னத்தில் அறையணும் அப்படிங்கிறதுனால சூப்பர் ஸ்டார் அடிக்க பயந்து ரெண்டு பேரும் இந்த வாய்ப்பை வேணான்னு சொல்லி அதை கொஞ்சம் மறுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த கதாபாத்திரத்தை வந்து சரத்பாபு அவர்கள் வந்து ஏற்று நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். படத்தில் வரக்கூடிய அந்த ஜமீன் அரண்மனை அப்படிங்கிறது உண்மையில் அது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாதுங்க, அது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு மஹால், ஒரு அரண்மனை தான் அது. அழகான காட்சிகளாகட்டும், கேரள மாநிலத்தில் ஷூட் பண்ணப்பட்ட காட்சிகளாகட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முத்து திரைப்படத்தில் நிறைய நகைச்சுவை காட்சிகள் கூட நம்ம மனசை வந்து கிளியடிச்சிருக்கோம். இருந்தாலும் ரஜினி சார் அப்படின்னாலே பஞ்ச் டயலாக் இல்லையா, இந்த பஞ்ச் டயலாக் நம்மளால் மறக்கவே முடியாது.
1: நான் எப்போ வருவே எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்.
0: ஆமாங்க, வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருது. முத்து படத்தில் இந்த பாட்டு கேட்கலாமா?

2.6 தொடர்ந்து 65வது சுப்ரோட்டா கோப்பை கால்பந்து போட்டியின் ஜூனியர் பாய்ஸ் 17 வயதுக்குட்பட்டோருக்கான இறுதிப் போட்டி டெல்லியில் உள்ள டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் விளையாட்டரங்கிலிருந்து நேரடி வர்ணனையாக கேட்கலாம். தொடர்ந்து நம்முடைய வழக்கமான நிகழ்ச்சிகளை நேர்கள் நியூஸ் ஆனர் ஆப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கேட்டு ரசிக்கலாம்.

அப்படிங்கிறது வந்து அஜித் சார் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் வந்து அதுக்கு முன்னரே இந்த படத்திற்கு முன்பாகவே வந்து திரையில் அறிமுகமாக இருந்தால் கூட இந்த படம் தான் வணிக ரீதியாக ஒரு மிகப்பெரிய

அப்படிங்கிறது வந்து அஜித் சார் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் வந்து அதுக்கு முன்னரே இந்த படத்திற்கு முன்பாகவே வந்து திரையில் அறிமுகமாயிருந்தா கூட இந்த படம் தான் வணிக ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இவருக்கு வந்து ஆசை நாயகன் அஜித் அப்படின்னு ஒரு அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெயர் கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் வசந்த் வந்து இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க இல்லையா. தேவாவோட இசையில் தான் சுவலக்ஷ்மி, அஜித்குமார், பிரகாஷ் ராஜ் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ஒரு ஒரு அந்த காலகட்டத்திலேயே வந்து ஒரு ஹிட்டான ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் அப்படி சொல்லலாம். இந்த கேரக்டர் அஜித் சாரோட இந்த கேரக்டர் முதல்ல வந்து சூர்யா சாருக்கு தான் போயிருக்குது. அவருக்கு அந்த டைமில் நடிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாத இருந்ததுனால வந்து மறுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டரோட எந்த வாய்ப்பு வந்து அஜித் சார் போயிருக்கு. அதை நடித்தே ரொம்பவே ஹிட் ஆகி ஆசை நாயகன் அஜித் அப்படின்ற பேரும் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருந்தது. இப்போ இந்த படத்தில் வந்துட்டு எல்லாம் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்குற படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த டைட்டில் ட்ராக் அப்படிங்கிறது ரொம்பவே ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே ஒரு டைட்டில் ட்ராக்கை கொடுத்து வந்து ரொம்பவே அசர் வச்சுருந்தாங்க. அந்த டைட்டில் ட்ராக் தான் இப்போ கேட்க போகிறோம்.

ஆசைன்னு சொல்லி இந்த டைட்டில் ட்ராக் வந்து அவருடைய அஜிஸா சோலக்ஷ்மி காதல் காட்சிகளாகட்டும் பேருந்து காட்சிகளாகட்டும் எல்லா காட்சிகளையும் இந்த டைட்டில் ட்ராக் வந்து ஒரு படமுழுக்கவே பயன்படுத்தப்பட்டிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஆசை திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களை தான் பாட்டு வந்துட்டு இருக்கே, கேட்கலாம்.

நேர்கள் நியூஸ் ஆனர் ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்க லைவ் ஸ்ட்ரீமிங்ல இது படமும் பாடலும். இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1995 வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள்ல இந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு சில அந்த திரைப்படம் அடுத்த திரைப்படம்

0: ரவீந்திரா அவங்களுடைய இயக்கத்தில் இளையராஜாவோட இசையில் தான் இந்த படம் வந்து வெளியாயிருந்தது. சதி லீலாவதி திரைப்படம் தான் அது. கமல்ஹாசன், ரமேஷ், அரவிந்த், கல்பனா, ஹீரா, கோவி சரளா எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு இந்த திரைப்படத்தை வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் இருந்தால் தழுவலாக எடுத்திருந்தாங்க. ஷீ டெவில் அப்படிங்கிற அமெரிக்க திரைப்படத்தை தழுவி தான் இந்த குடும்ப பாங்கான இந்த பொழுதுபோக்கு திரைப்படம் வந்து இயக்கப்பட்டுச்சு. ரொம்பவே சூப்பரான இந்த கொங்கு தமிழ் அப்படிங்கிறது இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். கமல்ஹாசன் ஆகட்டும், அந்த கோவி சரளா ஆகட்டும், இவங்க வந்து இந்த கோவி வட்டார வழக்கு, அதாவது கொங்கு தமிழ் அப்படிங்கிற அந்த தமிழை வந்து ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க. இந்த கொங்கு தமிழ் அப்படிங்கிறது ரசிகர்கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சூப்பரான இந்த திரைப்படத்தை வந்து நம்ம ஒரு காட்சி அந்த கொங்கு தமிழை கேட்கலன்னா எப்படி கேட்கலாமா?
1: கோயம்புத்தூர்ல இருக்கு தாய் மகிர்மா
2: நடந்தவங்களுக்கும்
0: ஒரு இன்டர்வியூவில் கமல் சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த படத்தில் நான் டப்பிங் கொடுக்கறதுக்கு வந்து கோவி சரளா தான் எனக்கு வந்து டயலாக் கோச்சாக இருந்தால் இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நான் டயலாகே கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயம் கேட்டு கேட்டு அந்த கொங்கு தமிழ் பேசுகிறதுக்கு முழுதுமே எனக்கு கோச்சாக இருந்தவங்க கோவி சரளா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து சார் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த சதி லீலாவதி திரைப்படத்தில் இருந்தால் நம்ம பாடல் கேட்க போகிறோம். நேரில் இன்றைய படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இதுவரை 1995 ஒளிவந்த தமிழ் திரைப்படங்கள் தான் பாடல்கள் கேட்டு சமய ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைவான பாடல் வந்துட்டே இருக்க சதி லீலாவதி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.
3: என்ன பாட்டு பாடுவானா?
4: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
3: தண்ணி கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ?
4: கேட்டுது
3: வா.

0: அம்மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தபுகடீர்னு குதிச்சு நீச்சலடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி போடாதீங்க மாமா.
1: பாடுங்க மாமா, பாடுங்க.

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சேலத்தில் 26 புதிய நகர பேருந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி

தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் கோப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் கபடி பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

2.6 இசையோடு என்றும் நீங்கள். இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 6:03. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேரம் மாலை 6:10. கேட்டுட்ருக்கிறீங்க பக்தி மாலை நிலை பண்பலை 102.6. தேவைப்படும் நேரத்தில் நாம் செய்யும் சிறிய உதவி இந்த உலகத்தை விட அளவில் பெரியதாக கருதப்படும்.

நேரம் 6:15. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. ஒருவர் செய்த நன்றியை மறவாமல் அவரின் தீய செயல்களை அப்பொழுதே மறந்துவிடுவது நல்லது.

நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அறிவின் வடிவமாக திகழும் கடவுளின் திருவடியை வணங்குவதே நாம் கற்ற கல்வியின் சிறந்த பயனாகும்.

நேர்களே, கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பக்தி மாலை. கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் 20வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். அதனைத் தொடர்ந்து 6:35 சேவை செய்திகள் நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு மீண்டும் ஒரு மாலை வணக்கம். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதல் செய்தி என்ன, முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியர்களுக்கு 2026-27 ஆண்டிற்கான பிரதம மந்திரியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டமான பிஎம் யாசஸ்வி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்படும் மரபினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்பட்டு வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3ஆம் ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் மாணவ மாணவியர்களுக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பாலிடெக்னிக்கில் இளங்கலை தொழிற்படிப்பு, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணவர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருந்த அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. 2026-27 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமான UMIS ஷார்ட்கட், இதை வந்து யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமான UMIS என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி www.umis.tn.gov.in இந்த இணையதளத்தின் மூலம் வருகின்ற மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலரையும் அலுவலக நேரங்களில் அணுகி தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் முதல் பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

நேரம் 6:43. கேட்டுட்டு இருக்கிறீங்க சேவை செய்திகள். சேவை செய்திகள் அடுத்த தகவல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வந்து கடந்த 9 அன்று முதல் மாவட்ட மற்றும் மண்டல அளவில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான நீச்சல் போட்டி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி கடந்த 16 அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அந்த போட்டியானது அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 6 என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி நீச்சல் போட்டி மற்றும் கைப்பந்து போட்டி வருகின்ற அக்டோபர் மாதம் 6 என்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போட்டியில் பங்கேற்கும் மாணவர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகள் அக்டோபர் மாதம் 6 அன்று உரிய நேரத்தில் கலந்து கொண்டு போட்டியில் பங்கு பெறலாம். அதேபோல இம்மாதம் 28 அன்று நடைபெற இருந்த மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 7 அன்று காலை 8 நடைபெறும் போட்டியில் பங்கு பெறலாம் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

நேரம் மாலை 6:50 ஆகிக்கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இணைந்திருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 சேவை செய்திகள். சேவை செய்திகள் அடுத்த சேவை செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் டிசிடியில் நடத்தப்படும் அகில இந்திய தொழிற்தேர்வில் தனித்தேர்வராக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தனித்தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் விண்ணப்ப படிவம், முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பேடு மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான வழிகாட்டுதல் ஆகியவற்றை www.silktraining.com

tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். தேர்வு கட்டணத்தை www.karuvulam.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக ஈச்சலான் செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்ட அரசின் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதநிலை தேர்வுக்கான எழுத்து தேர்வு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படும். எழுத்து தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டும் செய்முறை தேர்வு அந்த மாதம், அதாவது நவம்பர் 27 அன்று நடைபெறும். இதற்கான முழு வழிகாட்டுதல் www.silktraining.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தனி தேர்வராக எழுத தேர்வு எழுத இம்மாதம் 21ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. தனி தேர்வராக விண்ணப்பிக்க கடைசி தேதி அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.

நேரம் 6:57. சேவை செய்திகள் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் சிங்கார வேலன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை தொடர்ந்து 7 அறிவியல் தகவல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள்.

2.6 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7 மணி. நேர்கள் கேட்கவிருப்பது அறிவியல் தகவல். அறிவியல் என்பது எப்போதும் சுவாரஸ்யமானதுங்க. நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்துள்ளன. உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய சில

நேரம் 7:05 ஆகி கொண்டிருக்கிறது. கேட்டுட்டே இணைந்திருக்கிறீர்கள் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோடு. நெல்லை பண்பலை 102.6. பெருங்கடல்களின் வெப்பநிலை அமைப்புகள் வந்து வறட்சி ஒரே நேரத்தில் உலகளவில் பரவுவதை தடுக்க உதவுகிறது என குஜராத் மாநில காந்திநகர் ஐஐடி ஆய்வு தெரிவித்திருக்கிறது. 1901 முதல்

2020 வரையிலான பருவநிலை தொடர்பான ஆய்வுகளை இது பரிசோதித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பூமியின் 1.8 முதல் 6.5% நிலப்பகுதிகள் மட்டுமே ஒரே நேரத்தில் வறட்சியை சந்திக்கிறது. இதற்கு முந்தைய ஆய்வுகளில் பூமியில் 1/6 ஒரே நேரத்தில் பாதிக்கப்படுகிறது என்று தெரிவித்திருந்தாங்க. ஆனால் பாதிப்பு பகுதிகள் இதைவிட குறைவாக இருக்கும் என குஜராத் மாநில காந்திநகர் ஐஐடி ஆய்வு தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை. தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6 உடன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நேரம் 7:13. ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவல் கேட்டுட்ருக்கிறீங்க. உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை அப்படின்னு சொல்லப்போனால் அந்த பனிப்பாறையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா A23A. இந்த உலகின் பெரிய பனிப்பாறையோட பேர் வந்து A23A. சரி, இந்த பாறைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 ஆண்டுக்கு பின் தற்போது இந்த பாறை மறைந்து விட்டது என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்களாம். இதன் பரப்பளவு வந்து, இந்த பாறை இருந்ததுன்னா அந்த பாறையுடைய பரப்பளவு வந்து 3500 சதுர கிலோமீட்டரும் 920 அடி உயரமும் கொண்டது. இதனுடைய எடை வந்து 1,00,000 கோடி டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகின் பெரிய பனிப்பாறையான A23A பனிப்பாறை. இது அண்டார்டிகாவில் பில்ச்னர் பனிப்பாறையிலிருந்து 1986 முதன் முதலில் உடைந்து இரண்டாக பிரிந்தது. 40 ஆண்டாக இதன் நகர்வை விஞ்ஞானிகள் கண்காணித்து வந்தனர். பருவநிலை மாற்றம், வெப்பநிலை உயர்வு உள்ளிட்டவையால் இதன் பெரும்பாலான பகுதி உடைந்து உருகி வந்தது. கடைசியாக 2026, அதாவது இந்த ஆண்டு கடந்த ஏப்ரல் மாதமே, செயற்கைக்கோள் பார்வையிலிருந்து முழுவதும் மறைந்துவிட்டது என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்க. உலகின் பெரிய பனிப்பாறையான A23A. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலை பண்பலை 102.6. அடுத்து ஒலிபரப்பும் பாடல் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த விடுதலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:18. கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் தகவல்கள். நெல்லை பண்பலை 102.6. இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் வீதி, அதாவது மில்கி வேன்னு சொல்லுவாங்க. இது வந்து விண்மீன் மண்டலங்களின் தொகுப்பை தான் நம்ம வந்து பால் வீதி அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒன்று தாங்க நம்ம சூரிய குடும்பம். பால் வீதி வந்து 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவானவை. 10,000 முதல் 40,000 கோடி நட்சத்திரங்களையும் 10,000 கோடி கோள்களையும் கொண்டது தான் இந்த பால் வீதி. இது தட்டை வடிவத்தில் இருக்கும் சுருள் அமைப்பில் காணப்படுகிறது. நமது சூரிய குடும்பமானது பால் வீதியின் மையப்பகுதியிலிருந்து 26,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கிறது. பால் வீதி ஏற்கனவே மதிப்பிட்டதை விட பெரிதாக இருக்கிறது என ஐரோப்பிய விண்வெளி மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. நேரம் 7:20. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விக்ரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

நேரம் 7:25. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி மேலே செல்கிறது இல்லைங்கயா. இதில் வந்து வளிமண்டலத்தில் அவை குளிர்ந்து காற்றில் மிதக்கக்கூடிய தூசிகள் மீது நீர்த்துளிகளாக அது சேர்கிறது. இந்த நுண்ணிய நீர்த்துளிகள் மற்றும் பனித்துளிகளே மேகமாக உருவாகின்றன என்று சொல்கிறாங்க. ஒரு சராசரி மேகத்தின் எடை என்பது 500 மெட்ரிக் டன் இருக்குமாங்க. அதே போல் சராசரி மேகத்தின் அடர்த்தி என்பது ஒரு கனமீட்டருக்கு சுமார் 1.003 கிலோ இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த அடர்த்தியானது அதை சுற்றியுள்ள காற்றை விட சுமார் 0.4% குறைவு என்றும் சொல்கிறாங்க. காற்றின் அடர்த்தியை விட மேகத்தின் அடர்த்தி குறைவாக இருப்பதால் மேகங்கள் மிதக்கின்றன என்று ஆய்வுகள் சொல்கிறது. நிகழ்ச்சி நிறைவாக மாவீரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. கேட்டுட்டு இணைந்திருக்கிறேன்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள். இனி கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். அதனைத் தொடர்ந்து ஆசிய அஞ்சல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது, தொடர்ந்து கேட்டு இணைந்திருக்கிறது.
1: जुड़ी हुई है। फिलहाल हम आपको लिए चलते हैं ताजा तरीन एशियन गेम्स की अपडेट के लिए आकाशवाणी दिल्ली के स्टूडियो।
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: Hello and a very warm welcome to all the listeners of Akashvani. Dosto, main hu Sakshi Mandwal aur mere saath is waqt jud rahe hain Shabab Anwar, and the best news of the day is coming and has come from the world of athletics. Ji ha, the biggest news of the day, should I be saying, is that India went on to win the silver medal in 4x400 meter relay mixed event. The quartet of Poovamma Raju, Vishal Thinarasu, Vidya Ramraj and Manu T.S., who were representing India, made sure that India finished with that coveted silver. At one point it looked that we might have to suffice with the bronze, but we were able to get that coveted silver for us. And also, let me just inform all our listeners over here that India have already won the gold in 2018 and also the silver in 2022, and now we've been able to keep

ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடோடா என்னுடைய பாடல் தான் வர இருக்கிறது, என்னுடைய பாடல் தான் அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருப்பீங்க. சரி, யாருடைய பாடல், யார் விரும்பி கேட்ட பாடல் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். மஞ்சள் நீர் காயலிலிருந்து சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குலையன் கரிசல் சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட

ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நேரம் 7:48 ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி பாபு, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து, நெல்லை டவுன் கல்லணை நடராஜன், ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புது நெல் புதுநாத்து.

நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று இரவு 8:05 நமது நெல்லை பண்பலை 102.6 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப்பில் கேட்டு காற்றலைகளில் கேட்டு மகிழலாம். இதற்கான வாட்ஸ்அப் எண் 9443330794 இந்த வாட்ஸ்அப் எண்ணில் இன்றைக்கி நீங்கள் குரல் பதிவு மூலமாக கேட்கலாம். எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்துலேருந்து இந்த பாடல், அதாவது நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர் சொல்லிக்கோங்க. அது கூட என்ன பாடல் வேணுமோ அந்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பேரையும் சொல்லி

0: செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான வரி 10%-லிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25% மாற்றி அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கையை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல்பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய கடல்பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும், எனவே இதுகுறித்து

0: பொருட்களுக்கான வரி 10%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25%-ஆக மாற்றி அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கையை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல்பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய கடல்பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும், எனவே இதுகுறித்த கல்லூரிகளில் 112 கல்லூரி முதல்வர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பல்லி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியின் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் பூவம்மா ராஜு, விஷால் தென்னரசு, வித்யா, மானு ஆகியோர் கொண்ட குழு 2வது இடத்தை பிடித்து இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் சீமா குமாரி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வால்டர்ஸை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், சிராக் தோஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் 2வது இன்னிங்ஸில் 199 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம்.

நேரம் 8:05 ஆகிக்கொண்டிருக்கிறது. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த நெல்லை பண்பலை 102.6 மற்றும் மத்திய அலை 1197 KHz குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி, நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சி. இன்றைக்கி நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் எண்ணான 944-33-60-794 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு குரல் பதிவு மூலமாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். உதாரணமாக நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ நீங்கள் உங்கள் பேர் சொல்லிக்கலாம். பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான பாடல் காற்றலைகளில் மிதந்து வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து. இந்த நிகழ்ச்சி குக்கு.

0: நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சாம்பவர் உலகிலிருந்து ஐயப்பன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: முத்துக்குமார் சார், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக
1: இருக்கும். இன்று எனக்கு
0: இந்த நிகழ்ச்சி குக்கு நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாங்க தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சாம்பவர் உலகிலிருந்து ஐயப்பன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: முத்துக்குமார் சார், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கும்.
1: இன்று எனக்கு அன்புள்ளப்பா படத்திலிருந்து மரகத வள்ளிக்கு மனக்கோலம் இந்த பாடலை கொடுங்கள். நன்றி சார்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். நேரம் 8:12. நிகழ்ச்சியில் வரக்கூடிய

0: கிரிங்க மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேரம் 8:12. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் வாட்ஸ்அப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம்.
1: குக்கு நிகழ்ச்சியில் வான்மதி என்ற படத்தில் இடம்பெற்ற வைகரியில் வந்ததென்ன வான்மதி அந்த பாடலை தரும்படி கேட்டுக்கொள்வது கோவையிலிருந்து அட்டப்பாடி செல்வசுப்பிரமணியன் மற்றும் திருநெல்வேலி வி என் சித்திரம் அம்புஜம் அம்பலவான்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:17 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர்விருப்பு பாடல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருப்போர் வருக வணக்கம்
1: சார். இனிய வணக்கம். வெங்கடேஸ்வரம் பாலகிருஷ்ணன் படம் வீரத்தாலாட்டு பாடல். கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்குத்தான். இந்த பாடல் பாடுங்க. நன்றி
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது. குக்கு நேர்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் குரல் பதிவு மூலமாக கேட்டு உங்களுக்கான பாடலை கேட்டு மகிழலாம். நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ உங்கள் ஊர் பேர் உங்கள் பேரை சொல்லிக்கோங்க. என்ன திரைப்படத்துலேருந்து எந்த பாடல் வேணுமோ அதையும் சொல்லி குரல் பதிவு மூலமாக நீங்கள் 9443630794 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான பாடலை கேட்டு மகிழலாம். நெல்லை பண்பலை 102.6 மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில்

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேரம் 8:24 நிமிடம். குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நான் அல்வா கோஸ்ட்லேருந்து சுபா பேசுகிறேன் சார். எனக்கு வந்து கர்ணா படத்துலேருந்து மலரே மௌனமா அந்த பாட்டு.
1: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: நேரம் 8:30 ஆகிக்கொண்டிருக்கிறது. இணைந்திருக்கிறீர்கள் குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
2: அன்பார்ந்த அறிவிப்பாளர் முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கு மேல பாண்டவர் மங்கலம் பத்திரகாளி அம்மன் கோவில் தெரு ஆறுமுகசாமியின் அன்பு கலந்த வணக்கம்.
1: வணக்கம்.
2: எனக்கு கோட்டை வாசல் படத்திலிருந்து மன்னவனே மன்னவனே மாலையிட்ட மன்னவனே அந்த பாட்டை தாருங்கள். நன்றி, வணக்கம்.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: மனதிற்கு இனிய கீதங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் கோவில்பட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன்.
0: வணக்கம்.
1: இதே கோவில் படத்திலேருந்து வான உயர்ந்த சோலையிலே நடந்த பாதையெல்லாம் பாடல் கொடுங்க. நன்றி சார்.
0: நன்றி நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதை வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:41 ஆகிக்கொண்டிருக்கிறது. இணைந்திருக்கிறீர்கள் குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? வணக்கம்.
1: இரவு வணக்கம் சொல்வது குரன்கோட்டையில் இருந்து முருகன். படம் கண்ணதிரையை தோண்டினால் பாடல் சல்லோமியா சுண்ட தஞ்சி சோருடா என்ற பாடலை ஒளிபரப்பு செய்யும். மிக்க நன்றி சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ கண் எதிரை தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. கேட்டுட்டே இணைந்திருக்கேன்.

குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேரம் 8:46 நிமிடம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? வணக்கம்.

0: வணக்கம் சார், நான் வெங்கடாம்பட்டிலேருந்து சித்ரா பேசுகிறேன். எனக்கு பெரிய அண்ணா படத்துல இருந்து நிலவே நிலவே சரிகம பதினி பாடு அந்த சாங் வேணும். நன்றி.
1: ஓகே, கொடுத்துடலாம். நீங்கள் கேட்ட பாடல் இதை வந்து கொண்டிருக்கிறது. பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:51. குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக வணக்கம்.
1: ஹலோ, நான் கிளாக்லத்திலிருந்து வளர்மதி பேசுறேன். எனக்கு மறுபடியும் படத்தில இருந்து எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு சாங் பிளே பண்ணுங்க. தேங்க்யூ சார்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு கிராமத்திலிருந்து கவிப்பிரியா பேசுகிறேன். எனக்கு புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இருந்து கல்யாண மாலை என்ற பாடல் வேண்டும்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் இதோ நிறைவு பாடலாக வந்து கொண்டிருக்கிறது. குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன். நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:01. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இசை மாலை.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 9:15. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இடைவிடாத இசைமலை.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிபோல் இனிக்கும்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் நேர்களே,
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் பதிற்று பத்தில் மானமும் வீரமும், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க இலக்கிய சாரல். இதில் தமிழின் உயர்வை உலகறிய செய்த இலக்கியங்களுள் சங்க இலக்கியம் முதன்மையான இடத்தை பெற்று திகழ்கிறது. அத்தகைய சிறப்பு பொருந்திய சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்களில் புறம் பற்றி பாடப்பட்டுள்ள 2 நூல்களில் ஒன்று பதிற்றுப்பத்தாகும். இந்த நூல் சேர அரசர்களின் வாழ்வியல் பண்புகளை எடுத்தோதும் ஒப்பற்ற இலக்கியம். சேரவேந்தர்களின் கல்வித்திறம், மனத்தின்மை, புகழ்நோக்கு, ஈகைத்திறம் ஆகிய பெருமித பண்புகளையும், படைவன்மை, போர்த்திறம், பொருள் செயல் வகை, குடியோம்பல், ஆட்சித்திறம் போன்றவையும் நயம்பெற விளக்கப்பட்டிருக்கிறது. இவையாவும் புறநானூற்றுப் பாடல்களைப் போன்று புறத்திணையை பொருளாக கொண்டு பாடப்பட்டுள்ள பாடல். பாடான் திணையில் அமைந்த 80 பாடல்களை கொண்டது இது. இதில் 8 சேரவேந்தர்களை பற்றி குமட்டூர் கண்ணனார், பாலை கௌதமனார், காப்பியாற்று காப்பியனார், பரணர், காக்கை பாடினியார், கபிலர், அரிசில் கிழார், பெருங்குன்று கிழார் என 8 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலை 102.6.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 இன்றைய இலக்கிய சாரலில் 10 மானமும் வீரமும் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக 10 இடம்பெற்றிருக்கக்கூடிய 80 பாடல்களில் மானம் குறித்த செய்தியாக 5 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 2 குமட்டூர் கண்ணனார் இமயவரம்ப நெடுஞ்சேரலாதனை குறிப்பிடும் பொழுது, கண்களில் மகிழ்ச்சி காட்டி நெஞ்சில் பகை உணர்வை பகைவரிடத்தே வெளிப்படுத்த தெரியாதவன் என்றும், கனவிலும் கூட பொய் கூறாதவன் என்றும், வேந்தனின் இயல்பான குணத்திலிருந்து எந்த நேரத்திலும் மாறாதவன் என்றும், 4 காப்பியாற்று காப்பியனாரின் பாடல்களில் கலங்காயி கண்ணி நார்முடி சேரலாதனின் படை வீரர்களின் செயல்களாக குறிப்பிடப்படுகின்ற போக்கு வியக்கத்தக்கதாக இருக்கிறது. எதிரி நாட்டு படை வீரர்கள் புறமுதுகிட்டு ஓடும்போது, பணம்பூ மாலையை அணிந்த உன் படை வீரர்களின் முதுகில் படைகளை செலுத்த மாட்டார்கள் என்பதனை, ஒடுங்காதெவ்வர் ஊக்கு அறை கடையி புறக்கொடை எரியார் நின் மரப்படை கொள்ளுனர் என்று அரசனின் மான உணர்வையும் அவனது சொல்லுக்கு கட்டுப்பட்டு போர் செய்யும் வீரர்களையும் பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

நெல்லை பண்பலை 102.6 இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பதிற்றுப்பத்தில் உள்ள 80 பாடல்களில் 32 பாடல்கள் வீரம் பற்றிய செய்தியை சொல்கிறது. இவற்றில் 2 பத்தில் 4 பாடல்கள் வீரம் பற்றிய செய்தியை பற்றி எடுத்து இயம்புகிறது. அவற்றில் சில இமயவரம்ப நெடுஞ்சேரல் இரும்பொறையின் வீரத்தை அருகில் அரண்மனையில் வாழும் அரசர்கள் உறக்கம் வராமல் உன்னை நினைத்து நெஞ்சம் நடுங்குகிறார்கள். அவ்வாறு நடுங்குவதற்குரிய காரணம் உன்னுடைய வீரம்தான். இதனை கேட்பதற்கு எங்களுக்கு மிகவும் இனிமையாக உள்ளது. உனது புகழ் வளர்க என்று தொடுகொள் இனநிறை நெஞ்சு அதிரந்தாங்கு முரசு முழங்கு நெடுநகர் அரசு துயில் ஈயாது மாதிரம் பணிக்கும் மரம்பீங்கு பல்புகள் கேட்டார்க்கு இனிது நின் செல்வம் கேட்டோன்று என்று குமட்டூர் கண்ணனார் சேரனின் வீரத்தை இந்த பாடல் மூலம் பதிவு செய்திருக்கிறார். மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் பதிற்று பத்தில் மானமும் வீரமும் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் நிறைவாக 4 பத்தில் 6 பாடல்கள் வீரத்தை பற்றி குறிப்பிடுகின்றன. கலங்காய் கண்ணி நார்முடி சேரலாதனின் வெற்றியையும் வீரத்தையும் பலவாறு குறிப்பிட்டிருக்கிறார். நார்முடி சேரலாதன் கூற்றுவன் போல போர்த்திறம் பெற்றவன். தும்பை மாலை சூடி செனந்து வந்த பகைவர்களை அஞ்சத்தக்க வகையில் போரில் அலரும்படி உன்னுடைய பெரிய முரசு முழங்கிக் கொண்டே இருக்கும். முரசுகள் முழங்கினால் பகைவர்களின் அரண்கள் அழிவது உறுதி என்று எடுத்தெறிந்து இறங்கும் ஏவல் வியன்பண்ண உருகும் என அதிர்பட்டு முழங்கி செருமிக்கு அடங்கார் அரண் வாடச் செல்லும் காலன் அணைய கடுஞ்சினை முன்ப என்ற பாடலில் அரசனது வீரத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். பதிற்று பத்தில் அக்கால போர் நெறிமுறைகள் எவ்வாறு பின்பற்றப்பட்டன, போரில் வெற்றி பெற்ற அரசன் தான் மட்டுமே பொருட்களை வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு வாரி வழங்கியுள்ள திறமும் மானத்துடனும் நேர்மையான வீரத்துடனும் போர் நெறிமுறைகள் அக்காலத்தில் பின்பற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பதிற்றுப்பத்தின் மூலம் நாம் இன்று தெரிந்து கொண்டோம். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
1: புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
0: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை கேட்டு வரும் நேரம் இது. சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256111 மற்றும் ஒரு எண் 0462256111 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் முதல் நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம், என்ன பாடல் கேட்கிறாங்க என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கடல இருந்து மாசன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: ஓகே, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடல் கேட்கலாமா?
1: அம்மன் கோவில் கலசாதை படத்துல இருந்து பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சினேன்
0: ஓகே. நன்றி, நீங்க கேட்ட பாடல் இதை வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.
2: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

0: நேரம் இரவு 10:27. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர், வருக, வணக்கம்.
1: ஊர் உறங்கும் நேரத்தில் உலாவரும் நிலா மகளாய் நிலை பண்பலை 102.6 அன்பான சார் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்புசன் ஆண்டனி.
0: ஆண்டனி சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்.
1: கிராமத்தியம் திரைப்படம் சார், அதுல பி ஜெயச்சந்திராயும் ஜானகியும் பாடிய அந்த ஊத காத்து, ஊத காத்து படிச்சுக்கிட்டு இருக்கு.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்க.

0: இரவு 10:32. இதமான இரவு வேளையில் உங்கள் செவிகளில் சுகமாக வீசிக்கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கியிருக்கும் இம்சை அரசன் முத்துக்குமார் சாருக்கு வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்ப்பேன். வசந்தா, நலமா இருக்கீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்கம்மா,
1: என்ன பாட்டு? அனைவரும் ரொம்ப ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க.
0: கேட்டதா சொல்லிடுவோம். நீங்க கேட்டதே அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓகே, நன்றி. என்ன பாடல் கேட்கலாம்?
1: என் தங்கை கல்யாணம் படுத்து வந்து தோல் மீது தாளாட்டு, அந்த பாட்டு நம்ம நேயர்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்.
0: நன்றிம்மா, நன்றி. உங்களுக்காக அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டுட்டே இணைந்திருங்க.

0: நேரம் இரவு 10:38 நிமிடமாக கொண்டிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கிறீங்க சுகமான ராகங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கத்தோடு இணைவது வாழ வந்தாலும் ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: ரவி என்ன சொல்லுங்க, என்ன பாடல் நீ கேட்கலாம்? ஒரு மெலடி பாடலா கேட்கலாம்.

0: இதமான இரவு வேளையில் சுகமாக வருடி கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இனிய ராத்திரி வணக்கத்துடன் எனது பாடலை கேட்க அவளோடு காத்துக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் சேரன் முத்துக்குமார் சார்.

0: மக்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியில் இணைவது சிந்து பூந்தரை முருகன் சார்.
1: முருகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
0: சின்ன சின்ன என்று தொடங்கும் உள்ள பாடல் சார். நன்றி
1: நன்றி. கண்ணாடி பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:48. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இனைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வேடவுட்டி செல்வகுமார் பேசுறேன் சார்.
0: செல்வகுமார் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: தந்து விட்டேன் என்னை படத்துல முத்தமாம அந்த பாட்டை கொடுங்க சார். வளர்க ஆண்டு வாழ்த்துக்கள். நன்றி சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது கேட்டுட்டே இணைந்திருங்க.

0: இசை சாரலா இசை மெட்டு போட்டுக்கொண்டிருக்கிறது. நெல்லை பண்பலை 102.6 மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கரும்பலூர்ல இருந்து மல்லிகா பேசுறேன் சார்.
0: கரும்பலூர்ல இருந்து மல்லிகா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து பொற்காலம் படத்துல இருந்து கருவேல கட்டி வச்சு கூப்பிட்டு அந்த பாட்டு போடுங்க சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: நேரம் இரவு 11 மணி. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைபெறும் அடுத்த அன்பு நேர் யார் என்று தெரிந்து கொள்வோம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோயில்பட்டியிலிருந்து பிரியா பேசுறேன் சார்.
0: பிரியா, பிரியா மேடம் சொல்லுங்க, என்ன பாடத்துல இருந்து எந்த பாடல் வேணும்?
1: உமை குயில் பாடத்துல இருந்து உன்னோடு இந்த பாடல் போடுங்க சார். ரொம்ப
0: இந்த பாடல் எடுத்தாச்சு. நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருக்கேன்.
1: தேங்க்யூ சார்.

இரவு 11:05 ஆயாச்சுங்க. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. நிறைவாக ஒலிக்கும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள். மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் இம்சை அரசன், முத்துக்குமார், சரிமுத்து.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 திரைக்கணம் கேட்கலாம் ஒழிக்கிறது. சத்யம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: SP பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது பட்டிக்காட்டு ராஜா திரைப்பட பாடல்.

திரைக்கானத்தில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: ஹெவி ரெயின்ஃபால் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் ஓவர் உத்தராகண்ட், பீகார், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ், கேரளா, மாஹே அண்ட் தெலங்கானா டுடே. அண்ட் இன் தி ஏஷியன் கேம்ஸ் 2026, இந்தியன் ரன்னர்ஸ் ஹவ் கிளின்ச்ட் சில்வர் இன் த மிக்ஸ்ட் 4x400 meter ரீலே ரேஸ் அட் நாகோயா. பிஃபோர் தட், சீமா குமாரி ஒன் ப்ரோன்ஸ் இன் த 10,000 meter ரேஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் அட் தேர்ட் ஸ்பாட் இன் 32.50 minutes. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இனி கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிக்கிறது ஆஷா போஷே பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.

0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: இனி கேட்கலாம் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து பாடல்களை. முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இரவின் மடியில். தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: अभी तो मरने हो।
2: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं मोहम्मद।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்ட் 100.1 கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதலில் ஒலிக்கிறது பி. சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டு கேட்கலாம்.

0: ஒழித்து பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேடி வந்த மாப்பிள்ளை.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில்
3: அக்டோபர் மாதம் 5
2: காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே. வானொலியில் நிற

0: நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 1:41. தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். ஒலிக்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன்.

சொர்க்கத்தை மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா.

கண் பார்வையில் கல்லூருமோ கல்லூரினால் தள்ளாடுமோ சொர்க்கத்தை தேடுவோம் மது கிண்ணம் மலர் மஞ்சம்.

சொர்க்கூரி மது கிண்ணம் மலர் மஞ்சம் நமக்காக அம்மம்மா.

இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது.

0: தந்தைக்கு நன்றி சொல்வேடா. மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வேடா.
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினா

அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா.

இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று அருணாச்சலம் மற்றும் ஆகா ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்

மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:17. அடுத்த கானம் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில்

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:17. அடுத்த கானம் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில்

நேரம் 2:23. ஒலித்து கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் மலேசியா வாசிவன் குழுவினரோடு பாடியது. இசையமைத்திருக்கின்றார் தேவா.

நேரம் 2:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் மனோ சொர்ணலதா ஆகியோர் குழுவினரோடு பாடியது.

மனம் விரும்பும் கானங்களை காற்று அலைகளில் இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 2:34. வர இருக்கின்ற அடுத்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சித்ரா ஆகியோர் பாடியது.

இதுவரை அருணாச்சலம் திரைப்படத்திற்காக சில பாடல்கள் உலா வந்து சென்றன. அடுத்ததாக ஹரிஹரன் குரலில் ஆஹா பாடல் ஒலிக்கும் நேரம் 2:39. இது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz.

நேரம் 2:43. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெட்ஸில். அடுத்த கானம் மலேஷியா வாசுதேவன், யுகேந்திரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர் குரல்களில்.

ஹரிஹரன் மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 2:53. இது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வரவிருக்கும் அடுத்த பாடல் கோபால் ராவ் மற்றும் சுஜாதா ஆகியோர் பாடியது.

அடுத்ததாக எந்தனி எனத் தொடங்கும் ஊர்மிக ராகத்தில் அமைந்த பாடல் ரூபகத்தாளம் பல்லவிசேஷையர் கீர்த்தனை.

நிறைவாக பைரவி ராகத்தில் அமைந்த சரியவரம்மா எனத் தொடங்கும் பாடல் கண்டஜம்பதாளம் ஷியாமா சாஸ்திரி கிருதி.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். தேன்கனிக்கோட்டை வி மணி அவர்கள் தவில்.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி வருவது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கே.பி. சுந்தராம்பாள் குரலில் திருவிளையாடல்.

நேரம் 5:14 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் ராமு.

நேரம் 5:20. இது புலரும் பொழுது. வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலாவின் குரலில் குழந்தையும் தெய்வமும்.

நேரம் 5:24. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz.

மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலை சொல்லும் நேரம் 5:28. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் வாணிஜியராம் மற்றும் சுஜாதா ஆகியோர் குரல்களில் மைடியர் குட்டிச்சாத்தான்.

இனிமையான கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி ஆகியோர் குரல்களில் அஞ்சலி.